நேரம் காலை 5:35. எல்லா ஆற்றலும் நமக்குள்ளே இருக்கிறது, அதை உணர்ந்து வெளிப்படுத்துங்கள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர்.

நேரம் 5:44 கோடி பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். அருள் மாலை, எவ்வளவு மெதுவாக செல்கிறீர்கள் என்பது ஒரு விஷயம் அல்ல, எவ்வளவு தூரம் நிற்காமல் செல்கிறீர்கள் என்பதே முக்கியம் என்கிறார் கன்ஃபூசியஸ்.

நமது மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் 100.5 செவினறிக்கும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 நேர்களே அனில் பாஸ்தா அம்மன் TRY TMT கம்பிகளின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று என பல்சுவையாய் உங்கள் செவிநிறைக்கும். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய்யின் மனதோடு ராகம் இன்று தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில் நிகழ்ச்சி. 9:30 அம்மன் TRY TMT கம்பிகளின் வானவில். இன்று கேட்கிறது கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு அம்மன் TRY TMT கம்பிகளின் சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்று சின்னாளப்பட்டி பேருந்து நிலையம் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் மகளிர் நேரம். இன்றைய நிகழ்ச்சி கண்டுபிடி கண்டுபிடியாக. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் இடம்பெறும். பிற்பகல் 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகிறார் ஈரோடு மாவட்டம் குருச்சந்திர மோகன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி இன்று சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர் அவர்கள் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் திறக்கும் பண்பலை கழகம். 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு இடைக்கால பாடல்கள் மனதை மயக்கும் நேரமாய் மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் சித்திரச் செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச் செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 6 மணிக்கு ஆலய தரிசனத்தை தொடர்ந்து கதம்ப மலர்கள் மலரும் நம் கோடை பண்பலை 100.5. 6:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை ஒலிக்கும். 6:30 பண்ணையும் பசுமையும். 7:00 அடுத்தது என்ன? 8:00 இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் எனும் விளையாட்டுகள் காத்திருக்கிறது. 9:00 கொடைத்தென்றல், 10:00 நினைவே சுகம் இன்று திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு. இணைந்தே ரசித்திருங்கள் நள்ளிரவு 12 வரை உங்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூர் இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரிக்குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பில்லையில் இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.

0: புலர்ந்திருக்கும் இனிய வியாழன், உங்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றட்டும். உங்களுள் முடங்கி கிடந்த முயற்சி மூச்சுவிட ஆரம்பிக்கட்டும். வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறோம் வசந்த விடியல் நிகழ்ச்சிக்கு. நல்ல ஒரு தொடக்கம் நாளெல்லாம் பயனளிக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் துவக்கமாக இப்பொழுது உங்களுக்காக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவச்சம் குரல் எண் 1068.

0: இரத்தல் என்னும் பாதுகாப்பு இல்லாத மரக்கலம் வைத்து கொண்டு இல்லையென்று சொல்லும் பாறை தாக்கினால் உடைந்து போகும். குறள் எண் 1068 அதிகாரம் 2 வச்சம்.
1: இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும்.
0: இரத்தல் என்னும் பாதுகாப்பு இல்லாத மரக்கலம் வைத்து கொண்டு இல்லையென்று சொல்லும் பாறை தாக்கினால் உடைந்து போகும். குறள் எண் 1068 அதிகாரம் 2 வச்சம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: குடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: ஆர்கேஜி நெய்,
9: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
11: வழங்கும் மனதோடு ராகம்.
12: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

நேரம் காலை 6:16. நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம், 8:30க்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சியை அழைக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
5: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: ஆர்கேஜி நெய்,
9: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
8: வழங்கும் மனதோடு ராகம்.
11: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
14: இன்றைய மனதோடு ராகம் தூத்துக்குடி மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது நிகழ்ச்சி.
15: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் வெயிலுகந்த விநாயகர் கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

நிலவொளி நீராடும் பவள கோபுரம், அலைகளின் ஓசையில் கடற்கரை கோயில்களில் இன்று நாம் தரிசனம் செய்யலாம். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரில் அமைந்துள்ள வெயிலுகந்த விநாயக பெருமானை, ராமேஸ்வரம் புனித யாத்திரை செல்லும் பக்தர்கள் உப்பூர் வெயிலுகந்த விநாயகரை வணங்கி செல்வார்கள். அது மட்டுமல்ல, காசி யாத்திரை செல்லும் பக்தர்களும் இங்கிருந்துதான் தொடங்குவார்கள். விநாயகரை வணங்கிவிட்டு தேவிப்பட்டினம், உத்தரகோசமங்கை, திருப்புள்ளானை தரிசித்து பின்பு ராமேஸ்வரம் சென்று தீர்த்தமாடி மண்ணெடுத்துக் கொண்டு அலகாபாத் திருவேணி சங்கமத்தில் நீராடி காசிக்கு போவார்கள். கடற்கரை அருகே அமைந்த இந்த கிராமம் வடமொழியில் லவணபுரம் என்று சொல்லப்பட்டது. லவணம் என்றால் தமிழில் உப்பு என்று பொருள். இதிலிருந்து உப்பூர் என்ற பெயர் வந்தது. தலபுராணத்தை தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமானால் சாபம் பெற்ற சூரியன் பரிகாரம் தேடிய போது வன்னி மந்தார வனமாக இருந்த உப்பூரில் உறையும் விநாயகரை நோக்கி தவம் இருந்தார். சூரியனின் தவத்தால் மகிழ்ந்த விநாயகர் அவருடைய பாவங்களை விளக்கி அருள் செய்தார். சூரியனான வெய்யோனின் தவத்தை விநாயகர் உகந்து ஏற்றுக்கொண்டதால் வெயில் உகந்த விநாயகர் என்று பெயர் பெற்றார். கோயிலை கட்டியவர் ராமநாதபுரம் மன்னரான பாஸ்கர சேதுபதி. மரத்தடியிலிருந்த இறைவன் ஒரு அர்ச்சகர் வடிவில் கனவில் வந்து, எனக்கு எல்லா கோயில்களிலும் இருப்பது போல கருவறையில், அதாவது அர்த்த மண்டபத்தை மூடவிடாமல் எப்போதும் என்மேல் வெயில் படும்படி கோயில் அமைக்க வேண்டும் என்று சொன்னதால் இப்போதும் வெயிலிலேயே இருக்கிறார் விநாயகர். அதாவது விநாயக பெருமான் மீது ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தெற்கு பகுதியிலும், தை முதல் ஆனி மாதம் வரை வடக்கு பக்கமாகவும் சூரிய ஒளிபடுகிறது.

0: சீதையை மீட்க வானர சேனைகளுடன் சேதுக்கரை நோக்கி ராமர் செல்லும் போது உப்பூர் வன்னி மரத்தடியில் அமைதியான சூழலில் வீற்றிருந்த விநாயகரை வணங்கி, சுவாமி, உங்களுக்கு சித்தி புக்தியோடு திருக்கல்யாணம் செய்து வைக்கிறேன், சீதையோடு சேர்த்து என்னை வாழ வையுங்கள் என்று வேண்டிக் கொண்டு விநாயகருக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கிறார். அன்று முதல் இன்று வரை திருக்கல்யாணம் தொடர்ந்து நடைபெறுகிறது. விநாயகர் சதுர்த்தி வைபவம் 10 நாட்கள் பிரம்மோற்சவ பெருவிழாவாக மிக சிறப்பாக நடைபெறும் தலம். சித்தி புத்தி சமேத விநாயக பெருமான் திருக்கல்யாணம், தேரோட்டம், பூக்கொழி இறங்குதல், 10ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி அன்று கடலில் தீர்த்தவாரி என விமரிசையாக நடைபெறும். 3 நிலை ராஜகோபுரம் தாண்டினால் மூலவர் விமானம் வேசர வடிவில் இருக்கிறது. காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, தட்சிணாமூர்த்தி, வள்ளி தெய்வானை சமேத, சுப்பிரமணியர், காலபைரவர், தில்லைக்கூத்த, சனீஸ்வரர் என பரிவார தெய்வங்களை தரிசனம் செய்யலாம். காஞ்சி மகா பெரியவர் தன்னுடைய தல யாத்திரையின் போது உப்பூரில் 3 நாட்கள் தங்கியிருந்து விநாயக பெருமானை வணங்கியிருக்கிறார். ஆடி தை புரட்டாசி அமாவாசை நாட்களில் திரளான பக்தர்கள் கூடுகிறார்கள். உற்சவ பெருமான் அவ்வளவு அழகு, நின்ற திருமேனியோடு பாசம், அங்குசம், மலர், மாம்பழம் கரங்களில் ஏந்தி காட்சி தருகிறார். சுவாமிக்கு வெள்ளியில் வாகனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு திருவிழாவையும் வெகு சிறப்பாக செய்கிறார்கள். வங்க கடலோரும் அமர்ந்து அருள் செய்யும் வெயில் உகந்த விநாயகர் நம் அனைவரின் முன்வினை என்னும் வெம்மையை போக்கி குளிர்ச்சி தரட்டும். இன்று ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் வெயிலுகந்த விநாயகர் கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: கொடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஆர்கேஜி நெய்,
8: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: வழங்கும் மனதோடு ராகம்
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில் நிகழ்ச்சி, 9:30 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வானவில். இன்று கேட்கிறது கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? காலை 10 மணிக்கு உங்களுக்காக பண்பலை வானவில், இந்தியாவில் கவிதையும் கானமும்.
1: கோடை பண்பலையில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வசந்த விடியல்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
3: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வசந்த விடியல்.

0: விநாயகன்பட்டி கிராமம், ஆலக்குவார்பட்டி விநாயகர், காளியம்மன், கருப்பனசாமி, முருகன் கோவில் உற்சவ விழாவில் இன்று முளைப்பாரி ஊர்வலம் வருதல், சுவாமி மஞ்சள் நீராடி பூஞ்சோலை செல்லுதல். தேனி மாவட்டம் பெரியகுளம் டி கள்ளிப்பட்டி முத்தையா கருப்பையா சுவாமி திருக்கோயில் வைகாசி உற்சவ திருவிழாவில் இன்று சாலை கோயிலிலிருந்து பழத்தட்டு ஊர்வலம், மந்தை கோயிலுக்கு வருதல், பால் குடம் எடுத்தல், 7 மணிக்கு வண்டி வேசம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறும். திருமங்கலம் பத்திரகாளியம்மன் வைகாசி திருவிழாவில் இன்று வெள்ளிச்சப்பரத்தில் மாரியம்மன் புறப்பாடு. திருச்சி மறை மாவட்டம் இலுப்பூர் புனித புதுவை அந்தோணியர் ஆலய தேர் திருவிழாவில் இன்று கொடியேற்றம் மற்றும் திருப்பலி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, UPSC TNPSC போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். PSG College of Education சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9658855300.
5: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: RKG நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: RKG நெய் உலகம் விரும்பும் சுவை,
10: வழங்கும் மனதோடு ராகம்.
11: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
14: கொஞ்சம் மழலைகளின் குதூகலமான பேச்சில் இதயம் நிறைக்க இது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இரவுநிலை நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்கள் பேர் என்ன செல்லம்?
1: சி தரணிதரன்.
0: தரணிதரன், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: சத்யா நகர்.
0: ஆ, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: சார், ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: அங்கே எத்தனாமா படிக்கிறீங்க?
1: ஐந்தாம் வகுப்பு.
0: ஐந்தாம் வகுப்பு படிக்கிறீங்க? சின்னோண்டா பேசுறீங்க, குட்டியூண்டா. சாப்பிடலையா இன்னைக்கு காலையில்? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க
1: சார்? பருப்பு.
0: எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: தமிழ்நாட்டின் மாவட்டங்கள்.
0: ஆ, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு?
1: 38.
0: எங்க சொல்லுங்க.
1: சென்னை, கடலூர், அரியலூர், ஈரோடு, தர்மபுரி, கரூர், மதுரை, நாமக்கல், நீலகிரி, சேலம், தேனி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருப்பூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், திருநெல்வேலி, திருவாரூர், விருதுநகர், நாகப்பட்டினம், வேலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கோயம்புத்தூர், தென்காசி, திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், விழுப்புரம். தேங்க்யூ.
0: அப்புறம் 38 சொன்னீங்க, 37 மாவட்டம் தான் சொல்லியிருக்கீங்க எனக்கு.

0: சார் நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க.
1: இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
0: கிளாஸ் மேம்.
1: அவங்க பேர் என்ன?
0: பிரியா மேம்.
1: சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன ஆகப்போறீங்க?
0: டீச்சர்.
1: டீச்சர் ஆவீங்களா? டீச்சர் ஆகி நீங்க என்னெல்லாம் சொல்லி தருவீங்க உங்க ஸ்டூடெண்ட்க்கு?
0: மேக்ஸ்
1: சொல்லி தருவீங்க. அப்புறம்
0: சம்ஸ்.
1: அவ்வளவுதானா? உங்க வீட்டுல யார் யார் இருக்கா?
0: எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க அக்கா, நான்.
1: உங்க அக்கா பேர் என்ன?
0: தானுஸ்ரீ.
1: உங்க பாட்டி பேரு?
0: துளசிமணி.
1: சரி சரி. உங்க அம்மா பேர் என்ன?
0: லலிதா.
1: லலிதா அம்மா என்ன பண்றாங்க?
0: ஸ்கூல்ல.
1: சரி. அப்பா பேர் என்ன?
0: சென்னகேசவன்.
1: அப்பா என்ன பண்றாங்க?
0: மெக்கானிக்.
1: நீங்க படிச்சு மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நிறைத்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நிறைத்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
10: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
11: குடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
14: ஆர்கேஜி நெய்,
15: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
16: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை,
17: வழங்கும் மனதோடு ராகம்.
18: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
19: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
20: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப்பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாய தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி

0: அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 2 நாட்கள் சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. இரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30ஆம் தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக் கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய

0: நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக் கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55. எப்போதும் நேர்மறை சிந்தனையை கைப்பிடியுங்கள், கடைபிடியுங்கள் என்று சொல்லி நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிய வசந்த விடியல்.
3: இன்று காலை 9 மணிக்கு வானவில் கேட்கிறது கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க. 8 மணிக்கு காத்திருக்கிறது மனதோடு ராகம், தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை சந்திக்க. இனி உங்களுக்காக சுகமான காலை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பள்ளிக்கூடங்கள் மீண்டும் திறக்கப்படுகின்றன. பெற்றோர்கள் ஒரு பக்கம் பரபரப்பா இருக்கிறதும், மாணவர்கள் சந்தோஷமாகவும் அதுக்குள்ள லீவு முடிஞ்சிருச்சே அப்படின்னு சங்கடமா யோசிக்கிறதும் நடந்துட்டு இருக்கும் அதே நேரத்தில், முதன் முறையாக பள்ளிகளில் சேர்த்து விடப்படும் குழந்தைகளின் சேட்டைகள் குறித்தான ரீல்ஸ்கள் இன்னைக்கு இணையம் முழுவதும் நிரம்ப போகிறது. இப்படியான சூழல்ல பணத்துக்கு கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கே அப்படின்னு அப்பாக்களின் ஆழ்ந்த சிந்தனையை கலைக்கும் விதமா இனிய பாடல்கள் வழங்கி நம்பிக்கையூட்ட வருகிறது கொடை பண்பலை 100.5 MHz இல் சுகமான காலை.

சாரல் மழை பெய்யாதோ என எங்கும் உள்ளங்களுக்கு இசை சாரல் தூவி கொண்டிருக்கிறது. கொடை பண்பலை 100.5 MHz-இன் சுகமான காலை நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய்யின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவேல், 9:30 அம்மன் TRY TMT கம்பிகளின் வானவேல். இன்றைய வானவேல் தந்திருக்கும் தலைப்பு, கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க?

கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கான அறிவிப்பு. சாகுபடி நிலங்களில் பசுந்தல் உரப்பயிர்களான தக்கைப்பூண்டு, சணப்பை ஆகியவைகளை பயிர் செய்து பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுது மண்ணின் வளத்தை பாதுகாக்குமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கிறார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

சுகமான காலை தந்து கொண்டிருக்கிறது. கொடை பண்பலை 100.5 MHz. பரபரப்பான காலை நேரத்துல நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும் அதே நேரத்துல தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்க இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு மழைப்பொழிவு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும்னு கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால மழை நீரை சேமிக்கக்கூடிய வழிகளை முன்னின்று செஞ்சுக்கோங்க அப்படின்னு வலியுறுத்தி சொல்லும் கொடை பண்பலை 100.5 MHz. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை அனுப்ப நாளைக்கு தான் கடைசி நாள் என்பதையும் நினைவூட்டுகிறது.

0: 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பேருந்து நிலையம் அருகிலிருந்து வலம்வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.
1: நேரம் காலை 7:31. சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 MHz இருந்து.

0: சாரல் மழை பெய்யாதோ என எங்கும் உள்ளங்களுக்கு இசை சாரல் தூவி கொண்டிருக்கிறது. கொடை பண்பலை 100.5 MHz-இன் சுகமான காலை நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவேல், 9:30 அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகளின் வானவேல். இன்றைய வானவேல் தந்திருக்கும் தலைப்பு, கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
1: பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பொமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பொமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பொமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது.
4: இல்லை என்றால் தான் ஆச்சரியம். இவருக்கு ஓர் ஆசையா இருக்கிறது, பல ஆசைகள் இருக்கின்றன. அத்தனையும் பேராசைகளாக அல்லவா இருக்கின்றன.
5: என்ன அமைச்சரே?
4: என்ன ஆசை என்று சொல்லுங்கள் மன்னா, நிறைவேற்றி விடுவோம்.
5: அமைச்சரே, திரையுலகத்தில் நானும் ஒரு SBB போல, ஐயா ஜேசுதாஸ் போல ஒரு பெரிய பாடகனாக வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது.
4: ரொம்ப அடம் பிடிக்கிறார். சரி மன்னா, ஒரு பாடலை பாடி காட்டுங்கள். உங்கள் குரல் வளம் எப்படி இருக்கிறது என்று இப்போதே சோதித்து பார்த்து விடுவோம்.
5: அப்படியா? சரி, பாடட்டுமா?
4: இன்றைக்கு நான் யார் முகத்தில் முழித்தேன்? சரி மன்னா, பாடுங்கள். மைக் டெஸ்டிங், 1, 2, 3.
6: மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் இங்கே தேடலாம்.
4: இதற்கு மேல் இந்த கொடுமையெல்லாம் நம்மால் தாங்க முடியாதா? போதும் போதும் மன்னா, சூப்பர், அருமை அருமை மன்னா. என்னமோ இப்படி பாடுகிறீர்கள், சிறப்பு சிறப்பு மன்னா. நீங்கள் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்று பாடியவுடன் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட இருக்கின்றன. அநேகமாக இந்நேரம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்று மாணவர்கள் உற்சாகமாக முதல் நாள் வகுப்பிற்காக பள்ளிக்கூடத்திற்கு தயாராக கொண்டிருப்பார்கள்.
5: ஆமாம் ஆமாம் அமைச்சரே, இந்த கல்வியாண்டின் முதல் நாளான இன்று பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியருக்கெல்லாம் நம் தர்பாரின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம்.
4: ஆமாம் ஆமாம் அண்ணா, நன்றாக படியுங்கள், வாழ்க்கையில் மேன்மேலும் வளருங்கள்.
5: அதே நேரத்தில் அமைச்சரே, பள்ளிக்கு வரும் மாணவர்கள் எப்படி பள்ளிக்கு வர வேண்டும் என்கிற விதிமுறைகள் சிலவற்றையும் வெளியிட்டு இருக்கிறது.
4: அப்படியா? அப்படி என்ன விதிமுறைகள் மன்னா?
5: வழக்கமான இயல்பான விதிமுறைகள் தான் அமைச்சரே, இருந்தாலும் மாணவர்களுக்கு இன்னொரு முறை நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லலாம்.
4: சொல்லுங்கள் சொல்லுங்கள் மன்னா.
5: அமைச்சரே, மாணவர்களுக்கான விதிமுறைகள் என்பது, ஒவ்வொரு நாளும் காலை 9:15 பள்ளிக்கு வர வேண்டும். மாணவர்கள் லோஹிப் பேண்ட் அணியக்கூடாது. அதே போல் நீளமான அரைக்கை சட்டை அணிய வேண்டும். அதை மாணவர்கள் டக்கின் செய்து வர வேண்டும். மேலும் சிறிய பக்குகளை உடைய கருப்பு நிற பெல்ட் தான் அணிய வேண்டுமாம். அதோடு மாணவர்கள் சீரான முறையில் முடிதிருத்தம் செய்து, அதாவது போலீஸ் கட்டிங் செய்து பள்ளிக்கு வர வேண்டுமாம். அதே போல் நகங்களை முறையாக வெட்டி சீராக வைத்திருக்க வேண்டுமாம். அது மட்டுமில்லை அமைச்சரே, மாணவர்களின் பிறந்த நாளில் கூட சீருடையில் தான் பள்ளிக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது.
4: அப்படித்தான் இருக்க வேண்டும் மாணவர்கள்.
5: இன்னும் கேளுங்கள் அமைச்சரே, மாணவர்கள் தங்கள்

0: உங்கள் கைகளில் ரப்பர் பேண்ட், செயின், பிரேஸ்லைட், கயிறு மற்றும் காதுகளில் தோடு உள்ளிட்டவற்றை அணியக்கூடாது என்று வழிகாட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, விடுப்பு கடிதம் ஒப்படைத்து அனுமதி பெற்ற பின்னர் தான் விடுமுறை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள்.
1: இது அவசியமானது.
0: இன்னொன்று தெரியுமா அமைச்சரே? மாணவர்கள் மொபைல் போன், பைக் உள்ளிட்டவற்றை பள்ளிக்குள் கொண்டு வரக்கூடாது என்று கட்டாயமாக சொல்லியிருக்கிறார்கள்.
1: சிறப்பு சிறப்பு மன்னா. மாணவர்களுக்கு முதலில் ஒழுக்கம், அடுத்துதான் கல்வி, இல்லையா மன்னா?
0: ஆமாம் அமைச்சரே, சரியாக சொன்னீர்கள். ஒழுக்கம் இருந்தால்தான் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முடியும். அதற்கு இந்த விதிமுறைகளை எல்லாம் மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று தர்பாரின் சார்பில் நாம் வேண்டுகோளாக வைப்போம் அமைச்சரே.
1: நல்லது நல்லது மன்னா.
0: சரி அமைச்சரே, என்னுடைய பள்ளிக்கூட நாட்களில் நான் எப்படி இருந்தேன் என்று சொல்லட்டுமா?
1: இது வேறா ஹேன்மண்ணா, நீங்கள் எல்லாம் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கி இருக்க மாட்டீர்கள். இதில் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் எப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் மட்டும் நான் நம்பிவிடவா போகிறேன்.
2: என்ன நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார் வழங்கியோர் நீடித்த

0: எல்லாம் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கி இருக்க மாட்டீர்கள். இதில் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் எப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் மட்டும் நான் நம்பிவிடவா போகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: கொடிப்பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
8: வழங்கும் மனதோடு ராகம்.
9: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பொது இடங்கள் நீர்நிலைகளில் குப்பை கொட்டுவதை அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வை சமாளிக்க 10,000 கோடி ரூபாய் நிதியம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது இதே தினத்தில் அன்று தொகுத்து வழங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz இன்று அன்று.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூன் 4
0: காலத்தில் கார்களில் பயன்படுத்தப்படும் அசம்பிளி லைன்ஸ் எனப்படும் பொறுத்துகை ஒழுங்குமுறையின் தந்தை என போற்றப்படுபவர்
2: அமெரிக்காவின் பிரசித்தி பெற்ற மோட்டார் கம்பெனி ஒன்றின் நிறுவனர்
0: மாடல் டி கார்களை அறிமுகப்படுத்தியதால் போக்குவரத்திலும் தொழில்துறையிலும் பெருமாற்றம்
2: ஃபோர்டியம் எனப்படும் பெரும் படி தயாரிப்பை உருவாக்கி புதிய புதிய தானுந்துகள் உருவாக்கம்
0: தொழிலாளர்களுக்கு அதிக கூலி வழங்கி உற்சாகப்படுத்தினார்
2: நுகர்வோரியமே அமைதிக்கான ஒரே வழி என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார்
0: மகிழுந்து தயாரிப்பில் பெரும் புரட்சி செய்தவர் ஹென்றி ஃபோர்டு ஆவார்
2: ஃபோர்டு அறக்கட்டளை உருவாக்கி தொழிலாளர்களின் நலன் காத்தவர் ஆனார்
0: 1896
2: ஃபோர்டு கம்பெனி நிறுவனர்
0: ஹென்றி ஃபோர்டு
2: பெட்ரோலில் இயங்கும் தனது முதலாவது மோட்டார் காரை அறிமுகம் செய்த தினம் இன்று ஊடகவியல் இலக்கியம் இசை அமைப்புக்காக ஐக்கிய அமெரிக்காவில் வழங்கப்படும் உயரிய விருது
0: நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் இதனை வழங்கி வருவது அழகு
2: ஹங்கேரிய அமெரிக்க பத்திரிகையாளரான ஜோசப் பிளிட்சர் என்பவரால் நிறுவப்பட்டது
0: செய்தி இதழ்களுக்காக மட்டுமின்றி தனி நபருக்கும் பரிந்துரைக்கப்படுகிறது
2: 21 பிரிவுகளில் இந்த விருது வழங்கப்படுகிறது
0: 1917
2: முதலாவது பிளிட்சர் பரிசுகள் வழங்கப்பட்ட தினம் இன்று
0: இவர் மிகச்சிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர்
2: சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் படித்த மருத்துவர்
0: பே வரதராஜுலு நாயுடு எனும் அவர் சேலம் ராசிபுரத்தில் பிறப்பு
2: முற்போக்காளர் சங்கம் எனும் மாணவர் அமைப்பினை உருவாக்கியது இவரது சிறப்பு
0: தனது 19 வயதிலிருந்தே இந்திய தேசிய இயக்கத்தில் ஈடுபாடு
2: அந்நிய துணி விலக்கு சுதேசியம் என முழங்கினார் துணிவோடு
0: ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக பல ஆண்டுகள் சிறைவாசம்
2: பிரபஞ்சமித்திரன் தமிழ்நாடு போன்ற வார இதழ்கள் மூலம் இதழியல் படைப்புகளில் பிரவேசம்
0: சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1951 தேர்வு செய்யப்பட்டார்
2: சேலம் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு 1952 வெற்றி கண்டார்
0: 1887
2: இந்திய சுதந்திர போராட்ட வீரர்
0: பே வரதராஜுலு நாயுடு பிறந்த தினம் இன்று
2: மிக புகழ்பெற்ற இந்திய திரைப்பட பாடகர்
0: உலக அளவில் அதிக பாடல்களை பாடி கின்னஸில் இடம் பிடித்தவர்
2: ஆந்திராவின் நெல்லூரில் பிறப்பு
0: தேசிய விருதினை 4 மொழிகளில் பெற்ற பாடகர் என்ற சிறப்பு
2: ஸ்ரீபதி பண்டிதா ரத்யுல பாலசுப்ரமணியம் என்பது இயற்பெயர்
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் என்பது இவரது திரையுலக பெயர்
2: சாந்தி நிலையம் திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகம்
0: அடிமை பெண்ணின் 1000 நிலவேவா பாடல் மூலம் உலகெங்கும் தெரிமுகம்
2: இசை

0: அமைப்பாளராக பணியாற்றியது 45 திரைப்படங்கள்.
1: இந்திய மொழிகள் பலவற்றில் இன்றும் ஒலிக்கிறது இவரின் குரல் வழங்கல்.
0: 1946
1: பின்னணி பாடகர்
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பிறந்த தினம் இன்று. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் இவர் ஒரு அத்தியாயம்.
1: அமைதியான முகம், கட்டுக்குடுமி, கை நிறைய புத்தகங்கள், ஒற்றை வேட்டி, உருவிய தாடி என்பன இவர் வகித்த கோலம்.
0: சுதந்திர போராட்டத்திற்கு ஆயுத புரட்சி ஒன்று மட்டுமே தீர்வு என சொன்னவர்.
1: வீரன் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடுவதை கற்றுத்தந்தவர்.
0: துப்பாக்கி சுடுதலில் பல்வேறு வித்தைகளில் புரிந்தது எண்ணற்ற சாகசம்.
1: தமிழுக்கு சிறுகதை எனும் வடிவத்தை தந்தது அவரது இலக்கிய ஆர்வம்.
0: தீவிரவாதத்தை விடுத்து பின்னாளில் தேர்ந்தது காந்திய மார்க்கம்.
1: எண்ணற்ற தமிழ் இலக்கியங்களை உருவாக்கியது அதன் தாக்கம்.
0: 1925
1: சுதந்திர போராட்ட வீரர்
0: தியாகி வாவேசு ஐயர் நினைவு தினம் இன்று.
2: 1982
3: ஆகஸ்ட் 19 நாள் நடைபெற்றது
2: பாலஸ்தீனம் குறித்த சிறப்பு அவசர கூட்டம்.
3: அதில் ஐநாவால் முடிவு செய்யப்பட்டது
2: ஒவ்வொரு ஆண்டும் வன் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட
3: அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச நாளாக
2: இந்நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று
3: குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான
2: ஐநாவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தும்
3: வன் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட
2: அப்பாவி குழந்தைகளுக்கான
3: சர்வதேச நாள்
2: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.

0: நிறைவுக்கு வருகிறது கொடைப்பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை. இனி தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை இனிதாக சந்திக்க வருகிறது மனதோடு ராகம் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள முதலாவது உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
3: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: ஆர்கேஜி நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: அன்பு நேயர்களே, இந்த காலை நேரத்தில் மனதோடு ராகத்தில் சந்திக்கும் ஆவலோடு காத்திருக்கிறேன் நான், உங்கள் பனசரி யோகானந்த்.

0: எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும்னு எதிர்பார்த்த நாள், குறிப்பாக பெற்றோர்கள் மாணவர்கள் எதிர்பார்த்த நாள் இந்த ஜூன் நாள். ஒரு நீண்ட விடுமுறைக்கு பின்னாடி படிப்பு களத்தில் குதிக்கிற நேரம் வந்தாச்சு. சுட்டி ஸ்டார்கள்லாம் உலகமே வியக்கிற சூப்பர் ஸ்டார்கள் ஆகணும்னா படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சுறுசுறுப்பாக கிளம்புங்க, இந்த நேரத்தில் புது உற்சாகத்தோடு கிளம்புங்க. புது நண்பர்கள், புதிய வகுப்பறை, புதிய வகுப்பாசிரியர் உங்களை வரவேற்கிறதுக்கு தயாராக காத்துட்ருப்பாங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சி எந்த மாவட்டத்துக்காக அப்படின்னு சொல்லணுன்னா, நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி பிறந்த மாவட்டம். பெண் விடுதலை, சாதி மறுப்பு, குழந்தை திருமணம் இதுக்கெல்லாம் எதிராக போராடிய மகான் பிறந்த மாவட்டம். கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர், இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் இவருடையது. அவரேதாங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதி பிறந்த மாவட்டம். தூத்துக்குடி மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது நிகழ்ச்சி. வாங்க, நீங்கள் புதுசாக பேசுகிறவங்களா இருந்தா, அதாவது தூத்துக்குடியிலேருந்து புதுசாக பேசுகிறவங்களா இருந்தா, 24/24/24 வரலாம். சகோதரிகள் 24/24/29 இணையலாம். மற்ற அனைத்து நேயர்கள், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து மட்டும், 24/24/26 அல்லது 290/333 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0-45-42. வாங்க முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
1: நல்லா
0: இருக்கோங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து காந்தி நகர் மாரியப்பன் மேடம், இந்திரா நகர்ல இருந்து பேசுறேன்.
0: இப்போ இந்திரா நகர்ல இருந்து பேசுறீங்க. காந்திமதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் மேடம் ரெண்டு பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி
0: கொடுத்துட்டேன்.
1: 100 நாள் வேலைக்கு போவேன் மேடம். அதுக்கு பிறகு டீச் தேர்வுக்கு போவேன் மேடம்.
0: சரிங்க சரிங்க. உங்க பேர்ல வந்து ஒரு நடிகை இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பேர்ல ஒரு நடிகை இருக்காங்க, இவங்க மாதிரி நடிச்சு பார்ப்போம் அப்படின்னு எனக்காச்சும் கண்ணாடி முன்னாடி நின்று முயற்சி செஞ்சு பாத்திருக்கீங்களா? என்னங்க புரியல, அது ஏதோ விட்டு
1: கேட்டு
0: நடிச்சு பாத்திருக்கீங்க? சரிங்க, அத நாங்க கேட்கணுமே. இப்ப அவங்க நடிப்பு நல்லா இருக்கும், அதனால தான் நடிச்சு பார்த்துருக்கீங்க. சரிங்க, ஒரு சின்ன நடிப்பு நடிக்க முடியுமா இப்போ? வேணாங்க, காலையிலே சரிங்க சரிங்க. இப்ப என் கணவர் நடிக்கிறார் அப்படியா?
1: என் கணவர் இல்ல மேடம், அவங்க தவறி 2 வருஷம் ஆகுது. பொண்ணு
0: சரிங்க சரிங்க சரிங்க சரி. என்ன பாட்டு கேட்கலாம் காந்தி மதியமா?
1: பாட்டு
0: மேடம் வந்து நரகரசாலிருந்து குழந்தைகளுக்காக இந்த பாடல் மேடம். இப்ப சிக்கு புக்கு ரயில் சின்ன சேலம் தாண்டி கொடைக்கானல் இருந்து வருது பாருங்க. இப்போ

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: RKG Nei.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
2: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில். வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
5: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
8: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வயசாகிறதே ஒரு பிரச்சனை. வயசானவங்க நமக்கு பிரச்சனை அப்படின்னு சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க. நமக்கும் வயசாகும் அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. வயசாகிற போது வர பிரச்சனையில பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? ஒரே விஷயத்த 10 தடவை சொல்லுவோம், கேட்கிறவங்களுக்கு கோபமா வரும். சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாத்தோட கூட மருந்து சாப்பிட்டோமா இல்லையா அப்படிங்கிற ப்ரெஷருக்கு, சுகருக்கு, அப்புறம் ராத்திரி தூக்கத்துக்கு மாத்திரை போடுறவங்க மாத்திரையை பிரிக்கும் போது ஒரு ஃபோன் வந்துடும், அல்லது மாத்திரை போட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக மாத்திரையை கீழே வச்சுட்டு தண்ணியை குடிச்சுட்டு வெளியில் போயிடுவாங்க. தண்ணி குடிச்சமே இப்போ மாத்திரையை போட்டிருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் தான் கரெக்டாக வெட்டி ஒரு டப்பாவில் போட்டு மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே அப்படிலாம் போட்டு கொட்டிக்குவாங்க. அவங்களுக்கு மாத்திரையை பிரித்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அது சில பேருடைய புதுசாத்தில் ஒரு பாக்ஸில் கரெக்டாக 7 நாளைக்கு வேண்டிய சாப்பிட வேண்டிய காலை மாலை 3 இதோட அப்படி 7 நாளைக்கு வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் மாத்திரை யாத்திரை போகிற வரைக்கும் மாத்திரை இல்லையா. இப்படி வயசாக 100 கணக்கான பிரச்சனை வருது. எனக்கு ரொம்ப மறதியாக இருக்குது அப்படின்னு நான் வந்தேன். மறதிக்கு ஒரு நல்ல மாத்திரை சார், அது நீ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி கூடும் அப்படின்னு. அப்படியா, என்ன மாத்திரை? மறந்து போச்சு சார். அதாவது பாருங்க, மறதிக்கு மாத்திரையே மறந்து போச்சு. அவன் எப்பேற்பட்ட ஆள்? அவன் வாழ்க்கையில நினைவாற்றல் நமக்கு 50 வயசுக்கு அப்புறம் குறையும் போது முக்கியமான வார்த்தையை கவனிங்க, என்னை நானே கவனித்துக் கொள்ளுதலில் குழப்பம் ஏற்படும். எப்பவுமே இன்னொருத்தர் கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, சில பேர் வயசான வீட்டுக்கு வெளியே போனா வீட்டுக்குள்ள திரும்ப வர முடியாது. விளம்பரம் கொடுத்துருப்பாங்க, அவரை பார்த்தால் வீட்டுக்கு அனுப்பி, அவங்க வீடு ஞாபகம் வராது. மறதி நோய் அப்படியே வர வர என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ரூட்டு மறந்து போயிடும். பறவை கூட தான் கூட கண்டுபிடிச்சு எவ்வளவு மைல் இருந்தாலும் தள்ளி வரும். 10,000 மைல் எல்லாம் பறந்து வந்து பழைய இடத்துல முட்டை பிடிக்கிற பறவைகள்லாம் இருக்கு உலகத்துல இல்லைன்னு சொல்லல. ஆனால் மனிதனுடைய சாபக்கேடு ஒரு முதுமை வரும்போது அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்பட்டுடும். அப்போ நம்மளை இன்னொருத்தர் கவனிக்கணும், இன்னொருத்தருக்கு சுமையாக மாறிடும் காலம் ஆக ஆக. இதை பற்றி ஒரு அமெரிக்க மருத்துவர் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அவர் சில குறிப்பு கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? சிம்பிளாக மருந்து இல்லாமல் உங்கள் மூளையை தூண்டுவது எப்படி அப்படின்னு. எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், வாக்கிங் போகும்போது மேடு பள்ளத்தில் நடங்கன்னார். சார், மேடு படத்தில் நடந்தால் கால் தடிக்கி விழுந்துடும். இல்லை, இதை வந்து மூளை பேலன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கால் அப்படி போகும்போது அந்த மூளைக்குள்ள வந்து அந்த மின் அதிர்வுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மேடு எது, பள்ள எதுன்னு இதை சென்ஸ் பண்ணி மூளைக்கு தகவல் போய் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அந்த உத்தரவு கொடுத்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ், மெல்லிய மென்மையான இடத்துல நடக்கிறத விட வயல் வரப்பு பள்ளம் மேடு ஏறி இறங்கி நடங்க. அப்போ உங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்ற உண்மை. இந்த மூளைக்குள்ள இருக்கிற மின் தூண்டல் நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் மூளை வந்து தன்னை இளமையா வச்சிருக்கும், தக்க வச்சிருக்கும், நினைவாற்றல வச்சிருக்கும். இதுல இன்னொரு குறிப்பு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பாசிட்டிவ் சஜஷன் நீங்க கொடுத்துக்கோங்க.

0: இது ரொம்ப முக்கியம், நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு இப்போது நினைவாற்றல் கூடி இருக்கிறது, நன்கு பசி எடுக்கிறது, இதெல்லாம் பாசிட்டிவ் சஜஷன். என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மூளை ரியாக்ட் பண்ணணும். சில சேர்ந்து ஃபோனில் பார்த்தா நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது யூடியூப்பில் அப்படியே வரும். நீங்கள் ஆன் பண்ண உடனே பாப்பாயும் உள்ளேருந்து வரும் பாருங்க, இடியாப்பம் பற்றி பேசிட்டு டக்குன்னு இப்படி ஆன் பண்ணீங்கன்னா இடியாப்பமாக வரும், ஆச்சரியமாக இருக்கும். அது ஒட்டு கேட்குதா அப்படின்னு கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி என்னன்னா நமக்கு நாமே ஒட்டு கேட்கணும், எப்படி நான் நன்றாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், நோய் இல்லாமல் இருக்கிறேன். ரொம்ப அவசியமான ஒன்று, ரொம்ப எளிய உடற்பயிற்சி.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT Jewelers-ன் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்கு
6: நீங்க
7: அதனாலதான் மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
9: ஆஹா, செம்ம வாசனை.
10: ஆர்கேஜி நெய்ல், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
11: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
12: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
13: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
12: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
14: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
12: நம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு உங்கள் கோடை பண்பலை 100.5
15: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
12: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
16: கோடை பண்பலை வானொலி.
12: June 5 வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6 சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலமர இருக்கிறது.
17: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
12: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: ஆர்கேஜி நெய்
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில். வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நேர்களை, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் பாஸ்தாவின் வானவில் நிகழ்ச்சி, 9:30க்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வானவில் கேட்கிறது. இன்னைக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? அது எப்படிங்க என் வாயால் சொல்வேன், உங்கள் வாயால் தாங்க சொல்லணும். வாங்க, காலை 9 மணிக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? செஞ்செல்லாம் காட்ட வேண்டாம், சொன்னால் மட்டும் போதும். வாங்க, 9 மணிக்கு காத்திருக்கிறது கோடை பண்பலை. மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மனதோடு ராகத்தில். இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்கள் பேர் சொல்லுங்க.
4: தூத்துக்குடி மாவட்டம் எட்டேபுரம் மாவட்டம் பேரியம்பட்டி கிராமத்துல இருந்து கஸ்தூரி மயில் பேசுறேம்மா.
3: எப்படி இருக்கீங்கயா?
4: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா.
3: சரிங்க, எப்படி இருக்கு தூத்துக்குடி இப்போ?
4: தூத்துக்குடி வெயிலா தான் இருக்கு, மழை வரமாட்டேங்க.
3: வரமாட்டீங்கதா? என்ன பண்ணலாம்?
4: மேகமா இருக்கு, மழையே வரமாட்டேங்க.
3: சரிங்க. தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் அப்படி அப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு போகுது எல்லா இடத்துலயும். சரிங்க, என்ன பாடல் வேணும் கஸ்தூரி மயில் ஐயா?
4: மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த பாடல் போடுங்க.
3: சரிங்க, வெயில் அதிகமாக இருந்தாலும் வாடும் அப்படிதானே? சரி, முத்து குளிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
4: அது தெரியும், அது தெரியும். எப்போ கூட முத்து குளிக்கலையாம்மா?
3: என்னம்மா புரியல?
4: ரொம்ப நாள் ஆச்சு முத்து குளிச்சு, தூத்துக்குடி கடலில் முந்தி முத்து குளிப்பாங்க.
3: நீங்கள் குளிப்பீங்களான்றே? வீட்டில் தண்ணி இருந்தாதாங்க குளிக்கிறதுக்கு, முத்து வேற குளிக்க சொல்றீங்க. சரி, இப்ப பாடல் வருது, கேட்கலாம். நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கிய மனதோடு ராகம்.
2: ஆர்கேஜி நெய் தி தென்னை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பேருந்து நிலையம் அருகிலிருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.

0: இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னேன். பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே பரபரப்பாக ஓடுற நாள் இந்த ஜூன் 4. ஸ்கூல் திறந்தாச்சு. கோடை விடுமுறைக்கு பின்னாடி இன்றைக்கு ஸ்கூல் திறந்தாச்சு. இந்த முதல் நாளில் காட்டுற ஆர்வம் மிகுதி அப்படியே தொடர்ந்து வந்துச்சுன்னா எல்லா வேலையிலையும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து யார் வர்றாங்க, வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி,
0: கோவில்பட்டி மஞ்சுளா, மஞ்சுளா தேவி. அழகா சிரிச்சுட்டே பேசுறீங்களே, என்ன விஷயம்
1: மேடம்?
0: அழகா சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்களே, என்ன விஷயம்?
1: அழகா
0: பேசுறீங்க, ஆனா வந்து இனிப்பு விட்டு விட்டு வருது. சரிங்க.
1: நிகழ்ச்சினா ரொம்ப பிடிக்கும், உயிர்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், எல்லா நிகழ்ச்சியும் கேட்பேன்.
0: ரொம்ப பிடிக்கும், பிடிக்கும்ன்றது மட்டும்தான் எங்களுக்கு கேக்குது. சரிங்க.
1: கம்பெனியில ஊரம் ரேடியோ தான் வேணும்.
0: சரிங்க,
1: எங்க நிகழ்ச்சி தான் கேட்போம்.
0: சரிங்க, என்ன பாட்டு வேணும் இப்போ?
1: இப்போ வந்து விசுவாசம் படத்துல இருந்து கண்ணான கண்ணை பாடல்.
0: சரி, கேட்கலாமா மஞ்சுளா?
1: நன்றி.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: ஆரம்பிக்கலாங்களா?
1: பண்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
5: ஒரே ஒரு பெயர்தான்
6: கோடை பண்பலை.
5: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
7: தனமா இருக்கும்
8: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி கோடை பண்பலை 100.5.
9: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
10: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
11: எத்தனை

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் காலை 8:43. இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு? 12 நிமிஷம் இருக்கு வானவில் வர்றதுக்கு. கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? கேட்கிறது வானவில். கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ற மாதிரி சொல்லி காட்டினா போதுங்க, பொறுமையா வாங்க. கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? இப்போ தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் மனதோடு ராகம் வாங்க பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் கோல்பிட்டி அருகே உள்ள வானரம்பட்டி கிராமத்துல இருந்து நம்பிராஜ் பேசுறேன்.
1: நம்பிராஜ், வானரம்பட்டியா?
2: வானரமுட்டி.
1: வானரமுட்டி.
2: ஆமா.
1: சரிங்க. ஏதாவது பேர் காரணம் இருக்குங்களா?
2: கண்டிப்பா. அதாவது சீதையம்மாவை தேடி அனுமர்களுடைய கூட்டம், வானரங்கள் கூட்டமாகவும் வந்து லட்சுமணரோட வரும்போது இங்கே எங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற மாதிரியேவும் வந்து மூலஸ்தானத்துல சிவனும் இங்கிட்டு முருகன் இங்கிட்டு விநாயகர் பர்வதவர்த்தினி இதே மாதிரி எங்க ஊர்லயும் அந்த ராமலிங்க சுவாமி கோயில் இருக்கு. அந்த ராமலிங்க சுவாமிய லட்சுமணர் அனுமரர்கள் எல்லாம் சேர்ந்து வழிபட்டு சீதையை தேடி அனுமர் கூட்டம் கிளம்பினதாப்புல ஒரு ஐதீகம். அதனாலதான் இங்க அனுமர் முட்டி போட்ட அந்த பாறையோட தழும்புகள் இன்னமும் அது பேரை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுதான் எங்களுடைய பேர் காரணம்.
1: சரிங்க. ரொம்ப நீளமா சொல்லிட்டீங்க, விளக்கமா சொல்லிட்டீங்க. சரி, நம்பிராஜ் ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க?
2: நாங்க வந்து ஒரு உணவுப் பொருள் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம்மா.
1: ஓஹோ, சரிங்க. சொந்தமா வச்சிருக்கீங்களா?
2: ஆமாம்மா.
1: சரி, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: தென்மேற்கு

0: முழுக்காட்டு படத்துல இருந்து. அடியடி கள்ளச்சி என்ன தெரியலையா அந்த பாட்டாங்க.
1: ஆமாங்க, போன்ல தெரியல நம்பி ராஜயான். சரிங்க, இப்போ உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 இருந்து

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில்.

விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில். வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை நொறுபலி ஐந்தில் சைபால்
3: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கள்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா. குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான், இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கையாலேயே கூட எழுதலாம். எழுதியிருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் ப்ரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்குது, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரிய நபர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயிலை இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார், இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமாக எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமேல் தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
3: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்க சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கியே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதுவரை தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் துடிப்பான பேச்சில் நிறைந்தது மனதோடு ராகம் அரங்கம். இனி கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தாவின் வானவில். கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லவாங்க. காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5. முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்ததென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ்

நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மிசாபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19 தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: குடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் இன்றைய வானவில் கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க எனும் கேள்வியோடு விரிய காத்திருக்கிறது. கோபம் என்பது நம்மில் தோன்றும் ஒரு கடுமையான உணர்ச்சி. இது சிறிய எரிச்சல் தொடங்கி கடுமையான வெறி வரை போகக்கூடியது. கோபம் ஏற்படும் போது அது நமக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்தரப்பினரையும் பாதிக்கும் ஒரு கடுமையான உணர்ச்சி. வாழ்தலின் அங்கமாக இருக்கும்

0: கோபம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லவாங்க அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26, 290 333 எனும் எண்களில் கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? கேள்வி வலை விரித்து வானவெளியில் பதில்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் மயிலப்பன் அவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இனிமையாக வானவெளி நிகழ்ச்சி மலர்ந்திருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இனிய காலை வணக்கம்.

9:07 கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற தலைப்புக்காக இவ்வளோ கோபம் சார்ந்து பாடல்கள் இருக்கா அப்படின்னு நம்மளை கேட்க வச்சுருக்காங்க. கணினி கலவையில் உட்காந்துருக்கவங்க யார் உட்காந்துருக்காங்க நான் கடைசி சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு நன்றியும் சிறப்பாக சொல்லிடலாம். கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கு முன்னால் எல்லார் வீட்லேயும் ஒரு புயலே வந்துட்டு போயிருக்கும். இந்த 9 மணிக்குள்ளே இவங்களை கிளப்புறதுக்கு நாங்கள் வர்ற போராட்டம் இருக்கே அப்படின்ட்டு எல்லா குழந்தைங்களையும் அவங்க பெற்றோர்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு படையாக பள்ளிக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பீங்க. இப்போ தான் அந்த புயல் வீசி ஓஞ்சு அமைதியாக அப்படி வானவில் ரசிக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. ரசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு கதையோடு இன்றைக்கி ஆரம்பிப்போம். கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, இதான் இன்றைய வானவில் தலைப்பு. ஒரு ஊரில் ஒரு கோபக்கார ராஜா இருந்தாராம். என்ன ராஜா, கோபக்கார ராஜா. தொட்டதுக்கெல்லாம் கோபம், எடுத்ததுக்கெல்லாம் கோபம், என்ன பண்ணாலும் கோபம். கோபம் வந்துச்சுன்னு வைங்க என்ன பண்ணுவார்னே தெரியாது, அந்த அளவுக்கு கோபம் வரும். இப்படி தான் என்னாச்சு, ஒரு நாள் அரண்மனை சமையல்காரர் அருமையாக சமைப்பார். அவரை மாதிரி இதுவரை சமைச்சு ராஜாவை மனமகிழ்ச்சி பண்ண ஆளே கிடையாது, அவ்வளோ ரொம்ப வருடமாக சமைக்கிறவர். தெரியாமல் கொஞ்சோண்டு தமத்தூண்டு சாப்பாட்டில் உப்பு கூடிருச்சு. அதை எப்பவும் சுவைச்சிட்டு தான் ராஜாவுக்கு ஒரு ஓரமாக எடுத்து சுவைத்து பார்த்துட்டு தான் ராஜாவுக்கு பரிமாறுவாங்க. அன்னைக்கு இருந்த அவசரம், அவரோட போதாத நேரம், பரிமாறிட்டார். ராஜாவும் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டதும் பயங்கர உப்பு வந்துருச்சு, போச்சு. ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. என்ன இப்படி சமைச்சிருக்கான், ஒரு இப்படியெல்லாம் சமைச்சா இவனை நம்பி நம்ம எப்படி சாப்பிட்றோம். அவருக்கு பயங்கர கண்ணாபின்னான்னு ஒரு கோபம் வந்ததும் சமையல்காரனை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு அவன் வாயில் 1 கிலோ உப்பை கொட்டு அப்படின்னு 1 கிலோ உப்பையும் அவன் வாயில் கொட்டி அவனை தூக்கி சிறையில் அடைங்கன்னு சொல்லி கடுமையான தண்டனையை கொடுத்துட்றாரு. கொடுத்ததும் அடுத்த வேளை சமைக்கிற கால் வேணுமே, அடுத்த வேளை அவருக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து அவருக்கு கோபம் குறையும். அவரோட இயல்பே அப்படி தான், கடுமையாக கோவப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்துருவார். முடிவு எடுத்த பிறகு ஐயா கோவத்தில் எடுத்த முடிவு தப்பாக இருக்கேன்னு வருத்தமும் படுவார். வருத்தப்படுற மாதிரி நடந்தும் போச்சு. மத்தியானம் சமையக்காரன் வந்தேன் புதுசாக, அவர் வந்தவர் ராஜாவுக்கு சாப்பாடு உப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, சுத்தமாக சுவையே இல்லை. ராஜாவுக்கு இந்த மாதிரியான ஒரு அதிருப்தி ஆகி போச்சு. சே இப்படி ஆயிடுச்சு, அவசரப்பட்டவனை வேறு சிறையில் ஓட்டம் என்ன பண்ணுறது. இந்த கோவத்தை குறைக்க ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு கடுமையான யோசனையில் இருந்தவர் அவருக்கு ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருக்காரு, எல்லார் பிரச்சனைக்கும் பதில் சொல்கிறாரு அப்படின்னதும் ராஜா ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்றாரு, நான் அது மாதிரி வந்து சந்திக்க விரும்புகிறேன் போய் சொல்லு அப்படின்னு. சொன்னதும் முனிவர் தயாராக இருக்காரு, ராஜாவும் போகிறாரு. போனதும் முனிவர்கிட்ட சொல்கிறார், முனிவரே எனக்கு கடுமையான கோபம் வருது, கோவத்தில் முடிவும் எடுத்துடுறேன் அவசரப்பட்டு, அது உணரவே எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது, எனக்கு கடுமையான கோபம் வந்துடுது, அதனால் வர விளைவுகளும் மோசமாக தான் இருக்குது, அது எனக்கு மகிழ்ச்சியை தரல, ஆனால் கோவத்தையும் என்னால் கட்டுப்படுத்த முடியலை, என் கோபம் போகிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்களேன் அப்படின்னது முனிவர் யோசிக்கிறாரு. அவருக்கு அருகில் ஒரு பானை இருக்குது, நல்லா மூடி இறுக்கமாக போட்ட பானை. அந்த பானை எடுத்து ராஜாட்ட கொடுக்குறாரு, ராஜா இது ஒரு மந்திர பானை, எப்போ கோபம் வருதோ இதை திறந்து பாருங்கள், பார்த்துட்டு மூடி வைங்க, உங்களுக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜாவும் ஆகா நல்லா இருக்கே அப்படின்ட்டு வேகமாக ஒரு சந்தோஷத்தில் போகிறார் அரண்மனை.

0: அன்னைக்கு பானையோடு போனவர் அரண்மனையில் இருக்கார். ஒரு ரெண்டு மூணு நாள் கோபமே படலை. ராஜா கூறி மகிழ்ச்சி, ஆகா கோபமே இல்லடா, வாழ்க்கை நல்லா போகுதே அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகுது, பக்கத்து நாட்டு கொள்ளையர்கள் களஞ்சியத்தில் காவலாளி இருந்தும் களஞ்சியத்துக்குள்ளே புகுந்து களஞ்சியத்தில் இருக்க பொருளை பூரா எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. களஞ்சியத்தில் இருந்த காவல்காரனுக்கு களஞ்சியம் கொள்ள போயிருக்குன்னே தெரியலை. காலையில் அரண்மனையில் பார்த்தா ஒரே கூச்சலும் குழப்பமுமா இருக்குது. ராஜாவுக்கு என்னடா இது, காலையிலே அரண்மனையில் இப்படி கூச்சல் குழப்பமாக இருக்கேன்னு எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. விஷயத்தை சொல்கிறாங்க, இதை மாதிரி ஒரு காவலாளி தயங்கி தயங்கி, மன்னா இதை மாதிரி களஞ்சியத்தில் களவு போயிருச்சு அப்படின்னு இழுத்து சொன்னதும், எப்படி போச்சு காவலாளி இருந்தானேன்னு கேட்டவருக்கு, காவலாளி இருந்தான், அவன் தூங்கிட்டான், அவனுக்கு கண்ணை மூடி தூங்கின நேரத்தில் களஞ்சியத்தை களவு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னதும் வந்துருச்சு. இவருக்கு வழக்கம் போல் வந்துருச்சு கோபம், பிச்சுட்டு வந்துருச்சு. என்ன நடக்கப்போதோன்னு எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் டக்குன்னு ராஜா அந்த மந்திரப்பானை எடுக்கிறாரு, திறந்து பார்க்குறாரு. பார்த்ததும் பெருமூச்சு விட்டுட்டு மூடி வைக்கிறாரு. அவரோட கோபம் போயிருச்சு பாடுறா. இப்படி தான் ஒரு மன்னருக்கு கோபம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறத்துலேருந்து அந்த மந்திரப்பானை எடுத்து பார்ப்பார், அவரோட கோபம் குறையும். அப்படி அந்த மந்திரப்பானையில் என்ன இருந்துச்சு நான் நிகழ்ச்சியோட நிறைவில் சொல்கிறேன். உங்களுக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள், கேட்க நான் இருக்கேன். அப்படி மன்னர் எப்படி மந்திரப்பானையை திறந்தாரோ, நீங்கள் எதுவும் மந்திரப்பானை வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களோட உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துனீங்க அப்படின்றத வானவில் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். 24 24 24 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும், 24 24 26 மகளிருக்கான எண்ணும், 24 24 29 மற்றும் 290 333 அனைத்து நேயர்களுக்குமான எண்களாக இருக்குது. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். இப்போ இணைப்பில் யார் என்ன சொல்ல காத்திருக்காங்கன்னு கேட்டுடலாம். கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: மயிலப்பன் சாருக்கு இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கோங்க ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார், ரொம்ப நன்றி சார். சார், நீங்க கோவப்பட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க சார். சின்ன சின்ன சண்டைகள் வீட்டுல வந்துட்டு தான் இருக்கும் சார். அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு கோவப்படுவாங்க, நாமளும் ஒரு கோவப்படுவோம் சார். அவங்க சண்டையில் இருக்கும்போது நாம சண்டைக்கும் போது வெளியே வந்துட்டா பிரச்சனையே இல்லை சார், மௌனமா இருந்துருக்கும் சார். ஆமா சார், அப்புறம் சண்டை வேண்டாம், நான் போய் ரூமுக்குள்ள போய் உட்காந்து அமைதியான புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன் சார். ஆமா சார், அதனால அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சண்டை தீந்துருங்க சார், அப்படி அவங்களா வந்து பேசுவாங்க சார்.
0: இயல்பு நிலைக்கு மாறிடும்.
1: ஆமாங்க சார், மௌனமா இருந்தாலே பிரச்சனையே இல்லை சார்.
0: மௌனம் வந்து சரியான வழி. சரிங்க ஐயா, நன்றிங்க. கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க உடைப்பட்டியிலேருந்து குணசேகரன் ஐயா. மௌனமாக இருப்பேன், புத்தகம் வாசிப்பேன்னு. அதில் எனக்கு ஒரு சந்தேகம் வரும், கோவத்தோடு எப்படி புத்தகம் வாசிக்க முடியும்? சரி, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும்ல. சரி, இப்போ யார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: குள்ளக்காப்பாளையம் சித்ரா மாளிகை பேசுறேன்.
0: குள்ளக்காப்பாளையம் சித்ரா மாளிகை.
2: நாங்க கோவப்பட்டு வந்தது உண்மைதான், ஆனா உங்களை பார்க்க முடியலையேன்னு கொடைக்கானுக்கு வந்து.
0: அச்சோ, இந்த கடுமையான கோவமா இருக்குமே, அது என்ன பண்றது?
2: அதான், உங்க எல்லாரும் பார்த்தா உங்களை பார்க்க முடியல.
0: அப்படியா, சரி பரவாயில்ல. மீண்டும் ஒரு முறை நல்ல சிறப்பான கடிதம் எழுதுங்க. வென்றார் வந்தார், வாங்க சந்திச்சிடலாம்.
2: சரிப்பா, நான் கோவப்பட்டா என்ன பண்ண ரெண்டு விதமா சொல்றேன். என்னன்னா, முதல் கோபம் படும் போது முன்ன கொஞ்சம் போது வயசு இருக்கும் போது அந்த பாத்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பேன், பாத்திரத்தை அவங்க கூட சண்டை போடுவேன். இப்ப கொஞ்சம் நம்மளுக்கே புரிஞ்சு போச்சு, நம்மளுக்கு தானே நஷ்டம் சேதாரம். அதனால நம்ம வாயை வச்சுட்டு கம்மு அடங்கிட்டா எதுவுமே இல்லை, என்ன பேசினாலும் சரி ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு கம்மு அடங்கிக்குவேன். இப்ப அவ்வளவு பொறுமையா போயிட்டுக்கிறேன்.
0: அது காலம் தந்த பாடம்னு சொல்றீங்க,
2: தெரிஞ்சு போச்சு.
0: சரி சரி,
2: நன்றிப்பா.
0: நன்றிங்கம்மா, நன்றி. அதில் வெளிப்படையாக சொன்னது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாத்திரத்தை போட்டு உடச்சே அப்படிவேன், எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் 9:14:16 கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களோட கருத்துக்களை நீங்கள் முன் வச்சுட்ருக்கீங்க, தொடர்ந்து கேட்கலாம் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: எல்லாத்துலேயும் எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சன்.

0: அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
12: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
11: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
13: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
14: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: 9:18:31 நேரம் 9:18:34 ஆயாச்சு. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம், கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சுருக்கு. நேயர்கள் அவங்களோட கருத்துக்கள், அதாவது கோபம் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்தை நீங்கள் முன் வைக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். 24 24 24 அறிமுக நேயர்களுக்கும், 24 24 26 மகளிருக்கும், 24 24 29 மற்றும் 290 333 அனைத்து நேயர்களுக்குமான எண்ணாக இருக்கிறது. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: வணக்கம், குருவுது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டி கு கண்ணன்
0: தேனி மாவட்டத்தில இருந்து. ஐயா சொல்லுங்க, கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
1: ஐயா கோவம் வந்தா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு 20 நாளா வந்து வேலைக்கு போகாம இருக்கேன் நானு. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை.
0: சரி,
1: வீட்டுல என்ன சொல்றாங்கன்னாக்க, வீட்டுல இருந்து வைறாங்க, நீ எல்லாம் வந்து எதுக்கு லாய்க்கு, நீ வேலைக்கு போக மாட்டோம் செய்ய மாட்டோம் சொல்லி வைறாங்க.
0: சரி,
1: நான் சொல்லிட்டேன், நான் வேலைக்கு போனா வந்து ஒரு மாசத்துக்கு வந்து நான் 30,000 சம்பாதிப்பேன்
0: நானு.
1: ஏன்னா நான் வந்து ஹோட்டல்ல இருக்கேன் நானு.
0: ஓ,
1: ஹோட்டல்ல இருக்கிறனால வந்து மாசம் வந்து எனக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்கும் எனக்கு. இப்போதைக்கு என்னால முடியல, 100 104 தான் போறோம். நான் வேலைக்கு போயிடுறேன்
0: நானு.
1: அது வரைக்கும் வந்து சமையல் வேலை வந்து நான்
0: பாத்துக்கிறேன்,
1: மத்த வேலையை நீ பாத்துக்கோ நீயே அப்படின்னு சொல்லி வந்து வேலையை வந்து நாங்க புடிச்சு பாத்துட்டு இருக்கோம்
0: நாங்க.
1: ஆனா பாத்தீங்கன்னா வந்து இப்ப என் பையன் பாத்தீங்கன்னா வந்து ஒர்க் வாங்கி சாப்பிடுற பையன் வந்து இப்ப 2 வீடு சாப்பாடு வந்து வாங்கி சாப்பிடறாப்ல. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா?
0: சரி, ஆனா இப்ப கோவம் வந்த

0: என்ன பண்ணுவீங்க இப்ப 20 நாள் வேலைக்கு போலன்னு
1: சொன்னதும்?
0: சரி சொல்லுங்க சொல்லுங்க. பகிர்ந்துகிட்டா கோவம் வராது சொல்றீங்க.
1: விட்டு கொடுத்து போயிருந்தோம் சார், அவ்வளவுதான். இன்னைக்கு முடியல, நாளைக்கு சரி வேலை போவார் வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லி வந்து வீட்டுக்கார பிள்ளை வந்து விட்டு கொடுத்து போயிருது. சரி சரி வந்து நானும் மல்லு கட்டினோம்னா வந்து குடும்பம் அப்புறம் ரெண்டா புரிஞ்சு போயிடும். அந்த பிள்ளை வந்து அப்புறம் ஆகமா போட்டு போயிடும், நான் வந்து அப்புறம் எங்கம்மா விட்டு போயிடும், நானு குடும்பம் வந்து குழந்தை வாய்ப்போம்.
0: சரிங்கய்யா, நியாயமான விஷயம் சொல்லியிருக்கீங்க, நன்றிங்கய்யா, நன்றி. விட்டு கொடுத்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க. விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறதில்ல, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுத்து போகிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ அடுத்ததாக கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நினைவது. கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோலிருந்து கணேசன்யா ஐயா, உங்கள்கிட்ட முதல் முதல்ல நீங்க பேசுறியா, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: எனக்கு உங்ககிட்ட பேசுறது மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க, கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
2: எனக்கு வந்துங்க, நான் ஒரு தையல் கலைஞருங்க. எனக்கு கோவம் அப்பப்போ சிறு சிறு கோவம் வீட்டுல வரதான் செய்யுது. ஆனா அப்போதைக்கு பாத்தீங்கன்னா நல்ல இசை கேட்பேன், பாடல் கேட்பேன். அந்த பாடல வந்து மெய் மறந்துடுவேன். அது பாத்தீங்கன்னா நம்ம கோவில ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விதமான பாடல் போடுறாங்க, நிகழ்ச்சிக்கு ஏற்ப. அது வந்து எனக்கு என்னை வந்து அப்ப இருந்து இப்ப வரலயே மனத்து விட்டுறதும் கோடை பண்பலைதான். என்னை வந்து கோவத்துல இருந்து ரொம்ப குறைவா வச்சிருக்கிறதும் அந்த கோடை பண்பலைதான். நம்ம வந்து எப்பவுமே வானொலியோட இணைந்து பயணிச்சுட்டே இருவேன். அதனால எனக்கு எப்பவுமே கோவம்ங்கிறது வராது. வந்தா ரேடியோ போட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பேங்க.
0: கோவத்துக்கு மருந்து உங்களுக்கு இசைதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. இன்றைய வானவில் கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஒரு பாடலை தொடர்ந்து அப்படி தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய்

0: 150 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம் கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கருத்தை தான் முன் வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ யார் என்ன கருத்தை முன் வைக்கிறாங்க? கோபம் வந்தா என்ன பண்ணுவாங்களாம் கேட்டுருவோமே.
5: வணக்கம்ப்பா.
4: வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா. ரொம்ப நாள் ஆச்சு.
4: ஆமாங்கம்மா, ரொம்ப நாட்கள் ஆயிருச்சு. சொல்லுங்கம்மா, கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
5: அதாவது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கின் காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம்ங்கிறத மனசுல எப்பவுமே படம் பிடிச்சு வச்சுக்கிறேன்னு. ஏன்னா அத மனசுக்குள்ள இருக்கும் போது, அந்த கோபம் வரும்போது அந்த இத குரலை நினைச்சு
4: வைங்கிறேன்,
5: தப்புன்னு ஆப்பாயிரும். அதே மாதிரி வெளியில போகும்போது, வெளியில போகும்போது யாராவது நம்மள கோபப்படுத்தினா நம்ம மௌனத்தை சாதிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுல இருக்கிறவங்க கோபப்படுத்தினா, வீட்டுல இந்த ஒதுங்க வைக்காத அலமாரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா,
4: ஆமா,
5: தாறு மாறா ஜாமாய்கள்லாம் கிடக்குற அலமாரி, துணிமணிக இதெல்லாம் விறுவிறுன்னு போயிடணும் அந்த இடத்துக்கு. அம்புட்டையும் அள்ளி கீழே போடணும், கீழே போட்டு மடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை மடிச்சு வைக்கணும், புத்தகங்களை அடுக்கி வைக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா கோபம் எங்க போகுதுன்னு தெரியாது. அது மாதிரிதான் இப்ப டெக்னிக்கலா கையாண்டுகிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா.
4: ஆனா ஒரு விஷயம் தோணுதேம்மா, இப்ப இப்படி கோபப்பட்டு கோபப்பட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருப்போமே, அப்ப அடுக்கி வச்சா எங்க போய் கலக்கிறது?
5: ஏப்பா அடுக்கி வச்சா பாருங்க, ஜாமங்கெல்லாம் அழகாகுது, மனசும் அழகாகுது, வீட்லயும் எந்த பிரச்சனையும் வராம இருக்குங்கப்பா. இந்த யாரும் எல்லாருமே டெக்னிக்கல் கையாண்டாக்கும் ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்குங்கப்பா.
4: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி,
5: நன்றிங்கப்பா.
4: கோபம் வந்தா அத பண்றது சரியா இருக்கும்ன்றாங்க. இன்னும் ஒரு நேரை சந்திச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு விளம்பர இடைவேளைக்கு போலாம். கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க, யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம்.
6: ஹலோ,
4: வணக்கம்.
6: குழலினிது யாழினிது தமிழினிது அன்பான சகோதரர் நயிலப்பன் சார் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் சார்.
4: இனிய காலை வணக்கம் ஐயா.
6: மதுரை தேவகர் வந்து உங்கள் நம்பர் சொன்னு சொன்னீங்க.
4: கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க ஐயா?
6: சார் அதாவது சொல்லுவாங்க, நீ கோபப்படும் பொழுது மனிதருடைய மாண்பை இழைக்கின்றாய், மனிதருடைய மாண்பை இழைக்கின்றாய், அன்பை இழைக்கின்றாய், ஏன் அனைத்தையும் இழைக்கின்றாய். கோபப்படும் பொழுது அந்த பெண் நம்பர்ஸ் இருக்குல்ல சார், அத 9, 9, 10, 9, 8, 7, 6, 5, 4 அப்படி கதைகள் என்ன சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நகர்ந்து வந்துடணும் சொல்லுவாங்கல்ல சார். நம்ம ஒரு

0: இரண்டு பேர் வாதாடிக்கிட்டு ஆர்கியூமெண்ட் பண்றாங்கன்னா அது ஒருத்தர் வந்து டீ கனலாய் கோப்புறாந்தா அந்த இடத்துல மௌனம் காக்கணும். அது பெரிய ஆயுதம், அது மௌனம் வந்து ஆயுத வார்த்தையெல்லாம் ஆயுதத்தை வச்சிருக்கான். நம்ம வந்து பெரிய ஆயுதம் மௌனம் என்ற ஆயுதத்தை வைக்கணும். அது சொல்லுவாங்களே சார், ஏன் சார் இவர் அமைதியா இருந்துட்டாரு, அவர் தான் வார்த்தையில பெற்றுனாரு பாக்குறவங்க. அந்த இடத்துல நாங்க நம்ம தான் நம்ம மீட்பு பெறுவோம்.
1: நன்றிங்க, நன்றி நன்றி. கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு எல்லாரும் அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. இதில் மௌனம் வந்து நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. சரி, மௌனமாக இருந்தால் கூட கோவம் வந்தால் அதை நம்ம குறைச்சிக்கிறலான்னு சொல்கிறாங்க. நேரம் 9:30 ஆயிடுச்சு. கோடைப்பண்பலி 100.5 வானவில் நிகழ்ச்சியில் கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். பதிலும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட மனசில் படுற விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பகிருங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடைப்பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளமரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பேருந்து நிலையம் அருகிலிருந்து வளமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.
1: கோடை பண்பலை 100.5 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வானவில்.

0: கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம், கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் கோபம் வந்தால் என்ன பண்ணுவோன்றதை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட எண்ணத்தையும் பகிரணுமா? அப்போ தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். 24 24 24 என்ற எண்கள் அறிமுக நேயர்களுக்காக. 24 24 26 மற்றும் 290 333 அனைத்து நேயர்களுக்குமான எண். மகளிருக்கான எண் 24 24 29. கொடைக்கானலின் முன்னிணைப்பு என்னான 0 4 5 4 2 தொடர்பு கொண்டு உங்களோட கருத்துக்களை முன்வைக்கலாம். இப்போ யார் முன்வைக்க வந்திருக்காங்க, கோபம் வந்தால் என்ன பண்ணுவாங்களாம் கேட்டுருவோம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து ஐயா, கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க?
1: எனக்கு அடிக்கடி கோபம் வரும் சார். நான் என்ன பண்ணுவேன்னா, கோபத்தை கட்டுப்படுறதுக்கு எப்பவுமே 2 டம்ளர் தண்ணி குடிப்பேங்க சார். இது அறிவுபூர்வமான உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க சார். ஆனா யாராவது ஒரு 2 பேருக்கு பிரச்சனைங்கும் போது அவங்கள சமாதானப்படுத்திட்டு 2 டம்ளர் தண்ணி குடிக்க சொல்லுங்க, அப்பமே அந்த கோபம் சால்வ் ஆகிருங்க சார்.
0: தாகத்தை தணிக்கிற மாதிரி. ஆமா, தாகத்தை தணிக்கிற மாதிரி கோபத்தை தண்ணி தணிச்சிருது அப்படிதானுங்க ஐயா?
1: ஆமா சார், நான் அடிக்கடி இதைத்தாங்க சார் செய்வேன்.
0: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி. கோபத்தை தணிக்க தண்ணியை கூட குடிக்கலாமோ அப்படின்ற ஒரு யோசனை வருதுல்ல. சரி, கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, அடுத்து யார் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: ராஜகுமாரி பழனிச்சாமி.
0: விருதுநகர்ல இருந்து ராஜகுமாரி பழனிச்சாமி அம்மா.
2: ஆமாங்கய்யா.
0: கோபம் வந்தால் என்னம்மா பண்ணுவீங்க?
2: ஐயோ, கோபம் வந்தால் நான் கோபக்கார ஆளுக்கு தானே கல்யாணமே பண்ணி கொடுத்துருக்காங்க.
0: சரி,
2: நான் வீட்டுக்குள்ள போய் கதால சாத்திக்கிறவனுங்கய்யா.
0: சரி, உங்களுக்கு
2: வெளியே வருவானுங்க.
0: சரி, உங்களுக்கு கோவம் வந்தாலும் நீங்க போய் கதவை சாத்தி கதவை சாத்திக்கிறவங்க போய் உள்ள டக்குன்னு.
2: ஆமாங்க, அத்தனை நேரம் உட்காந்துட்டு பிறமேல வரும்.

0: சரி, வேற அமைதிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும்ல, அதுக்கு தனிமை தான் வழி. சரிதாம்மா, சரிதான், சரியா சொன்னீங்க. நன்றிங்கம்மா, நன்றி. கோடை பண்பலை 100.5 நேரம், 9:35:32. கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக யார் சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கங்க ஐயா, நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராணி மாவட்டம் விளங்கலாம் அண்ணா செல்வராஜ்யா.
0: செல்வராஜ் ஐயா, கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க?
1: வீட்டுல மனைவியா இருந்தாலும் சரி, என்னுடைய சகோதரனா இருந்தாலும் சரி, எங்க குடும்பத்துல உள்ள ஆளுகளை தான் அடிக்க போவேன், தவிர வெளியாளுகள் அடிக்க போக மாட்டேன்.
0: சரி, ஆனா அடிக்காதீங்க என்ன, எதுவுமே வன்முறை வந்து எதுக்குமே தீர்வாக. அப்புறமேட்டு நீங்க தான் போய் என்ன உடனே அடிச்சுட்டு சாஸ்டாங்கமா காலில் விழுகணும்.
1: வெளியில பஞ்சாயத்து விட மாட்டேன், நானே போய் சரணடைஞ்சிருவேன்.
0: சரி சரி, அது ஆனா வன்முறை அதை தவிர்த்துருங்க, அது நல்லது. கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னா வன்முறையை தவிர்த்துருங்க. நன்றிங்க, நன்றி. இன்னொரு நேரம் சந்திச்சிடலாம். கோவம் வந்தா என்ன பண்ணுவாங்களாம் கேட்டுருவோமே, என்ன சொல்ல வராங்கன்னு. வணக்கம் ஐயா.
2: ஈரோடு விட்டுக்கா டோல்ஸ் தங்கவேல் ஐயா.
0: தங்கவேல் ஐயா, கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
2: எதிர்க்கு ஆளை பொறுத்து தாங்க ஐயா.
0: ஏத்த, இது எப்படி இருக்குன்னா, ஆளை சொல்லு நான் விதிய சொல்றேன்ற கதையால இருக்கு.
2: எது நமக்கு எதிர்ப்பு இருக்க ஆளை
0: பொறுத்துதான்.
2: வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார் பாருங்க, பயப்பட்டா அவன் நமக்கு அடிமை, இல்லைன்னா நாம அவனுக்கு அடிமை. பெரும்பாலானோர் இருக்கிறோம். இப்ப நான் கோவம் வந்துன்னா அதிகமா சத்தம் போட்டு பேசிடுவேன். நேற்று நைட்டு ஒரு திருமண விசேஷம், சபையில கொண்டு எல்லாம் பேசுறப்ப கத்திக்கிட்டே இருந்தாங்க. திருப்பி நான் கத்துனேன், ஐயா ஒரு சபையில கொண்டுட்டு இப்படி கத்திக்கிட்டே இருக்கிறீங்களே, சபைக்குன்னு ஒரு நாகரீகம் இருக்குல்ல, நீ இப்படி கத்துன எப்படின்னு பேசுனது எனக்கு தொண்டை மங்கி போச்சு.
0: அதான் கேட்க வந்தேன், நேற்று கத்தனை கத்துதான் இன்னைக்கு தொண்டை மங்கிடுச்சா, தொண்டை கட்டி வச்சாங்க.
2: நேற்று நைட்டு கத்துனதுக்குதான் நீ தொண்டை போயிடுச்சு. நீ ஒரு ரெண்டு நாளைக்கு அமைதியா இருக்கணும்
1: பாத்தீங்களா. அப்ப வந்து என்னன்னா, அத்தனை பேர் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு 4 பண்றதுனால மற்றவர்களுக்கு இடையூறா இருக்குது. இத சொல்லி கேட்டா பரவாயில்ல, திரும்ப திரும்ப பேசுறாங்க. இந்த சபையில உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாருமே முகம் சொல்லிக்கிறாங்க. அப்ப நான் தான் கொஞ்சம் சத்தம் போட்டேன், எங்க அப்படி விளையாடுறதா இருந்தா எந்திரிச்சு வெளியே போய் விளையாண்டுக்குங்க அப்படின்னு. உண்மையிலேயே வந்து அந்த எனக்கு கோபம் தான், அந்த இடத்துல என்ன நடந்தாலும் அப்பயே சுட்டி காட்டிடுவேன். அதனால எனக்கு வந்து எனக்கு தப்பான பேர் வந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லைங்க.
0: நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஆமா,
1: என்னங்கய்யா,
0: நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.
1: இல்ல, அந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு தூரம் சிந்திக்க தேவையில்லைங்க. அதே மாதிரி கோபம் வந்தா அதை பண்ணுது, அதுக்கெல்லாம் நேரமே இருக்காதுங்க. ஒரு மனிதனுக்கு கோபம், சின்ன கோபமா இருந்தா அந்த வேலைகளை செய்யலாங்க. ஒரு காது வழியா கண்ணு வழியால புக வர்ற அளவுக்கு கோபம் வந்துட்டா அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாதுங்க.
0: நிஜம் நிஜம்,
1: உள்ள இன்ஜின் சூடேறின மாதிரி சூடேறிடுச்சுன்னா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாதுங்க.
0: தண்ணி ஊத்தி தாங்க அணைக்கணும்.
1: கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து சிந்திச்சு தண்ணி ஊத்தி அமைச்சதுக்கு அப்புறம் தான் அவன் யோசனை பண்ணுவான், எல்லாமே எரிஞ்சு போச்சு அப்படின்னு.
0: நன்றிங்க, நன்றி. கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க, நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்படி ஒரு தடவை நான் கேட்டேன் அவன் நண்பன்ட்ட, கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு. அவன் சொன்ன ஒரு விஷயம் என்ன, நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன்னு. பலரும் இந்த திட்டத்தை, இந்த யுக்தியை கையாளுறது, கோவம் வந்துருச்சா நேரம் அந்த கோவத்தை பூரா தட்டில் சோத்தை போடு, சோத்துல அந்த கோவத்தை காட்டு, நல்லா சாப்பிட்டு கண்ணை மூடி தூங்கு, இதுதான் வழின்னு சொன்னா. பர்றா, சோத்துல கூட கோவத்தை காட்டலாமோ அப்படின்னு அந்த நிமிஷம் வந்து ஒன்றுச்சு. கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு இன்றைக்கி வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நம்ம கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு பேசிடலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாட் சிமெண்ட் மேல

0: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான

0: என்பது கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: கோடை பண்பலை 100.5 அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்லை.

0: கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை தான் முன் வச்சுருக்கோம். நிறையா பேர் கோவம் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக பகிர்ந்துட்டு இருக்காங்க. மௌனமாக இருப்பேன், கதவை போய் சாத்திக்கிருவேன், சரியாக இல்லை அங்கே கோவம் வருதுன்னா என் கோவத்துக்கான நியாயத்தை சுட்டி காமிப்பேன், இப்படி எக்கச்சக்கமான விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இசை கேட்பேன், இப்படி நிறையா. இப்போ யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க?
1: வணக்கங்க ஐயா, இவரோட கொண்டையம்பாளையத்துலேருந்து தமிழ் செல்விங்க ஐயா.
0: தமிழ் செல்வி அம்மா, கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க?
1: கோவம் வந்தால் கோவப்பட வேண்டியதாங்கய்யா. பசி எடுத்தா நான் சாப்பிட்றேன், சிரிப்பு வந்தால் சிரிக்கிறேன், அழுக வந்தால் அழுகிறேன். கோவங்கிறது ஒரு உணர்வு தானே. முதலெல்லாம் அனுபவம் இல்லாத போது கோவம் வந்தால் மற்றவங்க மேலே கோவப்படுறேன். இப்போலாம் அனுபவம் வந்துச்சு, கோவப்பட்ட நாலு பேர் ஓடி போயிடறாங்க, பக்கத்துலேயே வரமாட்டேங்கிறாங்க. என் மேலேயே நான் கோவப்பட்டுருவேன், வாயை வச்சு அமைதியாக இருக்க மாட்டேயா அப்படின்ட்டு.
0: நிறைய பேருக்கு அந்த கோவம் இருக்கும் போல் இருக்கு. ஆமா ஆமா. சரி, ஆனா அப்ப உங்களுக்கு வருத்தமா இருக்காதா? உங்க மேலயே கோவப்பட்டுச்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு அதிருப்தியான ஒரு உணர்வு ஏற்படாதா? என்ன இப்படி பண்ணிட்டோம்?
1: ஏற்படாது. கோவம் வந்து எம்எல்ஏ நான் கோவப்பட்டுனா உறவுகள் காக்கப்படும் போது அது மகிழ்ச்சி தானே. கோவம் வந்து நிலையான ஒரு உணர்வு இல்ல. பசி தீர்ந்து சாப்பிட்டா பசி தீர்ற மாதிரி அந்த நொடியிலிருந்து அது மறைய ஆரம்பிச்சிருதுங்கள. ஒரு 24 மணி நேரம் கோவத்தோட நம்ம இருக்க முடியாது, ஒரு அரை மணி நேரம் இருப்போமா, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா அமைதியா இருந்து நல்லதா போச்சுப்பா அப்படின்னு தான் தோணும்.
0: நிச்சயமா.
1: நம்ம கோவம் வந்து நம்ம மேலயே கோவப்பட்டுட்டு அமைதியாயிருந்து உறவுக்கும் சுற்றுறதுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேங்க ஐயா.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா. கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களோட கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க, நன்றி. நேரம் 9:46.

0: நொடிகள். இன்றைய வானவில்லின் வண்ணம், கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்ற கேள்வியை தான் முன் வச்சுருக்கோம். கோபம் வந்தால் என்ன பண்ணுவாங்களாம் கேட்டுருவோம். அடுத்து யார் வராங்க?
1: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம்.
1: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில் இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் ஐயா உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க?
1: ஐயா முதல்ல உங்க மேல எனக்கு ஒரு கோபம் இருக்கு.
0: அச்சோச்சோ என்ன இல்ல, ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்களே, என் மேல கோபம் இருக்குன்னு நான் என்ன பண்றது?
1: வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து வித்தியாசமான ஒரு தலைப்பை கொடுத்து நீங்க அற்புதமா பேசுவீங்க, ஆனா தொடர்ந்து நீங்க வரமாட்டேங்கிறீங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கோபங்க ஐயா.
0: சரி சரி வந்துடுறேன், கோபத்தை நீங்க வரவிடாம பாத்துக்கோங்க
1: ஐயா. வந்து கோபம்ங்கிறது வந்து ஐயா மனித இயல்புதான். இப்ப நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க, நமக்கு ஒரு 10 பேர் டெய்லி சாயந்தரம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வந்துடும். அப்ப நான் வந்து எனக்கு கோபம் வரும், இருந்தாலும் என்னன்னா என்ன பேசுறாங்கன்னு பாப்பேன். அத சமாதானப்படுத்த முடிஞ்சா சமாதானப்படுத்துவேன், இது சமாதானப்படுத்த முடியாதுன்னு சமாச்சாரம் தெரிஞ்சா கொஞ்சம் இருங்கப்ப ஒரு போன் வந்திருக்கு பேசிட்டு வர்றேன்ட்டு வெளியில போயே போயிருவாங்க ஐயா. இதுதான் என்னுடைய கோபத்தை அளக்கு வழி.
0: நல்ல திட்டமா இருக்கே, போன் வந்துருச்சு இரு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிடுறது. நன்றியா, நன்றி நன்றி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யுக்தியை கையாளுறாங்க, கேட்கவே நல்லா இருக்குல்ல. சரி, கோவம் வந்தா என்ன பண்ணுவாங்களாம், அடுத்து யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாம். கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளவன். காலை வணக்கம் ஐயா.
0: காலை வணக்கம் ஐயா.
2: அந்த கோவத்தை மனசுல அடக்கி வச்சுக்கிட்டோம்யா, எங்க மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா இதய நோய் வந்துருக்குங்க. அதுக்காக போய் ரொம்ப கோபப்பட வேணாமே. இப்ப எனக்கு வீட்டுல ஏதாவது கோபம்னா என்ன சொந்த கிளினிக் போயிருவீங்க, அங்க ஏதாவது கோபம்னா ஒரு காமன் நேரம் வாங்கிட்டு ஊற சுத்தி போட்டு அப்படிமேல வந்து அப்படியே ரிலாக்ஸ்
0: பண்ணிக்கோங்க.
2: கோபத்தை மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்க மாட்டீங்க, வெளியே காய்ச்சிட்டு வந்துடும்.
0: நல்ல நல்ல முயற்சிங்க, நல்ல விஷயமும் கூட. நன்றிங்கய்யா, நன்றி. இப்படி இன்னொரு நண்பர்கிட்டையும் நான் ஒரு தடவை கேட்டேன், கோபம் வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. கோவம் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாப்பிலன்னா, ஒரு ஆளே இல்லாத இடத்துல போய் யாரை திட்டணுமோ, யார் மேலேயே கோவம் வந்திருக்கும்ல நம்மளுக்கு, அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட நேரம் திட்டாமல் ஆள் இல்லாத இடத்துல போய் மனசில் பட்டதை பூரா குமிரிட்டு அப்பாடா அப்படின்னு வந்துடுவேன்னு சொன்னாப்பில. அந்த மாதிரியும் கோவத்தை ஒரு சிலர் கையாளுறாங்க. சரி, இப்போ யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க?
3: அன்பு தம்பி மயிலப்பன் அவர்களுக்கு காலை வணக்கம் கூறுவது. புதுக்கோட மாவட்டம் பனாபட்டில இருந்து பழனியா பேசுறேன்ப்பா.
0: பழனியா ஏமா சொல்லுங்க, கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
3: ரொம்ப முத முத அவங்க கூட பேசுறேன், இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது கோவம் நம்ம வந்து, அதாவது எல்லாருக்கும் கோவம் வராதவங்க யாரும் கிடையாது. அந்த கோவத்தை நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையா, சின்ன பிரச்சனையா, பெரிய பிரச்சனையான்னு வரும். நான் வந்து வந்து எனக்கும் கோவம் வரும். என்னன்னா, இந்த நம்ம ஒரு இல்லத்தரசியா இருக்கிறதுனால ஒரு வீட்டுல நம்ம உள்ளே வட்டி பாக்கலையா பண்ணலையா பாருங்க பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து ஒரு கோபமாத்தான் சொல்ற மாதிரி வரும். நான் அதுவும்
0: சொல்லுவேன்,
3: நியாயமான விஷயங்களுக்கு நான் கோவப்படுவேன் தம்பி, இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவேன், டிவியை போட்டு டிவிக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவை காட்சிகளை வச்சு பாத்துட்டு இந்த கோவத்தை கட் பண்ணிட்டு அதை பாத்துருப்பேன். இல்லைன்னா அந்த பத்திரிக்கையை படிக்கப்பா.
0: படிக்கிறதோ நகைச்சுவையோ தான் கோவத்தை குறைக்க உங்களுக்கு வழியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாப்பா ஆமாப்பா.
0: நன்றிங்கம்மா, நன்றி. நேரம் 9:49:54 ஆயாச்சு. கோடை பண்பலி 100.5 இன்றைய வானவில்லின் வண்ணம், கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்கன்ற கேள்வியோட தான் மலர்ந்திருக்கு. நிறைய பேர் அவங்க என்னென்ன பண்ணுவோம் கோபம் வந்தா அப்படின்றத பகிர்ந்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டில் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
10: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250

0: குறைவாகவும் தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: கோபமாக ஒரு மொழி பேசமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 9:52:33 கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில் கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சுருக்கு. கோபம் வந்தால் என்ன பண்ணுவாங்களாம், அடுத்து யார் சொல்ல வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் காரைக்குடியில் சாமிநாதன் பேசுகிறேன் சார்.
0: காரைக்குடியிலேருந்து சாமிநாதன் ஐயா, சொல்லுங்கள் ஐயா, கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க?
1: அதான் சார், அந்தந்த வயதுகள் வரும்போது வீரியங்கள் வந்து கோபத்து கூட இருக்கும்.
0: ம்,
1: அப்புறம் நேர்கள் சொன்ன மாதிரி அது பக்குவப்படும் போது அது வந்து குறைஞ்சிரும். என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்ப ஒரு பிரச்சனை எங்க வீட்டுல எல்லாம் வருது அப்படின்னாக்கா, நான் வந்து பேசி பார்ப்பேன், சரியா வேணா திரும்பி நான் வாட்டுக்கு ஒண்ணு பேசாம வாய் பேசாம திரும்பி
0: வந்துருவேன்.
1: அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வெளியில வெளியில உள்ள ஆட்கள்கிட்ட பேசும்பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம கல்ல கேட்டு உணிடுவாரு அப்படிங்கிற என்ன விஷயமோ அதை மட்டும் தான் சார் பேசணும். சில கூட பாத்தீங்கன்னா, வாய் வித்தியாசம் பேசுறது, சாபம் விடுறது, இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை சார்.
0: பழைய கதையை தோண்டாதீங்க, அதே
1: தானே. சும்மா பேசிட்டே நேர விரயமாகும், எதுவுமே காரியங்கள் கைகூடாது.
0: நன்றிங்க, நன்றி. கோவம் வந்தால் என்ன பண்ணுவோன்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க, சொல்லி பார்ப்பேன், கேட்கலையா அமைதியாக இருந்துக்கிருவேன், அவ்வளோதாங்க அப்படின்னு. அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசுறது ரொம்ப நல்லது. எது தேவையோ, பிரச்சனைக்கு கோபத்துக்கு காரணம் என்னவோ அதை மட்டும் பேசுங்க, சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு அடுத்து யார் சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம்.
2: ஐயா, இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர்லேருந்து கிராண்டவர் பேசுறீங்க.
0: இனிய காலை வணக்கம்.
2: நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோங்க ஐயா, நீங்கள் நலமா இருக்கீங்களா?
2: முதல் முறையாக பேசுறது, மிக்க மகிழ்ச்சி அடைகிறீங்க.
0: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறது. இல்லை சொல்லுங்க, கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க?
2: இருக்கட்டும்,
0: அது ஒரு வாரமா இருக்கட்டும், சரி சொல்லுங்க. நன்றி, உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. கோவம் வருதா, அமைதியாக சொல்லி பார்ப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம், யாருக்கு சரியாக இருக்கணும், யாருக்கு சொன்னால் நம்ம பேச்சை கேட்பாங்க, இப்படி பார்த்துட்டு சொன்னால் கூட சரியாக இருக்கும்னாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். தொடக்கத்தில் ஒரு ராஜா கதை ஒன்று சொன்னேன். கோவக்கார ராஜா இருந்தாராம், கோவத்தை கட்டே படுத்த முடியல. ஒரு முனிவரை பார்த்தாரு, முனிவர் என்ன பண்ணார், கோவத்தை அடக்க ஒரு மந்திரப்பானை ஒன்று தந்தாராம். அந்த மந்திரப்பானையை திறந்து பார்த்ததும் கொஞ்சம் நேரத்தில் ராஜாவுக்கு கோவம் குறைஞ்சிருதான். அந்த மந்திரப்பானையில் என்ன இருக்குன்னா, ஒரு நறுமண வாசம் தரக்கூடிய ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு திரவியம் இருக்குது.

அதை திறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வாசம் அவருக்கு வரும்போது அவர் நல்ல மூச்சை இழுத்து அப்படின்னு அதை நுகர்வாராம், நல்லா நுகர்வாராம். நுகர்ந்ததும் அவருக்கு ஒரு இன்பமான ஒரு உணர்வு கிடைக்குமா. அந்த மூச்சு காற்று உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, உடலுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் கொடுத்து அவர் ஆசுவாசப்படுத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த இன்பமான நுகர்வு அவரை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி, ஓ களஞ்சியத்தில் கொள்ள நடந்துருச்சுல, மாற்ற முடியுமா, கோவப்பட்டா மாற்ற முடியாது. சரி, இப்போ அதை சரி பண்ணால் என்ன பண்ணலாம், காவலாளிக்கு இன்னும் பயிற்சி கொடுக்கணும். அப்போ ஏன் அந்த தப்பு நடந்துச்சு, இப்படி ஒவ்வொன்றா அவர் ஆய்வு செய்ய ஆரம்பித்தாராம். கோவத்துக்கான பதில், கோவப்படாமல் அதை நல்ல பொறுமையாக நிதானமாக மூச்சு விட்டு ஆய்வு செஞ்சு அதற்கான தீர்வை கண்டாராம். அதனால் ஒவ்வொரு தடவையும் கோவம் வரும்போது அந்த மந்திர பானையை திறந்தால் நல்ல வாசனை திரவியம் இருக்கும், உள்ளே நுகர்வார், நல்லா மூச்சு விட்டுட்டு பொறுமையாக முடிவெடுப்பார். இது நிறைய இடத்துல கை கொடுக்கும். நீங்கள் பாருங்களேன், ஒரு இடத்துல கோவம் வரும், கடுமையான கோவம் வரும், சிலர் சொல்கிறாங்க மௌனமாக போயிடுவோம், மௌனமாக போக போக என்ன ஆகுதுன்னா, மண்டையில் ஏறி உட்காந்து கொட்டு மடார் மடார்னு வைக்கிறாங்களோன்னு எனக்கு அடிக்கடி தோணும். கோவம் வருதா, கோவப்பட வேண்டாம், பொறுமையாக உட்காந்துருங்க, அங்கேயே உட்காருங்க, என்ன பண்ணிட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கோவம் நமக்கும் வருதா, ஒரு நிமிஷம் மூச்சு விடுங்க, நல்லா இழுத்து மூச்சை விடுங்க. உங்களோட கருத்தை கத்தாமல் உணர்ச்சி வசப்படாமல், ஐயா நீ பண்ணுறது சரியில்லையா, பார்த்துக்க, நல்லதுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோ அப்படின்னு தன்மையாக சொல்லுங்கள். கேட்கலையா, இன்னொரு தடவை மூச்சை விட்டுட்டு வரட்டா அப்படின்னு கிளம்பிட வேண்டியதான். கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொன்ன யுக்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சரியாக இருக்கும். இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, நானும் ஒன்றை சொன்னேன், எது சரியாக வருதோ உங்களுக்கு அதை முயற்சி பண்ணி பாருங்கள். கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்காம, கோவம் வராமல் இருக்க நம்ம சந்தோஷமாக மனசை வச்சுக்கிறலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நானும் வரட்டா அப்படின்னு கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அடுத்த வாரம் என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு போட்டால் நீங்களும் மனதளவில் தயாராகிங்க, நானும் மனதளவில் தயாராகேன். அடுத்த வாரம் வானவிலுக்கு என்ன தலைப்பு வர இருக்குன்னா, நாங்கள் கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு. நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேச்சு வழக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கேட்ட ரசித்த இல்லை வித்தியாசமாக இருந்த பேச்சு வழக்கை பகிர்ந்துக்கிறலாம். நான் சம்பந்தின்லாம் கேட்டேன், அதெல்லாம் அடுத்த வாரம் கதையாக சொல்கிறேன். இப்போ நான் வரட்டான்னு கிளம்பிக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த, பங்கு பெற முயற்சித்து பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள் பல. விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.

0: பஞ்சா போட்டுடுவாப்ல.
1: எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா.
2: கோடை பண்பலை 100.5 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்திரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிய வானவில்.
3: நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் வானவில். விடைபெறுகிறார் மயிலப்பன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஸ், மற்றும் நாகராஜ் மணிவண்ணன். அழைப்புகளை ஒருங்கிணைத்து தந்தார் தேவி பிரியா. கணினியாக்கம் சரஸ்வதி சங்கர் கணேஷ். இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் கவிதையும் காணமும் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக

தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19ஆம் தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மழை மாரியம்மன் கோவில் தேர்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்த பள்ளிச்சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். பசு ஒன்றும் உயிரிழந்தது. பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90ஆக அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா, தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: இசைவாக பார்த்தால் இசை, இல்லை என்றால் ஓசை.
1: பண்பாடிடும் சந்தம் உன்னாவினில் சிந்தும், அது மழையோ புனலோ நதியோ கலையழகோ.
0: சீர்மிகு சந்தங்கள் எல்லாம் சங்கீதமாகும் போது அது இசையின் சீதனம், கவிதைக்கு அவை புது சாசனம்.

0: மனிதர்களை சுற்றி அமர வைத்துக்கொண்டு கதை சொல்லலாம். மனிதர்களை சுற்றி அமர வைத்துக்கொண்டு கதை சொல்லலாம். கவிதையாகாது. கதை ரூபத்தால் ஆனது, கவிதை அரூபத்தால் ஆனது. கதை ரூபத்தால் ஆனது, கவிதை அரூபத்தால் ஆனது. இந்த வரிகளோடு கோடை பண்பலை 100.5 உங்களை வரவேற்க காத்திருக்கிறது கவிதையும் கானமும்.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
4: நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் CG ரவிச்சந்திரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப கோடை பண்பலை 100.5 கூப்பிடுங்க. 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5 இன்று 7 மணிக்கு. அடுத்தது என்ன?

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். காலமாதல் எனும் தலைப்பிலான கவிதை கோடை பண்பலை 100.5. பெற்றோர்கள் இருக்கும் வரை கவலை என்பது வெளியில் பெய்யும் மழை. நாம் நனைந்து விடாமல் இருப்பதற்காக அவர்கள் கூரையாக இருந்து கொள்கிறார்கள். இப்போது மழை நம்மீதே பொழிகிறது. நாமோ குளிருக்கு தவிக்கும் குழந்தைகளுக்கான இன்னொரு கூரையாக முயல்கிறோம். நாம் நம் பெற்றோரை அழைத்த அதே சொற்களில் நம்மை குழந்தைகள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இப்போது நடந்தது போலவே இருக்கிறது. ஒரு நதி தன் கரைகளை அறியாமல் அரிப்பதைப் போல மெல்ல மெல்ல நம் குழந்தைமையை காணாமல்லாக்கி விடுகிறது காலம். கால சுழற்சியின் இலக்கணம் புரிவதற்குள் கனமாய் மாறி மறைந்து விடுகிறார்கள் மனிதர்கள். காலம் ஒரு சங்கிலியைப் போல தன்னை தொடுத்து கொள்கிறது. முதிர்ந்த வளையத்தின் பாரம் அடுத்த கண்ணியின் கரம் பற்றி தொடர்கிறது. முதிர்ந்த வளையத்தின் பாரம் அடுத்த கண்ணியின் கரம் பற்றி தொடர்கிறது. இந்த கவிதை காலமாதல் எனும் தலைப்பில் வந்தது. கவிதைக்கு சொந்தக்காரர் உமர் ஃபாரூக்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: கடலெண்ணெய்
6: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
8: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
9: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். அடுத்த கவிதை எதிர்பாராத நேரத்தில். கவிதை தந்தவர் தங்கேஷ். எதிர்பாராத நேரத்தில் எனும் தலைப்பில். எதிர்பாராத நேரத்தில் ஒரு விண்மீன் உதிர்ந்து விழுகிறது. பறந்து கொண்டிருக்கும் ஒரு செம்போத்து தரையில் தலைமோதி சிதைகிறது. மிக பலவீனமானதொரு தெருநாய் தன் நிழலை பார்த்து ஒரே ஓர் குறைப்பு மட்டும் குறைத்துவிட்டு நிறுத்திக் கொள்கிறது. நாற்புறமும் சுழலும் அதன் களங்கமற்ற கண்களை எப்படி எதிர்கொள்வதென்று தெரியவில்லை. நடுநிசி ஆன பின்னும் குழந்தையின் அழுகையை நிறுத்த முடியவில்லை. ஒரு வீட்டில் எல்லாவற்றையும் பார்த்த பின்பும் சிறிய மாற்றமும் இன்றி வானமெல்லாம் நிரம்பிக் கிடக்கும் வெறுமை பூமியை

வண்ணமே இருக்கிறது. இரவு முழுவதும் புல்லாங்குழலின் துளைகளின் வழியே கசியும் இசை கடைசி புகலிடம் கேட்பது நமது இதயத்தை தானே. புல்லாங்குழலின் துளைகளின் வழியே கசியும் இசை கடைசி புகலிடம் கேட்பது நமது இதயத்தை தானே எனும் கேள்வியோடு இந்த கவிதையை நிறைவு செய்திருக்கிறார் எதிர்பாராத நேரத்தில் எனும் தலைப்பில் தங்கேஷ் அவர்கள். கவிதையின் தலைப்பு எதிர்பாராத நேரத்தில். உங்கள் கோடை பண்பலை 100.5 அரங்கேற்றமாகிக் கொண்டிருக்கின்றன கவிதைகளோடு கானங்கள். சந்திப்போம் நேர்களே ஒரு பாடலுக்கு பிறகு.

நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் CG ரவிச்சந்திரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப கோடை பண்பலை 100.5 கூப்பிடுங்க. 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன?

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். அடுத்த கவிதையின் தலைப்பு வானிலை எச்சரிக்கை. வானிலை எச்சரிக்கை, இது கவிதையின் தலைப்பு. காற்று அதிகம் வீசும், கடலுக்குள் மீன்பிடிக்க யாரும் செல்ல வேண்டாம். வானிலை எச்சரிக்கை. சுதந்திரமாய் கடற்கரையை எட்டி பார்க்கும் மீன்கள். காற்று அதிகம் வீசும், கடலுக்குள் மீன்பிடிக்க யாரும் செல்ல வேண்டாம். வானிலை எச்சரிக்கை. சுதந்திரமாய் கடற்கரையை எட்டி பார்க்கும் மீன்கள். இந்த கவிதை தந்தவர் பிரபு. வானிலை எச்சரிக்கை, இது கவிதையின் தலைப்பு. உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி கவிஜி.

அவர்களது கவிதை. தலைப்பு: அசைவது இருக்கட்டும். அசைவது இருக்கட்டும் எனும் தலைப்பில் கவிஜி அவர்களின் கவிதை. அடிப்படை விதி அறி, அடிப்படை வாதம் எரி. அடிப்படை விதி அறி, அடிப்படை வாதம் எரி. பிறரில் இருந்து உன்னை காண், உன்னில் இருந்து உன்னை நோக்கு. அவனின்றி அசைவது இருக்கட்டும், நீ இன்றி அசைவது உணரா. அவனின்றி அசைவது இருக்கட்டும், நீ இன்றி அசைவது உணரா. விழித்த நித்திரை ஆபத்து, விளக்கிருந்தும் வழிவிடாது முட்டுச்சந்து. விழித்த நித்திரை ஆபத்து, விளக்கிருந்தும் வழிவிடாது முட்டுச்சந்து. முகத்திரைக்குள் விழியிருந்தும் ஒளியில்லை, மனத்திரைகள் அகலாவிடின் ஒளியிருந்தும் வழியில்லை. முகத்திரைக்குள் விழியிருந்தும் ஒளியில்லை, மனத்திரைகள் அகலாவிடின் ஒளியிருந்தும் வழியில்லை. இந்த கவிதை அசைவது இருக்கட்டும் எனும் தலைப்பில் கவிஜி அவர்களது கவிதை.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி அறியாமை எனும் தலைப்பிலான கவிதை காத்திருக்கிறது. கவிதையின் தலைப்பு அறியாமை. பூவின் நரம்புகள் என்று நாம் நினைப்பவை கைகளை கிழிக்கும் போதுதான் முட்கள் என்று தெரிய வருகின்றன. பூவின் நரம்பு

கால்கள் என்று நாம் நினைப்பவை கைகளை கிழிக்கும் போதுதான் முட்கள் என்று தெரிய வருகின்றன. ஒரு துளி குருதி மண்ணில் விழுந்ததும் அது சிறகடிக்கும் ஒரு புறாவாக மாறிவிடக்கூடாதா என்று ஏங்குவதும், வார்த்தைகளின் கயமைகளை கண்டுகொள்ளும் பொழுதுகளில் வெண்பஞ்சு ரோமங்கள் அடர்ந்த ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவியாகி பறந்துவிடக்கூடாதா என்று துக்கிப்பதும் நாம் வானத்தின் மீது கொண்ட பிரியத்தினால் அல்ல. அவைகள் நட்சத்திரங்களின் புதைகுழிகள் என்ற அறியாமையால்தான். இந்த கவிதை தந்தவர் தமிழ்மதி. கவிதையின் தலைப்பு அறியாமை.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி பயணம் எனும் தலைப்பிலான கவிதை. கவிதையின் தலைப்பு பயணம். நினைவின் வெளியில் பறக்கும் பறவை காலத்தை பின்னோக்கி எடுத்துச் செல்கின்றது தன் சிறிய அலகில் கவ்வியபடி. நினைவின் வெளியில் பறக்கும் பறவை காலத்தை பின்னோக்கி எடுத்துச் செல்கின்றது தன் சிறிய அலகில் கவ்வியபடி. கூடடைதல் என்பது உயிர் மீண்டும் உடலை அடையும் பயணமின்றி வேறொன்றில்லை. கூடடைதல் என்பது உயிர் மீண்டும் உடலை அடையும் பயணமின்றி வேறொன்றும் இல்லை. ஆங்காங்கே பாதையில் விதையாக போட்டு வைத்திருந்த கனவுகள் மரமாகி வளர்ந்து இன்று அமர்ந்து செல்ல கிளைகள் தரும்போது உறுபசிக்கு உணவு தரும் அட்சய பாத்திரங்களாகி

விட்டனவே அவைகள். இப்படி எத்தனை எத்தனை கனவுகள், விருட்சங்கள் என் பெயர் சொல்லி எங்கெங்கோ வளர்ந்திருக்கின்றனவோ யார் கண்டது? பிரக்ஞை இழைக்காமல் ஒளியின் வேகத்தில் பயணித்தாலும் எத்தனை மில்லியன் ஆண்டுகள் ஆகுமோ சேருமிடம் சேர்வதற்கு? பயணமே கதி என்றாகி போன வாழ்வில் தனியாக பறத்தல் என்பது பிரபஞ்சத்தில் நிற்காததொரு பரமபத விளையாட்டுதான். பயணமே கதி என்றாகி போன வாழ்வில் தனியாக பறத்தல் என்பது பிரபஞ்சத்தில் நிற்காததொரு பரமபத விளையாட்டுதான். சேரும் நேரம் வரும்போது கூடில்லாமல் போனாலும் கூட அதன் தழும்பாவது மிச்சமிருக்குமோ என்னவோ. பிரிந்து சென்ற கிளையில் காலத்தை எடுத்து காலத்தில் சேர்ப்பதற்கு, பிரிந்து சென்ற கிளையில் காலத்தை எடுத்து காலத்தில் சேர்ப்பதற்கு. இந்த கவிதை தந்தவர் தங்கேஷ். கவிதையின் தலைப்பு பயணம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி சீனிவாசன் அவர்களின் எப்படி மறைப்பது, இது கவிதையின் தலைப்பு. எப்படி மறைப்பது? காட்ட இயலா அன்பு, சொல்ல இயலா உண்மை, உணர்த்த இயலா வெறுப்பு, பகிர இயலாத காதல், வெளிக்கொணர இயலா பல உணர்வுகளுடன் சில நேரங்களில் நானும் சௌகரியமாய் ஒரு கவிதையில் ஒளிந்து கொள்கிறேன். காட்ட இயலா அன்பு, சொல்ல இயலா உண்மை, உணர்த்த இயலாத வெறுப்பு, பகிர இயலா காதல், வெளிக்கொணர இயலா பல உணர்வுகளுடன் சில நேரங்களில் நானும் சௌகரியமாய் ஒரு கவிதையில் ஒளிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த கவிதையை எங்கு எப்படி மறைப்பது தெரியவில்லை. இந்த கவிதையை எங்கு எப்படி மறைப்பது தெரியவில்லை. எப்படி மறைப்பது எனும் கேள்வியோடு ஒரு கவிதை தந்தவர் சீனிவாசன். இது உங்கள் கோடை பண்பலை 100.5. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கவிதைகளோடு கானங்கள். சந்திப்போம் ஒரு பாடலுக்கு பிறகு.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன்

போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் சிறப்பு தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாளும் நேரலியில் நேயர்களை சந்திக்கும் பண்பலை இப்போது நேரடியாக களத்தில் உங்கள் இடத்தில்.

எப்போதும் பல்லாயிரக்கணக்கான நேயர்களின் அபிமானம் பெற்ற பண்பலை 100.5 27வது உதய விழாவின் சிறப்பு நிகழ்வாக தினம் தினம் ஒவ்வொரு மாவட்டத்தின் பிரதான பகுதியிலிருந்து இன்று திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பேருந்து நிலையம் அருகிலிருந்து நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறார் சுப்பிரமணியம் சுரேந்தர்.

0: வணக்கம் நேரிலே, இது நம் கோழி பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. நம்ம வினாசருக்கு அழகான ஒரு முன்னுரை கொடுத்தாங்க, அதுக்கேத்த மாதிரி ஒரு பின்னணி இசையும் கொடுத்து வரும்போது நிகழ்ச்சி எவ்வளவு அழகா ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சின்ன அளப்பட்டி பேருந்து நிலையத்துக்குள்ள இருந்துதான் வளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிகழ்ச்சி. ஏன்னா நிறைய நேயர்கள் இதற்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஆயிருச்சு நம்ம சின்னாலப்பட்டியில வந்தோம். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இங்க ஷடவுனா, அதனால நிறைய பேருக்கு நம்ம நிகழ்ச்சி வந்தது ஒரு சிலருக்கெல்லாம் தெரியாம இருந்தது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சின்னாலப்பட்டி வாங்க ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, நம்ம சின்னாலப்பட்டியில மக்கள் எல்லாம் இங்க சந்திக்க வரணும் நிறைய பேரு கேட்டிருந்தாங்க. அப்ப நம்ம என் நேயர்கள் எல்லாம் சந்திக்கணும்ல, அதுவும் கோடை பண்பலின் 27வது உதய விழாவை நெருங்கி கொண்டிருக்கிறது. 27வது வயசுல கோடை பண்பலை அடியை எடுத்து வைக்க போகிறது. இதை முன்னிட்டு நேர்களை எல்லாம் சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வளம் வரும். இன்னைக்கு சின்னாலப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து அம்மா வணக்கம்மா, உங்களை இருந்து ஆரம்பிச்சிடலாம். உங்க பேர் சொல்லுங்க.
1: சந்திரா.
0: என்னமா பண்றீங்கம்மா? என்ன நெசல்? என்ன
1: கோராப்பட்டு?
0: கோராப்பட்டு. எத்தனை வருடங்களாக?
1: 20 வருஷம். அது 40 வருஷமா?
0: நான்
1: 40 வருஷம் மேல ஆகுது நெசவு போட்டு இருக்கேன்.
0: அதுல எத்தனை ரகம் நீங்க கோரப்பட்டுலயே நிறைய ரகம் இருக்கா? இந்த இந்த டிசைன் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அது மாதிரி
1: ஜக்காடு, இந்த நெசவு டபுள் ஜக்காடு போடுவாங்க, சாதா சிலை நெய்வோம்.
0: வானவில்
1: பிடிக்கும்.

0: அப்புறம் பாட்டு எல்லா பாட்டு போடுறீங்களா? மூணு மணி மணிக்கு உயிரெழுத்து, அப்புறம் வேற எல்லா நிகழ்ச்சியும் கேப்பேன். பசங்களுக்கு சொல்ல வர மாட்டேங்குது, ஆனா எல்லா நிகழ்ச்சியும் கேப்பேன்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அம்மா அழகா பேச வராங்க அப்படின்னா
2: நாங்க வந்து வெளியே வேலைக்கு போயிருவோம். அம்மா எப்ப பார்த்தாலும் நெசவு போடுறப்ப புறம் எஃப்எம் சேனல் தான் நிறைய கேட்பாங்க. அது கொடைக்கானல் சேனல் தான் ஃபுல்லா கேட்பாங்க. வானவில் காலையில ஆரம்பிச்சதுன்னா புரிஞ்சதுலேருந்து கேட்பாங்க. அந்த சேனல் பேர்லாம் தெரியாது, என்னென்ன ப்ரோக்ராம்ன்றது எனக்கு தெரியாது. கடிதம் மூலியம் வர்றது, அப்புறம் அந்த தமிழ் அந்த இது இதெல்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. ஆனா அது சொல்ல தெரியல எங்களுக்கு, அவங்களுக்கே தெரியலன்றப்ப எங்களுக்கு
0: அது
1: உள்ள கலந்துருச்சு, வெளியே வர
0: மாட்டேங்க.
2: என் பேர் லெனின் பார்த்தா திரும்பவும் சொல்லிடுறேன். அம்மா பேர் சந்திரா,
1: பதிவு பண்ணி வச்சு. அருமை அருமை. அடுத்த நிறைய நண்பர்கள் இருக்காங்க. பேருந்து நிலையத்துக்கு எத்தனை பேர் இருந்தாலும் இவங்க தான் உண்மையான பாதுகாப்புன்னு சொல்லலாம். வணக்கம்.
3: வணக்கம், வைரவாண்டி பேசுறேன். ஆட்டோ ஸ்டாண்டு,
1: ஆட்டோ ஓட்டுநர்,
3: ஆட்டோ ஓட்டுநர் பேசுறோம். கோடைப்பழம்பில எல்லாத்தையும் எல்லா நிகழ்ச்சியும் எங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப விரும்பி கேட்போம்.
1: உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் யாராரு?
3: எங்க வீட்டுல நாலு பேர் இருக்கோம். சம்சாரம், ரெண்டு பசங்க. எங்க பசங்க பேர் மாவோசன் பாண்டி, விக்னேஷ் பாண்டி. இது நாலு பேர் இருக்கோம். எங்களுக்கு எங்க நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியுமே உங்களுக்கு இதை பிடிக்கும். எங்க ஆட்டோ நண்பர் சார்பாக
4: அப்படின்னு பசங்க. ஆமா, நாலு பேர் இருக்கோம். ஆமா, எங்க வீட்டுல வந்து என்னன்னா கட்டு, இப்ப வந்து சின்னாலப்பட்டில வந்து இந்த வயர் கட்டுல போடுறது வந்து கொஞ்சம் எப்பம் காலையில இருந்து போட்டாங்கன்னா நைட்டு அவங்க பேரு கனகா
1: கேட்டுருப்பீங்க.
4: காலையில ஆரம்பிச்சாங்கன்னா, வேலை ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் 8-9 மணி வரைக்கும் கேப்பாங்க.
1: சரி,
4: நல்லா இருக்கும். எல்லா நிகழ்ச்சி கூட நல்லா இருக்கும். நாங்களும் கேட்போம் காலையில இருந்தே, நல்லா இருக்கும். கொடைக்கானலுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. வணக்கங்க, உங்க பேரு?
5: ரவிக்குமார்.
1: நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க?
5: 5 வருஷமா ஓட்டிருக்கோம்.
1: சரிங்க, இங்க இருந்து ஆட்டோனா எங்கெங்க அதிகமா எடுத்துட்டு போயிட்டு வருவீங்க?
5: அதிகமா வந்து காந்தி கிராமம், செம்பட்டி, பத்தப்பம், பல ஊர், மேலக்கோட்டை பகுதிகள் எல்லாம் அதிகமா போவோம். எந்த ஒரு இது இல்லாம பாதுகாப்பா போய் பாதுகாப்பு கொண்டு வந்து இறக்கி விடுவான். எந்த ஒரு மாற்றம். நாலு பேரு, ஒய்ஃபு, நானு, பையன், ஒரு பொண்ணு.
6: காலையில 7 மணிக்கு ரெடி சொன்னாங்க, திண்டுக்கல் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு இப்ப வந்துட்டேன்.
3: சின்னாவட்டி பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கேன். காமராஜ் பேருந்து நிலையம் சின்னாவட்டிக்கு வந்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். இது வந்து சின்னாவட்டி காமராஜ் பேருந்து நிலையம் வந்திருக்கேன்னு சொல்லிதாங்க நான் வேமா வந்தேன். நம்ம ஊருக்கு வந்தவங்க நம்ம பாக்காம போகிறோம். கொடைக்கானலுக்கு வந்து 2-3 ட்ரிப் பாக்காம வந்துட்டோம். அதனால நான் வந்தேன், இங்க வந்து உங்களை பாத்துட்டு
1: போனேன்.
3: எங்க வீட்டுல 3 பேர் இருக்குங்க. அபிஜான இருக்கு, என் மக. எங்க வீட்டுக்காரம் ஒரு கவிதா, என் பேர் ஆர் கர்ணன்.
1: ரஜினி
3: படத்துல இருந்து ஆட்டோக்காரன்.
1: ஆட்டோக்காரன் கேட்டுருவோமா?

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
11: கோடை பண்பலை 100.5 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் சிறப்பு தேடி வரும் பண்பலை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
12: பண்கோடை பண்பலை 100.5 இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை சின்னாலப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து தான் வளம் வந்துகிட்டு இருக்கு. சின்னாலப்பட்டியில என்ன எக்கச்சக்க சிறப்புகள் எல்லாம் இருக்கு. என்னென்ன சிறப்புகள் எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஆட்கள் நிறைய பேர் சுத்தி இருக்காங்க. ஒரு ஐயா தான் ஐயா, வணக்கம் ஐயா.

0: வணக்கம்.
1: பேரு
0: பொம்மையா.
1: பொம்மையா
0: பொம்மையா,
1: எத்தனை வயதுகள் ஆயுது ஐயா?
0: எனக்கு 91 நடக்குது.
1: 91? சின்ன லவடியில எத்தனை வருஷமா இருக்கீங்க?
0: நான் வந்து பந்தாப்புல இருந்து இங்கதான் போயிருக்கேன். 91 7 வயசு இந்த ஊருக்கு வரும்போது இந்த ஊர்ல தான் இருக்கேன்.
1: சொல்லுங்க, அப்ப சின்னாலப்பட்டியோட சிறப்புகள் எல்லாம் சொல்லுங்க.
0: சின்னாலப்பட்டி சித்தர் திருவிழா நல்லா இருக்கும். என்ன அது, எங்கெங்க இருந்தெல்லாம் வருவாங்க, அது ஒண்ணு சிறப்பு. சின்னாலப்பட்டியில சித்தர் திருவிழா அதான். ஆனா தொழில் வந்து இப்ப அது மாதிரி இல்ல, தொழில் சீரடைஞ்சு போயிடுச்சு. சின்னாலப்பட்டி சேலன்னு சொன்னா ஊரே
1: நிறைய பெருமையா சொல்லுவாங்க.
0: சின்னாலப்பட்டிங்கிறத விட்டு சின்ன சிங்கப்பூர்னு சொன்ன ஊரு தான் சின்னாலப்பட்டி. சின்ன சிங்கப்பூர்னு சொன்ன ஊரு இப்ப ரொம்பவும் இதா இருக்கு.
1: அந்த தொழில் எல்லாமே
0: தொழில் நசிங் தொழில் நசிங் போயிடுச்சு. அது மேம்பாடு ஆகணும்.
1: அது குறித்து ஐயா ஒரு விளக்கமா நிறைய விஷயங்களோட வச்சிருக்காரு. தொழில் மேம்படுறதுக்கு நிறைய வழிமுறைகள் சொன்னாரு ஐயா. உனக்கு உங்க பேரு?
2: ஐயா, நான் வந்து என்னைய வந்து இந்த சின்னாலப்பட்டி ஊர்ல வந்து வடை சேகர்னு சொல்லுவாங்க. என் பேரு சேகர் ஐயங்காரு. நான் வந்து இடையில வந்து இந்த வடை போடுற தொழில ஆரம்பிச்சு அது கொண்டேன். அதுக்கு முன்னாடி வந்து கைத்தறி நெசவு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஜக்காட் துண்டு, அரிக்கி துண்டு, கைத்தறி துண்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கும் முன்னாடி நம்ம ஊர்ல ரொம்ப பேர் போனது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பட்டுச்சேலை. இன்னைக்கு அந்த பட்டுச்சேலை வந்து இருக்கிற இடம் தெரியாம போச்சு. அது காணாம போய் 2 தலைமுறையாச்சு. அதை வந்து நாமளே வந்து நாமளும் வந்து அதை வந்து கண்டுக்காம விட்டுட்டான். இதுக்கு அடுத்தாப்புல திண்டுக்கல் நாகல்நாரில் இந்த தொழில் வந்து நலிஞ்சுக்கிட்டே வருது. அதையும் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி நான் வந்து அரசு கிட்ட நான் கோரிக்கை வச்சிருக்கேன். அவங்களும் பாக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்த தலைமுறை கிட்ட அந்த விஷயத்தை சரியா நம்ம கொண்டு சேர்க்காம விடுறோமோ?
2: அடுத்த தலைமுறைனாக்கா அடுத்தடுத்து விஞ்ஞானம் சார்ந்த தொழில் எல்லாம் நிறைய வந்துருச்சு. அதனால வந்து இது இந்த கைத்தொழில் நழுவி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா கைத்தொழிய காப்பாத்தணும்னு சொல்லி அரசு வந்து ரொம்ப தீவிர முயற்சி காமிக்கிறாங்க. அத வந்து செயல்படுத்தினா இந்த கைத்தறி வந்து நமக்கு உண்மையான பட்டாடை வந்து கைத்தறி துணி வந்து நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு இங்க எத்தனை பேர் சாப்பிட்டு வந்திருக்கீங்க, சாப்பிடாமையும் வந்திருக்கீங்க. இது அவங்க அவங்க பிரியம். யாராவது துணிமணி கட்டாம வந்திருக்கீங்களா? அந்த மானத்தை காப்பாத்துறவங்க
1: நாங்கதான். இதற்கான விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கெல்லாம் எடுத்து பண்றதுக்கு நிறைய முன்னெடுப்புகள்லாம் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவீங்க ஐயா. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
3: எங்க பேரு சத்யமூர்த்தி சார்.
1: நீங்க என்ன பண்றீங்க?
3: சின்னாலப்பட்டில இருக்கிறோம். 5 காலனி நெசவுதான் சார்.
1: நீங்க பட்டு தானா இல்ல போராப்பட்டு?
3: போராப்பட்டு தான் சார் நெய்யறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா நெய்யறேன் சார். ஆனா தொழில் ரொம்ப முடக்கம் சார். இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தோம்னாக்க
1: விவசாயம் பண்ணாங்க. விவசாயத்தை விட முடியாது. ஒரு ஒரு வைராக்கியத்துக்கான வேலை பாக்குறேன். அதே மாதிரிதான்,
3: அதே மாதிரிதான் சார். வேற தொழிலுக்கு நாங்க போக முடியாது சார். அதனாலதான் இந்த நெசபை எவ்வளவு கூலி கொடுத்தாலும் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் சார். மேம்பாடு நம்ம தொழிலுக்கு
4: கைத்தறி பசங்கெல்லாம் வெளியே பிரைவேட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாங்க சார், நான் நிகழ்ச்சி வந்து 25 வருஷமா கேட்டுட்டு
1: இருக்கேன்
4: சார். நான் வானவேல் பிடிங்க சார். அப்புறம் 3 மணிக்கு பாட்டு போடுறாங்க, அது நல்லா பிடிங்க சார். 5 மணிக்கு முடியுங்க சார்.
5: மெட்டீரியல் வாங்கி சேல் நெச்சு குடுக்கறது. வியாபாரி வருவாரு, சேல் நெச்சு குடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவா. அவரு வேற பக்கம் அவர் அனுப்புவாருங்க.
1: வீட்டுல
5: பையன் திருமுருகன், சம்சாரம் பேரு ராஜாச்சி, மருமக பேரு பாரதி கண்ணம்மா, மக பேரு காயத்ரி, மருமகன் நாகராஜன், பேத்தி மகளோட மக லித்திகாஸ்திரி பிளஸ் டூ படிக்குது.
1: பிளஸ் டூ என்ன ஆகணும்? ஆசை இன்ஜினியரிங். சரியா, எந்த இது வந்தாலும் சரி, இன்ஜினியரிங்ல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கா அது தனி ஒரு மகத்துவம் இருக்கு. சரி, வேற யாரு? அப்பா பேரு, அப்பா பேர்லாம் சொல்லுங்க.
6: எங்க அம்மா பேரு எஸ் காயத்ரி, எங்க அப்பா பேரு எஸ் நாகராஜன், என் பேர் லித்திகா.
1: வேற யாரு வீட்டுல?
6: நாங்க 3 பேர் தான். அப்புறம் தாத்தா, பாட்டி, மாமா,
1: எல்லாம். அருமை அருமை, நன்றிமா. இப்ப அடுத்து நிறைய இருக்கு, அவங்களும் சந்திச்சிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேரு மணிகண்டன், டெய்லர் வேலை பாக்குறேன்.

0: மகளிர் மட்டும் அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்.
1: வணக்கம். கடலூர் ராஜாவின் கோட்டை சித்தன் மலர்கொடி பேசுறேன். எல்லா நிகழ்ச்சிகளுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. கொடைத்தன்றல், சித்திரச்சவானம், எல்லாமே நெஞ்சில் நிறந்த எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. மொத்தத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு. எங்க வீட்டுல மலர்கொடி, பிரபு, ஜனனி, காமலன், பாண்டியம்மாள், கூட்டு குடும்பமா இருக்கு.
2: சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வாழ்வியல் மையத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அன்னைக்கு பிறந்த நாள், அவருக்கு அதுக்காக வேண்டி மீளவான ஓடையில் அந்த பாட்டு
2: பாடல தொடர்ந்து. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சந்திக்கலாம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே ஜிஆர்டி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்,

நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் சி ஜி ரவிச்சந்திரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப கோடை பண்பலை 100.5 கூப்பிடுங்க. 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன?

0: கோடை பண்பலை 100.5 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிய சிறப்பு தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: இது நம் கோடை பண்பலை 100.5. நாம் இணைந்திருக்கின்றோம் தேடி வரும் பண்பலை, சிறப்பு தேடி வரும் பண்பலை. கோடை பண்பலை 27வது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் சந்திக்கிறதுக்காக தினமும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது உங்களை தேடி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சின்னாலப்பட்டி பேருந்து நிலையத்தில இருந்துதான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொலி சீதாராமன்.
2: ஐயா நாகல் நகரிலிருந்து சின்னாலப்பட்டி?
3: ஆமா
2: சொல்லுங்க.
3: திண்டுக்கல் இருந்து வந்திருக்கோம்.
2: சரி, இன்னைக்கு கேட்டோம் வண்டிங்க. சரி, நம்ம சின்னாலப்பட்டியில இப்ப நெசவு சிறப்பு, அதே மாதிரி நாகல் நகர்லயும் இப்ப நிறைய நெசவு பண்றாங்க.
3: ஆமா,
2: இந்த இந்த சேலையில இருக்கக்கூடிய நுணுக்கம், இதுல இருக்கக்கூடிய தனி சிறப்புனா என்ன ஐயா?
3: சின்னாலப்பட்டியில இருக்கிறத விட நாகல் நகர்ல வந்து நுணுக்கமான சேலைகள், இந்த காஞ்சிபுரம் மாரணி அந்த பச்சை சேலைகள்லாம் அங்கே உற்பத்தி ஆகுது. வந்து கைத்தறினா நம்ம திண்டுக்கல் தான் நமக்கு வந்து பிரதானமா இருக்கிறது. அதனால வந்து இந்த கைத்தறிய வந்து அங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து முயற்சி செய்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு தரணும் கேட்டுக்கிறேன். 27வது ஆண்டு உதய விழாவுக்காக முன்கூட்டியே வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை பெற வந்திருக்கக்கூடிய சுந்தரம் சுரேந்தர் அவர்களுக்கு, சுப்பிரமணியம் சுரேந்தர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும், கோடை பண்பலை அனைத்து நேயர்கள் சார்பாக கோடை பண்பலைக்கு 27வது உதய ஆண்டு விழா வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: நன்றிங்க, நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேர்?
4: வணக்கம், என் பேர் பழனிசாமி.
2: பழனிசாமி ஐயா, என்ன பண்றீங்க?
4: நான் வந்து பச்சத்தல இது கோராப்பட்டு நெய்றேன்.
2: சின்னாலப்பட்டியில
4: நான் பறந்து
2: வளர்ந்ததான்.
4: 66 வயசு ஆயிடுச்சு.
2: அப்ப உங்க வீட்டுல இருக்கவங்களை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
4: எங்க வீட்டுக்கு நம்ம பேரு மீனாட்சி, மகன் பேர் தமிழ்செல்வன், மகள் வந்து சசிரேகா, மருமகன் வந்து ராம்குமார், மருமகள் வந்து பவித்ரா, ஒரு பேச்சு ஒண்ணு இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க.
2: உங்களுடைய நண்பரா? நண்பர்களோட சேர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்கிறீங்க.
4: இந்த நிகழ்ச்சி 27வது துவக்க விழாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முதல்ல நான் நன்றி சொல்லிக்கொண்டு
2: நன்றிங்க, நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேரு?
5: எஸ் ராமர். ஸ்கிரீன் பிரிண்டிங் வேலை செய்யறேன்.
2: இந்த ஊர்ல இருந்து
5: ஜெய புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கிறேன், பக்கத்துல.
2: ஆமா,
5: 27வது உதய விழா வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கு நம்ம பண்பையில பிடிச்ச நிகழ்ச்சி?

0: எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும், வானவில் பிடிக்கும்.
1: நீ கேள்வி கேட்கணும், பதில் இங்க வருது.
2: என் பேர் சுப்லட்சுமி, எங்க வீட்டுக்கார பேர் முருகன், மகன் பேர் சதீஷ்குமார், மருமகன் பேரு ராஜேஷ்குமார், மகள் பேர் கௌசல்யா, பேரன் பேரு சுஜித்தேவ். நாங்கள் நெசவாளிகள்தான். இவனால நம்ம நம்ம ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.
0: வணக்கங்கம்மா, உங்க பேரு?
3: வணக்கம், என் பேர் திலகா, வீட்டுக்கார பேரு ராமர். நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்க பாக்கணும்னு ஓடி வந்தா, நாங்க விருந்து ஓடி வந்துட்டோம். ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு.
1: ஊர்ல இந்த வார்ல கூட
3: வணக்கம் சார், நான் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாரப்பட்டியில இருந்து அம்மதா பேசுறேன். இப்பதான் நேரம் இல்ல பேசுறேங்க சார், நேரம் உங்களை பார்த்து அதான் கொஞ்சம் பதட்டமாயிருச்சு. கடைக்கு வந்து அது வேகமா ஓடி வந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு கடையில கேட்டு வந்தேன். 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கோடை பண்பலை இளவரசிக்கு. நான் சின்னாலை பத்தி இங்கதான் இல்லத்தரசியா இருக்கிறேன். வீட்டுக்காரர் பேர் தர்மராஜ், பொண்ணு பேரு ரோசி, பையன் பேரு அரியரசு, தான் படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய கடிதம் எழுதிருக்கேன் சார் பண்பலைக்கு, உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கிறேன், வானவில் மேடையில பேசிருக்கேன், கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில பேசிருக்கேன். ரொம்ப நன்றிங்க சார்.
0: வணக்கம்
3: சார். வணக்கம் சார், என் பேர் விஜயலட்சுமி சார், என் வீட்டுக்கார பேரு காசிராஜா, என் பெரிய பையன் பேரு சுதர்ஷன், ரெண்டாவது பையன் பேரு சுகந்தன் சார். நாங்க கேவி ஸ்கூல் பக்கத்துல இருக்கோம் சார், காந்தி கிராமத்துல இருக்கோம் சார். ஆமா சார், இதை கேட்டேன், அது ஒடியா
0: இருந்துட்டோம்
3: சார். ஆமா பேசுங்க சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: எனக்கு
3: வந்து இந்த எலக்ட்ரிக் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பிடிக்கும். சரி பண்றது
0: ஏதாச்சும்
3: மிக்சர் திருப்பி பேசினா நான் வந்து நானே எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன்.
2: அபிராமி நகர் பையன் பேரு பண்பலை, பையன் பேரு மதன் குமார், பாப்பா பேரு தேவிகா, பிஎஸ்சி படிக்கிறாங்க. அதனால எனக்கு கொடைக்கானல் கேட்க ரொம்ப பிடிக்கும். அக்கா நாங்க கேட்போம் நாங்க, அதனால அதனால இவங்க சொன்னாங்க. நான் ஸ்கூல்ல இருந்து இப்பதான் வந்தேன், சரி வாவில போயிட்டு வந்துடலாம், சமைச்சிட்டு போய் நம்ம கேட்டு வந்துடலாம். இந்த வெயில் அங்க இருந்து வந்தோம் சார் ரெண்டு பேரும். ரொம்ப நன்றிங்க சார்.
3: மளிகை கடை வச்சிருக்கோம். எங்க பாப்பா பேரு பூர்ணிமா, எங்க அம்மா பேரு ஐயம்மா. அவங்க எல்லாம் அவங்க பண்பலையே ரொம்ப விரும்பி கேட்பாங்க,
0: கேட்டுக்கிட்டு
3: இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா
0: மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சிமா. வணக்கம், உங்க பேரு? சேலம் சம்பந்தமாவே நல்ல ஒரு பாடம் கேட்டுருமா? நன்றிங்க.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை
8: முன்னிட்டு
7: உங்கள் கோடை பண்பலை 100.5
9: பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றதில்ல.
7: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
10: கோடை பண்பலை வானொலி.
11: நாயகன் மீண்டும் வரார், எட்டு திக்கும் பயந்தாரே.
7: June 5 வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6 தேதி

0: தேதி சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்திலிருந்தும், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்திலிருந்தும் வலம் வர இருக்கிறது.
1: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
0: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: பண்பலை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சின்னாலப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து தான் இன்னைக்கு வளம் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, சந்திக்கலாம். ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கரைமுருகன்.
0: கரைமுருகன்.
1: ஆமாங்கய்யா, நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து எப்பவும் நேயரா இருக்கு.

0: பேருந்தில் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சின்னாலப்பட்டி பேருந்து நிலையத்தில இருந்து தான் இன்னைக்கு வளம் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, சந்திக்கலாம். ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கரைமுருகன்.
0: கரைமுருகன்.
1: ஆமாங்க. நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து எப்பவும் நேயரா இருக்கு.
0: சரிங்க, நீங்க எந்த பகுதிங்க?
1: முருகன் பெட்டிங்க.
0: இங்க பக்கத்துல.
1: ஆமா, கிராம.
0: சரிங்க.
1: மட்டன்
0: புரோட்டா.
1: மகிழ்ச்சியா?
2: ஒரே மாதிரிதான் இருக்கும். பட்டு கொஞ்சம் கெட்டியா இருக்கும். எல்லாம் அந்த முடிச்சு போட்டுதான் நெசா பண்ணணும். முடிச்சு போட்டுதான் நெசா பண்ணணும்.
0: இல்லன்னா மொத்த டிசைன் மாறிடும்.
2: போற எல்லாமே மாறிடும் எல்லாமே.
0: சரிங்க, மகிழ்ச்சிங்க. உங்களை சந்திச்சதுல வீட்டுல யாராரு?
2: என் மனைவி பேரு கண்மணி, என் மகள் பேரு செல்விஸ்ரீ, என் மகன் பேரு தமிழ்ச்செல்வன், அவ்வளவுதான். அம்மா பேரு ராஜாமணி.
0: சரிங்க சரிங்க சரிங்க. மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சதுல. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என்னம்மா பண்றீங்க? வீட்டுல யாராரு எல்லாம் சொல்லுங்க.
3: வீட்டுக்கார் வீரேஸ்வரன், பையன் சிபி, கோவர்தன், திருவள்ளுவர்
0: குமார்,
4: என் பையன் பேரு சரண் ஸ்ரீராஜ், பொண்ணு பேரு தர்ஷ்வனா. நாங்க நெசவு நெய்யறோம். பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கோம். பேரை கேட்டதுமே ஓடி வந்துட்டோம்.
0: உங்களுக்கு இந்த இதை தாண்டி வேற என்ன பொழுதுபோக்கு நெசவு செய்றீங்க? உங்களை பொழுதுபோக்க வச்சுக்கிறது
3: என்ன? பொழுதுபோக்காது எஃப்எம் தான்.
0: எஃப்எம் தான்.
4: எஃப்எம் கேட்டே நெய்யறதுனால எங்களுக்கு அந்த இதே தெரியாது.
3: போனோமா சுத்த போட்டு பாட்டு கேட்டே நெய்யறோம். அப்புறம் எழுந்திரிச்சு வரப்ப ஆஃப் பண்ணிட்டு வந்தோம். தமிழ் இமேல் முடிச்சா திரும்பி போய் போடு நெசவு நெய்ய. அவ்வளவு.
0: அப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி?
3: எல்லாமே பிடிக்கும். சரி, அது எல்லாம் பேரம் தான். ஒன்ன விட ஒண்ணு பெற்று எதுவுமே எதுக்கு விட எல்லாமே
0: என்ன பாடல் கேக்கலாம்?
5: பல்லாண்டு வாழ்க படத்துல இருந்து ஒன்றே குளம் என்று பாடல் என்ற பாடல்.
0: நன்றிங்க. நன்றிங்கம்மா எல்லாருக்கும்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: 8.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்துதான் வளம் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் சந்திச்சிருந்த நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம், உங்க பேரு?
1: என்னோட பேர் விஜய் பாரதிங்க. நான் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒரு 15 வருஷம் பல இடங்கள்ல, பல மாநிலங்கள்ல, அமெரிக்கா அந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்துட்டு வந்தேங்க. சோ இப்போ என் சொந்த ஊரான சின்னாலப்பட்டிலே வந்து செட்டில் ஆயிட்டேன். சோ இப்போ திண்டுக்கல் மாவட்டத்துல வந்துட்டு என்ன மாதிரி நிறைய இயற்கை விவசாயிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து எவ்ரி சண்டே வந்துட்டு திண்டுக்கல்ல 2 மணிக்குல இருந்து 7 மணி வரைக்கும் இயற்கை விவசாயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து
0: நிறைய முன்னெடுப்புகள் பண்ணா.
1: ஆமா, இயற்கை விவசாயம் டைரக்டா செல்லிங் பண்ணிட்டு இருக்கோம்.
0: என்னுடைய
1: அம்மா இருக்கிறாங்க, நாங்க எல்லாருமே கூட்ட குடும்பம் தான். சோ நான் வந்து அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு

0: சொல்லி சொல்லும் போது வீட்டுல எல்லாருமே ஓகேதான் சொன்னாங்க, யாருமே நோன்னு சொல்லி சொல்லல. சோ எனக்கு இங்க சித்தங்குட்டை அப்படிங்கறது இங்க பக்கத்துல இருக்கு. சோ அங்க ஒரு தோட்டமும் இன்னொரு தோட்டம் வந்து ஐயம்பாளையம் சொல்லிட்டு இருக்கு. சோ இந்த இயற்கை விவசாயம், சோ பல பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோங்க. சோ காய்கறிகள், பழங்கள், மரங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு 5000 வகையான டிம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து கலந்து பல பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருப்பாங்க.
1: மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: உங்க பேர் பாக்யராஜ்.
1: பாக்யராஜ், வீட்டுல யார் யாரு எல்லாம் சொல்லுங்க.
2: வீட்டுல மனைவி, பையன் பொண்ணு.
1: பேர் சொல்லுங்க.
2: மனைவி ஜெனி, பையன் பேர் வந்து வசந்த், பாப்பா பேரு சாலினி.
1: ஆமா, சரிங்க சரிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: யூ மயேஷ் சார். இனிப்பா இருக்கும், சுவையா இருக்கும்.
1: அதாவது கம்பா சுருளி அந்த பக்கம் நல்லா இது இருக்கும் திராட்சை.
3: அப்புறம் ரொம்ப கருப்பா வரும் சார்.
1: இங்க இங்கேயும் அதே மாதிரி
3: கொடுக்காது, ஆனா இனிப்பா டேஸ்டா இருக்கும். நம்ம திராட்சை வந்து எல்லா லக்கம் வந்து வாங்கிட்டு போவாங்க நேரடியா.
1: உங்க வீட்டு மொத்தம் எத்தனை பேரு?
3: எங்க வீட்டுல நானே, அண்ணே, அக்கா எல்லாம் விவசாயம் தான் பாக்குறாங்க.
1: மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், எம் முருகேசன்.
1: முருகேசன், என்ன பண்றீங்க?
4: நம்ம விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோட்டத்துல?
4: தோட்டத்துல தென்னம்பளம், மாம்பழம் இருக்குங்க. இப்ப என்னன்னா, ஆக்சுவலா இந்த மலையில இருக்க எருமெல்லாம் வந்து எல்லாம் நாசக்காடு பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஊர்ல. அது கொஞ்சம் பார்த்து எல்லாம் பாதுகாப்பு பண்ணா பரவாயில்லைங்க சார்.
1: உங்களுக்கு வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் யாராரு? அவங்களுக்கு
4: நம்ம வீட்டுல அக்கா, அண்ணன், தம்பி, மூணு பேர் இருக்கும். எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கும்.
1: விவசாயம்
4: தான்.
1: மகிழ்ச்சிங்க. ஐயா வணக்கம், உங்க பேரு?
2: செல்வராஜ்.
1: செல்வராஜ் ஐயா, என்ன பண்றீங்க ஐயா?
2: தமிழ்ச்சி இருந்து பெஞ்சின் வாங்குறேங்க.
1: சரிங்க சரிங்க. அதாவது முன்னாள் ராணுவத்தினர். எங்கெங்கெல்லாம் உங்களுடைய பணி இருந்தது நீங்க ராணுவத்துல இருக்கும் போது?
2: கம்ப்ளீட் ஆல் இந்தியா முழுவதும். 32 வருஷம் இருந்ததுனால ஆல் இந்தியா கம்ப்ளீட்.
1: சரிங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க.
2: வீட்டுல வீட்டுக்கார அம்மையா, ஒரு பையன், நானும் மூணு பேர் இருக்கோம்.
1: உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திச்சோம். சின்னாலப்பட்டியில இருந்து தான் இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி வளம் வந்தது. சின்னாலப்பட்டி மக்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லிட்டு நானும் நிகழ்ச்சி இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி நேயர்களே.

இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பேருந்து நிலையம் அருகிலிருந்து நேயர்களை சந்தித்து விடைபெறுகிறது தேடி வரும் பண்பலை. நேயர்களை சந்தித்து நிலையம் திரும்புகிறார் சுப்பிரமணியம் சுரேந்தர். இனி கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடியாக.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மகளிர் நேரம்.
1: மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்டு.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் சகோதரிகளே. கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் இன்று கண்டுபிடி கண்டுபிடி. இந்த பிரபஞ்சத்தின் பெருமையாக நட்சத்திரமாக ஒளி வீசி உலகிற்கு வழிகாட்டி முழு பௌர்ணமியாக ஜொலிக்கும் அழகான, அன்பான, ஆழமான, அற்புதமான சகோதரிகள் பங்களிப்பில் கேட்போமா இந்த 1 மணி நேரம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடியாக. நிகழ்ச்சிக்கு அறிமுக சகோதரிகள் 2424229.

0: 333 அனைத்து சகோதரிகள் 2424226 மறலாம் முன் நினைப்பிற்கு 0454 2 இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் மகள் ஓடி இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். வருக வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்மா.
1: அக்கா விருதுநகர்லேருந்து பாத்திமா பேசுகிறேன்.
0: விருதுநகர் பாத்திமா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இந்த வீட்டில் தான் சார், ஹவுஸ் ஒய்ஃப்.
0: ஆஹா, இன்னைக்கு விருதுநகர் எப்படிமா இருக்கு?
1: விருதுநகர் வெயிலாக இருக்குதுக்கா.
0: ஆஹா, ஏன் மழை வரலையா?
1: ஆஹா வரலக்கா.
0: ஏன் வரல?
1: நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம் பாத்திமா. இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி பூக்களோட சிறப்புகள், சரிங்களா? பூக்களோட பெயர் தான் நான் எழுத்து சொல்றேன், நீங்க கேள்வி கேட்டு கண்டுபிடிங்க. அப்படி பூவை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது எந்த மாவட்டத்துல இருக்கு, அதற்கான சிறப்பு என்ன அப்படின்றதையும் சொல்லணும். இன்னைக்கு நிகழ்ச்சி கண்டுபிடி கண்டுபிடி அப்படி கொண்டு போயிடலாம், சரிங்களா? சரி, பூவோட எழுத்து மட்டும் சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க.
0: மூன்று எழுத்து பூ.
1: மூன்று எழுத்து பூ. இது வெள்ளை கலரா இருக்குமாக்கா?
0: எடுத்தோனையே உங்களுக்கு சொல்லியாச்சு, கவுந்துட்டையே முத்துனியே, வெண்மை நிறம் தான்.
1: சரிங்கக்கா.
0: அவ்வளவுதானா?
1: இது வந்து கலர் கலர் கலரு கலரும் சேர்ந்து வருமாக்கா இந்த பூவுல?
0: வெண்மை நிறம்னு சொல்லிட்டீங்க நீங்க, அதுலயும் கலர் சேர்ந்து வரும்னா?
1: இது வந்து எப்படி சொல்றேன்னு தெரியலையே.
0: நீங்க கேளுங்க கேளுங்க, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம், நீங்க கேளுங்க. கேள்வி எப்படி கேக்குறதுன்னு தெரியலையா?
1: ஆமா.
0: அப்ப நேரம் போயிருமே, அடுத்தவங்களை கேட்க விடலாமா?
1: மஞ்ச கலர், இந்த ப்ளூ கலர் அதோட சேர்ந்த வகையாக்கா?
0: இல்லைங்களே.
1: அப்படி இல்லையா? இதுல ரெண்டு இது வரும்க்கா.
0: ஒண்ணு
1: வந்து வெள்ளை கலரா வரும், இன்னொன்னு வந்து கலரா வரும் சொல்லுவாங்க, அது இல்லையாக்கா?
0: சொல்லுவாங்கன்னு இருக்கீங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? அதை வாங்கி தலையில் சூடி இருக்கிறீர்களா?
1: இருக்கேன்க்கா. அதோட சேர்ந்தது தானக்கா?
0: அப்படியா,
1: கேக்குறேன் சொல்லுங்க.
0: அதாவது நான் ஒரு கலர்ல தான் பாத்திருக்கேன்.
1: அப்படியாக்கா?
0: நீங்க சொல்லுங்க. அப்படி இருந்தது
1: அடடா,
0: தவறானதாச்சே. அதற்கான சிறப்புகள் நிறைய நீங்க சொல்லுவீங்க, நானும் ஐயோ நம்ம எடுத்ததை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவேன். நம்ம கேட்ட கேள்விக்கு இந்த பதில் அவங்கள்ட்ட சரியா இருந்ததே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படலாம். சரி, அடுத்தவங்கள்ட்ட கேட்போமா? நன்றிங்க ஃபாத்திமா. வருக வணக்கம்.
2: வணக்கங்க.
0: ராஜேஷ் அம்மா எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோம்.
2: சரிக்கா.
0: கரூர் எப்படி இருக்கு?
2: ஓரளவு மெதமா கூட இருக்கு.
0: ஆஹா, தொழில் எப்படி இருக்கு?
2: ரொம்ப வெயில் இல்ல, மழை இல்ல, ஓரளவு மெதமா இருக்கு.
0: சரிங்க, கேட்டிங்களா?
2: மூன்று
0: எழுத்து முல்லை சொன்னாங்க ஃபாத்திமா. முல்லையும் மூன்று எழுத்து தான், வெண்மை நிறம் தான். நீங்க வானொலி சத்தத்தை குறைச்சிடலாங்களா? ஆமாங்க,
2: குண்டு
0: குண்டு குண்டு பொண்ணே.
2: மதுரைக்கு பேர் போனதுக்கா?
0: அடடா,
2: கரெக்டா.
0: சரிங்க.
2: மல்லிகை.
0: மல்லிகை
2: பக்கத்து வீட்டுக்கார
0: இருக்கா? பாடுங்க. அப்ப
2: வேணாம்
0: பாடுங்களே, இதுல என்ன இருக்குது? என் மண்ணன்மை சொல்லுங்க சொல்லுங்க. வேண்டாம்.

0: எவ்வளவு வெக்கப்படுறீங்க, ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்குது. சரிங்க, மல்லி எந்த மாவட்டத்துக்கு பேர் பெற்றது? ஒரு பூ வந்து ரொம்பயும் அது என்னது இருக்குது, அது அப்புறமா கேட்போம். இப்ப நீங்க சொன்ன மல்லி வந்து சரியானது. சரி, இந்த மல்லிக்கு ஒரு சிறப்பு இருக்கு, மதுரை மல்லிக்கே ஒரு சிறப்பு இருக்குது, அது என்ன சிறப்பு?
1: மதுரை மல்லிக்கு சிறப்புன்னா குண்டு மல்லின்னு சொல்லுவா நாங்க, மதுரை மல்லி.
0: ஆமா, குண்டு மல்லி தாங்க.
1: குண்டு மல்லி பூ கட்டுற வந்து நெருக்கமா கட்ட மாட்டாங்க,
0: ஊர்த்தி ஊர்த்தி கட்டுவாங்க, குண்டு குண்டா.
1: ஆமா, ஊர்த்தி ஊர்த்தி கட்டுவாங்க.
0: சரி,
1: அதான் குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. மல்லி இன்னொரு குண்டு மல்லி இருக்குதா? மல்லியில ரெண்டு மல்லி இருக்கு.
0: வாடாத தன்மைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புவிசார் குறியீடு பெற்றது மதுரை மல்லி, அப்படிதானே? நன்றிங்க.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
7: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
10: ஒரே ஒரு பெயர் தான்
11: கோடை பண்பலை.
10: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
12: வெறித்தனமா இருக்கும்,
13: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி.
10: நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும்
13: கோடை பண்பலை 100.5.
14: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
7: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
15: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம், என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
7: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
16: எத்தனை

0: வணக்கம் கவிமுகள், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி. வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நாங்க கரூர் மாவட்டம் காந்தி கிராம பகுதியில இருந்து தோழி நிர்மலா என் பேரு.
0: நிர்மலாமா, என்ன செய்யறீங்க?
1: நான் டெய்ல் ஷாப் வச்சிருக்கேன் மேடம்.
0: ஆஹா, எவ்வளவு பேர் இருக்கீங்க அதுல?
1: நாங்க ஒரு 2 பேருக்கு வேலை கொடுக்கறேன், நானும் தச்சிட்டு இருக்கேன்.
0: பெண்களுக்கு ஃபேமஸா உடைகளுக்கு?
1: ஆமா, லேடிஸ் ஸ்டாஃப் தாங்க மேடம். அதனாலதான் நேமே தோழின்னு தானே வச்சிருக்கேன்.

0: நம்ம கடைக்கு வர்றவங்களுக்கு தோழியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நேமே வச்சது.
1: சரிங்க, உங்கள்ட்ட கொடுத்து ஒரு அவசரத்தை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாலு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி நாளும் தரணும். ஒரு சிலர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு எனக்கு இது வேணும்னாலே வேணும்னு நிப்பாங்க, என்ன பண்ணுவீங்க?
0: கண்டிப்பா முடிச்சு தருவேங்க மேடம்.
1: நிஜமாவா?
0: நிஜமா முடிச்சு தருவேன். ஆனா அரை மணி நேரத்துல முடியாது, ஒரு லைனிங் பிளவுஸ் ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்லிடுவேன். கண்டிப்பா முடிச்சு தருவேங்க மேடம்.
1: ஏன்னா அவங்க அந்த அரை மணி நேரம் சொன்னாதான் நீங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் தானே தருவீங்க, அவங்க ஒரு மணி நேரம் சொன்னா நீங்க ரெண்டரை மணி நேரம் ஆகிரலாம்.
0: கண்டிப்பா ஆனா முடிச்சு தருவேன், முடிச்சு தருவேன், முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் நான்.
1: பரவாயில்லைங்களா, இல்ல நிறைய இருக்கு தைக்கிறதுக்கெல்லாம், இப்ப முடியாதேப்பா.
0: இல்ல தினசரி என்ன ரெண்டு பேத்துக்கு மூணு பேத்துக்கு என்ன வேலையோ அது இருக்குங்க
1: மேடம்.
0: அந்த அளவுக்கு போயிட்டு
1: இல்ல, அந்த மாதிரி வரவங்கள்ட்ட ஐயோ ஒரு அவசரம் நான் தச்சுக்கிட்டே இருக்கேன், அவங்களுக்கும் நான் கொடுத்தாகணும் அப்படின்ற பதில் வருங்களா?
0: இல்ல இருக்கும், அதுலயும் டைம் எப்படி சேவ் பண்ணி நம்ம இத முடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கறது தான் யோசிப்போம். இப்ப காலையில ஒரு 9 மணிக்கு கடைக்கு வர்றோம் அப்படின்னா காலையில ஒரு 7 மணி அந்த மாதிரி வந்துட்டு கூட அவங்களோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரிதான் டைம் சேவ் பண்ணி அவங்களுக்காக முடிச்சு கொடுக்கறது.
1: நல்ல விஷயம்.
0: வரும் பொழுதே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்துட்டு அவங்களோட யோசனைகள்லாம் வேற மாதிரி போகும்.
1: இன்னொரு
0: கடைக்கு போகணும், அங்க போய் கேட்கலாம் அப்படின்னு அப்ப கஸ்டமரை நம்ம விட்டுருவோம்ல.
1: இதுதான் உங்களுடைய தொழில் நுணுக்கம்.
0: கண்டிப்பாங்க,
1: யாரு வந்தாலுமே இல்லன்னு சொல்ல மாட்டோம், எப்ப வேணாலும் செஞ்சு கொடுத்துருவோம், ஆனா அதற்கான நேரத்தை நீங்க ஒதுக்கிக்கிறீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரிங்க, இப்ப வந்து பூ கண்டுபிடிச்சாங்க ரொம்ப அழகா, அடுத்து சொல்லட்டுங்களா?
0: சொல்லுங்க மேடம், ஈஸியா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன்.
1: அப்ப என்ன சொல்லலாம்? 8 எழுத்து.
0: 8 எழுத்து வருங்களா? 8 எழுத்துனா தலையில வைக்கிற பூங்களா மேடம்?
1: தலையில வைக்க மாட்டாங்க.
0: தலையில வைக்க மாட்டாங்க.
1: அது வந்து ஒரு அதிசயமான பூ.
0: அதிசயமான பூனா தாழம்பூ வராது, தாழம்பூ கம்மியா வரும். மரிக்கொழுந்து அந்த மாதிரி வரும். அதை விட்டா கனகாமரம் வரும், அதுவும் நிறைய எழுத்துல வரும்.
1: அது 8 எழுத்து தான். கனகாம்பரம் எழுதி பாருங்க. நானும் சொல்லிட்டேனா? இல்ல இல்ல,
0: கனகாம்பரம் தான். ஓகேங்களா மேடம்?
1: இல்ல இல்ல, நான் நினைச்சது வேற.
0: வேற அதை விட்டா
1: சரி. நீங்க வந்து
0: மல்லி வரும் மேடம்.
1: நான் சொன்ன 8 எழுத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப அதை தலையில வைக்க முடியாது அப்படின்ற வார்த்தையை சொல்லியாச்சு. தலையில வைக்க மாட்டாங்க. சரி, நீங்க கனகாம்பரம் சொன்னீங்க, அது ஒரு 8 எழுத்து தான், சரின்னு எடுத்துக்கலாம். அது எங்க வந்து அதிகமா இருக்கும், அந்த பிரசித்தி பெற்றது அப்படினாலே, கனகாம்பரத்துக்கு பிரசித்தி பெற்றது அப்படினாலே அது என்ன மாவட்டமா இருக்கும்?
0: திண்டுக்கல் மாவட்டமா இருக்கும் மேடம்.
1: அப்படிங்களா? திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஒரு பூ இருக்குங்க.
0: நிறைய
1: பாத்துருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, பாத்துருக்கலாம். நம்ம எல்லாம் இப்ப கொடைக்கானல் தான் நிறைய கட்டி வச்சிருக்காங்க. அதை மல்லிப்பூவோட சேர்த்து வைக்கும் போது அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா நீங்க சொன்ன அந்த கனகாம்பரம், ஆனா நான் சொன்னது நீங்க சொல்லல. 8 எழுத்து அப்படின்னவும் சரி, கனகாம்பரம் அப்படின்னா அது எந்த மாவட்டத்துக்கு பிரசித்தி பெற்றதா இருந்தது? இருக்கு, இங்க வந்து அதிகமா அது ஏற்றுமதி ஆகும், இறக்குமதி ஆகும், அங்க அதிகமான விளைச்சல் இருக்கும். சிவப்பு நிறம் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த மாவட்டத்துல, இந்த கனகாம்பர சிவப்பு நிறம், சிவப்பு நிற கனகாம்பரம்.
0: ஒரு வேற ஏதாவது குழு கொடுக்கும் மேடம்.
1: நம்ம இந்தியாவோட சொன்னா நீங்க சொல்லிருவீங்க, இது முதல் இதுவரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
0: கன்னியாகுமரி.
1: கன்னியாகுமரி முதல் இமயமறை சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளுடைய எல்லைகள் அப்படின்றப்ப கன்னியாகுமரி சிவப்பு நிற பூக்களுக்கு வந்து இந்த கனகாமர பூக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது.
0: ஓ, இன்னைக்கு தான் தெரிஞ்சிட்டேங்க மேடம். அது ஆனா கரெக்ட் தானங்களா மேடம்? கன்னியாகுமரி.
1: கன்னியாகுமரி தான்.
0: ஓகே மேடம்,
1: அதத்தான் சொன்னோம்ல.
0: எனக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுங்க மேடம். இந்த மல்லிகைப்பூ கனகாமர சீசன்ல மல்லிகைப்பூட கனகாமர வச்சு கட்டுவேங்க மேடம், அவ்வளவு சுவையா இருக்கும். அந்த மாதிரி அது மாதிரிலாம் வச்சு நான் கட்டியிருக்கேன்.
1: ஆனா கட்டியிருப்போம், அதை வச்சிருக்கோம், ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
0: அதேதாங்க மேடம், அதேதாங்க மேடம்,
1: அப்படிதான் கேக்குறாங்க.
0: கனகாமரம்னா இப்ப கூட சமீபத்துல ஊருக்கு போயிட்டு வந்தாங்க மேடம், கடலூர் மாவட்டம் வரைக்கும். பாத்தீங்கன்னா அவ்வளவு ரோஸ் மாதிரி இருக்கு அந்த கனகாமரம். அத கட்டி சரசரமா வச்சிருந்தாங்க மேடம். ஆசைக்காகவே நாங்க 4-5 பேரும் அந்த கனகாமரம்

0: வாங்கி வச்சோம்.
1: மல்லி எல்லா ஊர்கள்ல இருக்கும், ஆனா அது வந்து மதுரை மல்லிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரிதான். இப்ப கனகாமரம் நீங்களும் திண்டுக்கல்ல பாத்துருக்கலாம், வத்திரகுண்ட்ல பாத்துருக்கலாம், தேனியில பாத்துருக்கலாம், எங்க வேணாலும் எல்லா இடங்களும் இருக்கலாம். ஆனா பிரசித்தி பெற்றது அப்படின்னா அது கன்னியாகுமரியில சிவப்பு மல்லி ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ரொம்ப நன்றிங்க மேடம்.
1: நன்றிங்க
0: மேடம் பேசினது. உங்க நேம் தெரிஞ்சுக்கலாம்
1: சொல்லவா?
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு. பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: பிருந்தா, நான் ஒன்னு சொல்லவா? ஹாய், லவ். நானா எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்ரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். பாப்பா
1: சல
0: பாத்திரம். ஐயோ, வேணா வேணா, நீ சொல்றதுக்கு நான் கை வேணாயிட்டா. அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன். பிருந்தா, ஐ லவ் ஜூமா, ஐ லவ் ஜூமா, ஐ லவ் ஜூமா.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய மகளிர் நேரம்.
1: மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்டு.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: மாயவளை நீலவழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
5: குடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு, டெய்லி சைபர் சேஃப்டி டிப் 1, ஓடிபி, பின், பாஸ்வேர்ட். இந்த மூணையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. தெரியாத லிங்க் வந்தா கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு தடவை யோசிச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு அக்கௌண்ட்க்கும் வெவ்வேறு பாஸ்வேர்ட் வைக்கணும். உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட், பேங்கிங் அக்கௌண்ட், ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு பாஸ்வேர்ட். உங்கள் ஃபோன் அப்புறம் ஃபோனில் இருக்க ஆப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்டேட்டடாக வச்சுக்கணும். பப்ளிக் ஒய்ஃபை இல்லை ஃப்ரீ ஒய்ஃபைல பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. சோஷியல் மீடியாவில் பர்சனல் தகவல் நிறைய ஷேர் பண்ணக்கூடாது. தேவையான அளவு ஷேர் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபைலை வெரிஃபை செய்யணும். கியூஆர் கோட் ஸ்கேன் செய்கிறதுக்கு முன்னாடி கியூஆர் கோடோட பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும். நம்ப முடியாத ஆஃபர்ஸ்லாம் தர மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்தது அப்படின்னா அதை நம்பலாமான்னு நம்ம யோசிக்கணும். ஃப்ரீ எப்பவுமே ஆபத்தானது. இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு 2-ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அது எல்லா பேங்கிங் ட்ரான்சாக்ஷனாக இருக்கட்டும், உங்கள் ஜிமெயில் ரிலேட்டடாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே 2-ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். பேங்க்லேருந்து வந்தது போல் வர கால்ஸ் எல்லாம் பிளைண்டாக நம்பாதீங்க. அன்னோன் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணாதீங்க. அஃபீஷியல் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பார்த்த செய்தி எல்லாத்தையும் ஷேர் செய்கிறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணுங்க. சில்ட்ரனுக்கு பேசிக்கான

0: சைபர் சேஃப்டி ஹேபிட்ஸை கற்றுக் கொடுக்கணும். ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி தெரிஞ்சா உடனே அதை நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஸ்டே சேஃப் ஆன்லைன்.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
3: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் CG ரவிச்சந்திரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப கோடை பண்பலை 100.5 கூப்பிடுங்க. 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன?

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
7: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
6: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார் போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது

0: பேசும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: ஜிஎஸ்டி ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த ஜிஎஸ்டி. இப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 2025 கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது, அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்போ நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஏரால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ் வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
0: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு எஸ் என் சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில் கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன் இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்டபோது 72 பேர் அதில் இருந்ததாகவும் இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது

0: செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் இந்த பருவமழை 3 நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13ஆம் தேதி தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: மண்ணுலக சாணக்கியன் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். கண்டுபிடியாக பூக்களை பத்தி ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதில் சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருக வணக்கம்.
6: குண்டு மல்லி கொண்ட இல வச்சுட்டு குண்டூசி போல வந்து
5: சுத்துது.
6: நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கும் தங்கச்சி. யார் பேசுறீங்கம்மா?
6: சேலம் கேத்தபூர் கோமதி குப்புசாமி. உங்ககிட்ட பேச ரொம்ப நல்லா இருந்துச்சு.
5: எப்படி இருக்கீங்க கோமதி அம்மா?
6: நல்லா இருக்குங்கக்கா.
5: சேலம் எப்படி இருக்குது?
6: சேலம் சூப்பரா இருக்குங்கக்கா.
5: இளம்பிள்ளை எப்படி இருக்கு?
6: இளம்பிள்ளை அதோட மெயினா கலர் கலரா இருக்கு.
5: சரி, கண்டுபிடிக்கலாங்களா பூக்கள்?
6: அது
5: வந்து தலையில வைக்க மாட்டாங்க. அதிசயமான பூ அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான்.
6: அக்கா வெள்ளை நிறத்துல இருக்குமா?
5: 2 நிறங்கள் கலந்தும் அது இருக்கும். அது ஒரு பறவை சாயல்லையும் தெரியும் அந்த பூ. குண்டு குண்டா இம்மிட்டு சின்ன சின்னதா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த பூ வந்து ஒரு பறவை சாயல்லையும் இருக்கும், கொஞ்சம் பெரிய பூவாகவும் இருக்கும்.
6: அது நம்ம தலைக்கு வைக்கிற பூவா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாங்க.
5: சொல்லுங்க, தலைக்கு வைக்கிற பூ எந்த பூ?
6: தலைக்கு வைக்கிற பூ முல்லைப்பூ, குண்டுமல்லி.
5: அடடா, இதெல்லாம் 8 எழுத்து இருக்கா? இல்ல, இதெல்லாம் 8 எழுத்து இருக்கா கோமதி?
6: 8 எழுத்து.
5: மல்லி 8 எழுத்து இருக்குல்ல?
6: சம்மங்கி அக்கா.
5: சம்மங்கி? சரி, சம்மங்கி சொல்லிருக்கீங்க, அது 8 எழுத்தா?
6: அது 8 எழுத்து இல்லைங்கக்கா.
5: சரி, சம்பங்கி சொல்லிட்டீங்க, எனக்கு இந்த பதிலையும் சொல்லுங்க. சம்பங்கி வந்து அதிகமாக எந்த மாவட்டத்தில் இருக்கும்?
6: கூடலூருங்களாக்கா.
5: எல்லாத்துக்கும் ஏன்ட்டே கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி?

0: கூடலூர் தான்க்கா.
1: கூடலூரா?
0: அதுதான் நினைக்கிறேன். குண்டுமல்லி அங்கெல்லாம் பெஸ்ட்டு.
1: நான் குண்டுமல்லியெல்லாம் பற்றி நீங்கள் கேட்கல, சம்பங்கின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ இந்த சம்பங்கி எந்த மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஃபேமஸ்னு கூட சொல்லலாம்?
0: அப்போ இங்கே கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கமாக இருக்குங்கக்கா.
1: எல்லா இடத்துலையும் இருக்குங்க. பிரசித்தி பெற்ற இடம்னு ஒன்று சொல்லுவோம்ல, இந்த பூ வந்து இந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும், விளைச்சல் அதிகமாக கொடுக்கும். இப்போ சம்பங்கி அங்கே விளைச்சிருக்கும், நாங்கள் கொடைக்கானல் கூட கொண்டு வந்திருப்போம் நிறையா.
0: திண்டுக்கல்லுங்கக்கா.
1: எப்படி சரிங்களா சொன்னது?
0: ஆ சரிதாங்க.
1: எப்படி சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க?
0: எனக்கு தெரிய பூக்கள் அதிக திண்டுக்கல்லாம் விளையுதுங்கக்கா.
1: நான் கொடைக்கானல் சொன்னு சொல்லிட்டீங்களா?
0: எங்க அக்கா கொஞ்சம் க்ளூ கொடுத்தா அப்படியே தங்கச்சி கொஞ்சம் கண்டுபிடிச்சிருந்தேன்.
1: சரி, திண்டுக்கலுக்கு இன்னொரு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கே, அது எதுக்கு? ஃபேமஸான ஒண்ணு
0: திண்டுக்கலுக்கா?
1: எந்த பொருளுக்கு வந்து புவிசார் குறியீடு?
0: என்னக்கா?
1: எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க? திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு. பூட்டுக்கு தான் புவிசார் குறியீடு. இன்னைக்கு இந்த வருடம் நம்மளுடைய கொடைக்கானல் மலர் கண்காட்சியில கூட அந்த பூட்டு வச்சிருந்தாங்க, ஒரு முகப்புலயே ரொம்ப அழகா இருந்தது. திண்டுக்கல்ல வந்து அது வந்து ஒரு ஃபேமஸ், சரிங்களா? ஆனா நான் சொன்ன அந்த எட்டு எழுத்து பூ என்ன பூ? கண்டுபிடிக்க முடியலீங்களா? சரி, நேரம் குறைவா இருக்குது, பாடல் எனக்காக கொடுத்துக்குவோம், நம்ம எல்லாரும் கேட்கலாம். நான் சொல்லிடுறேன், பிரம்ம கமலம் எட்டு எழுத்து, அதை தான் ரொம்ப வந்து அரிதான பூ அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கிற பூ. அது எப்படின்னா, அந்த பிரம்மக்கமலம் வந்து நைட்டில் பூத்துட்டு ஒரு 12 மணிக்கு அப்புறம், 1 மணிக்கு அப்புறம் பூத்துட்டு காலையிலேயே அது உதிர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நானும் அந்த பூ பார்த்துருக்கேன். இளவேனில் காலத்தில் மட்டுமே இந்த வந்து பூ வந்து பூக்கும், ரொம்ப வாசமாக இருக்கும். ஒரு செடியில் 40க்கும் மேற்பட்ட பூக்கள் வந்து அதில் பூக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரம்மக்கமலத்தை பார்க்குறது மிக அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, பிரம்மனோட நாடிக்கு கொடி அப்படின்னு இதை வர்ணிக்கிறது அதிகமாக இருக்குது. இது அதிகமாக வந்து ஹிமாலயாவில் தான், முதல்லாம் வந்து ஹிமாலயாவில் தான் இது வந்து இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து வெப்பமும் ஈரப்பதம் அதிகம் உள்ள இடங்கள்லாம் இந்த பிரம்மக்கமலத்தை பார்க்க முடியதாக இருக்குது. அதே மாதிரி நிஷாகந்தி அந்த பூவும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கக்கூடிய பூவு. ஆனால் அந்த பிரம்மக்கமலம் வந்து ரொம்ப அரிதான ஒரு அழகான அபூர்வமான பூ அப்படின்னு சொல்லலாம். செடிகள் கிடச்சா அவங்க வீட்லேயும் நட்டு வச்சு நல்லா வேண்டிக்கோங்க, அழகழகாக பூக்கும்.

இனி அலைவரிசை 100.5 இதுவரை கேட்டோம் மகளிர் நேரம். மீண்டும் கேட்கலாம் நாளை நண்பகல் 12 மணிக்கு. இன்று பங்கு பெற்ற விருதுநகர் ஃபாத்திமா, கரூர் ராஜேஸ்வரி, கரூர் நிர்மலா, சீலம் கோமதி அவர்களுக்கும் முயற்சித்து கேட்டிருந்த உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். எந்த நிலையிலும் நம் வாழ்நாள் தேடலை கவனமாக பற்றி கொள்ள வேண்டும். விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இனி நெஞ்சும் நிறைக்கும் கானங்களோடு கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சுள் நிறைந்தவை.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம் நேயர்களே, இயக்குனர் ஸ்ரீதர் 1977 எம்ஜிஆர், லதா, எம்என் நம்பியார், வி எஸ் ராகவன் மற்றும் பலர் நடிக்க அண்ணா நீ என் தெய்வம் எனும் படத்தை இயக்குகிறார். அந்த படம் முழுமை பெறாமல் பாதியிலேயே கைவிடப்படுது. பின்னாடி இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அந்த படத்தின் 4000 காட்சிகளை பயன்படுத்தி அவசர போலீஸ் 100 எனும் பெயரில் திரைக்கதையை மேட்ச் பண்ணி படத்தை எடுத்து முடித்தார். அந்த படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த 2 பாடல்களை பயன்படுத்தி கொண்டார். மீதி படத்திற்கு தானே இசையமைக்கவும் செஞ்சார். அதில் பார்த்து

எம்ஜிஆர், வி எஸ் ராகவன் போன்றோர் இரண்டு படங்களிலும் தொடர்ச்சியாக நடிச்சிருந்தாங்க. அப்படி நடித்தவங்களில் ஒருவர் தான் நடிகை சங்கீதா. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சங்கீதாவிற்கு முத்தியலா முக்கு சங்கீதா, எம்ஜிஆர் சங்கீதா அப்படின்னு இரண்டு பெயர்கள் கூட உண்டு. அவங்க அறிமுகமான தமிழ் திரைப்படம் தான் அண்ணா நீ என் தெய்வம். பாருங்கள், தமிழில் அறிமுகமான திரைப்படமே வெளியாகலை, இருந்தாலும் 400 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க அவங்க. சிவாஜியோடு நடித்த திரைப்படம் தான் தீபம். அந்த படத்தில் இடம்பெற்ற பாடலோடு தொடங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz-இல் நெஞ்சில் நிறைந்தவை. தாராபுரம், சின்னக்கடை வீதி, இளங்கோவன், மோகன், வள்ளிநாயகம், சிவபிரகாசம், காளிமுத்து, அப்துல் காசிம் ஆகியோரின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் CG ரவிச்சந்திரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப கோடை பண்பலை 100.5 கூப்பிடுங்க. 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன?

நெஞ்ச மறவா பாடல்களை தரவா தரவா என கேட்டு கேட்டு தந்து கொண்டு இருக்கிறது கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நெஞ்சில் நிறைந்தவை. நிட்டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் மகாதேவி படப்பாடலை விரும்பி இருக்கின்றனர் ராமநாதபுரம், சக்கரக்கோட்டை, ராஜேந்திரன், சந்திரா, சதீஷ்குமார், வினோத்குமார், யோகேஸ்வரி.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேரம் 1:15. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி பலே பாண்டியா படப்பாடல். தூத்துக்குடி கயத்தார், முனியசாமி, காந்தி, மணி, மருது, மகேஸ்வரி, தங்காமாரியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் PB ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜமுனா ராணி.
4: Mm-hmm.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
6: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

கடித வழி விருப்பமான நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. இனி டாக்டர் சிவா படப்பாடல். அருப்புக்கோட்டை அரியசாமி கோவில் தெரு, ராஜீவ்காந்தி, பத்திரகாளி கணேசனின் விருப்பத்திற்காக. பாடலை பாடியிருக்கின்றனர் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி.

நேற்று இன்று நாளை படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது கொடை பண்பலை. திருப்பூர், வெள்ளரவெளி, தேவனாம்பாளையம், சேகர், இலக்கியா, சதீஷ், மகராஜன், வடிவேலின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சுந்தரராஜன்.

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டு

நகர சபையிலே வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள்

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேரம் 1:32. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி தூக்கு தூக்கி படப்பாடல். அமிர்தபுரம் நெசவாளர் காலனி வெங்கடேஷ் ஜெயசுதா தருண் விஜய் லட்சுமி பிரியா ராஜேந்திரன் தமிழ் செல்வியின் விருப்பத்திற்காக.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: பகல் நேர இசை விருந்து நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. நீ பி சுசீலா பாடிய தில்லானா மோகனாம்பால் படப்பாடல் காங்கேயம் நத்தக்காடையூர் பாலு மோகனின் விருப்பத்திற்காக.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நான் பேசுகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேர்கள் கேட்டிருக்காங்க உணவு சாப்பிட்டதுக்கப்புறம், ஸ்பெஷலி மதியான சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் கண் அப்படியே சொக்குது, ஒரு டயர்னஸ் வருது. நார்மலாக பசி இருக்கும்போது நம்ம சாப்பிட்டா உடனே எனர்ஜி வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் இது சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு ஒரே டயர்டாக இருக்கே அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதில் இது.

நம்ம ஸ்பெஷலி மதியான உணவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம காலையில் எழுந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நம்ம மூளைக்கு நிறைய வேலை கொடுத்துட்டோம், ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், மதியானம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மூளை வயிறுலேருந்து மூளைக்கு சிக்னல் போகுது, அந்த சிக்னல் வந்துட்டு சாப்பிடணும்னு சொல்ல வைக்குது. சாப்பிடணுன்னு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டோம்னா உடனே என்ன பண்ணுது, ரத்த ஓட்டம், நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ரத்த ஓட்டமும் இந்த உணவை வந்து ஜீரணப்படுத்திக்கிறதுக்கான அந்த சக்தி வந்துட்டு பிளட்லேருந்து தான் போகும். ஸோ ஃபுல் பிளட் மூளையிலேருந்து கிட்னியிலேருந்து கால்கள்லேருந்து எல்லா இடங்கள்லேருந்து ரத்தம் என்னாகும், அந்த இடத்துக்கு போய் டைவர்ட் ஆகிடும். உணவை வந்துட்டு ஜீரணிக்கிற அந்த ஃபங்க்ஷனில் அது வந்துட்டு போகிறதுனால மற்ற இடங்களில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் சப்ளை குறையிறதுனால நமக்கு அப்படியே தலை வந்துட்டு கொஞ்சம் லைட் ஆகிடும், தூக்கம் வர்ற மாதிரி நமக்கு தோணும். காலையில் இருக்கிற உணவுக்கு ஏன் இது வரதில்லை, நைட்டில் இருக்கிற உணவுக்கு ஏன் இது வரதில்லைன்னா, காலையில் அப்போ தான் நீங்கள் 6 இல்லை 8 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிருக்கீங்க. ஸோ மூளை அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு மூளைக்கு இருக்கிற பிளட் சப்ளை வந்துட்டு

0: நமக்கு அப்படியே தலை வந்துட்டு கொஞ்சம் லைட் ஆகிடும், தூக்கம் வர்ற மாதிரி நமக்கு தோணும். காலையில் இருக்கிற உணவுக்கு ஏன் இது வரதில்லை, நைட்டில் இருக்கிற உணவுக்கு ஏன் இது வரதில்லைன்னா, காலையில் அப்போ தான் நீங்கள் 6 இல்லை 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. ஸோ மூளை அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு மூளைக்கு இருக்கிற பிளட் சப்ளை வந்துட்டு நீங்கள் எவ்வளோதான் சாப்பிட்டாலும் குறையாது. அதே மதியம் வந்துட்டு மூளையும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் போது, ப்ளஸ் உணவும் நிறையா சாப்பிடும்போது, நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லைட்டாக காலையில் சாப்பிடுவாங்க, நைட்டும் லைட்டாக சாப்பிடுவாங்க, ஆனால் மதியானம் தான் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த நிறையா சாப்பிட்றதுனால அந்த ஜீரணப்படுத்திக்கிறதுக்கான பிளட் சப்ளை அதிகமாக போகிறதுனால மற்ற இடங்களுக்கு ரத்த ஓட்டம் குறையும். குறைஞ்சால் அப்படியே தலை வந்து லைட்டாக இருக்கும், தூங்க தோணும். அதனால தான் பல நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில், ஜப்பான் போன்ற நாடுகளில் சிஎஸ்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் வேலை செய்யல இடத்துலையே மத்தியானம் 12 to 1 லஞ்ச் பீரியடு, அதுக்கப்புறம் 1 to 2 என்னென்னா ஒஃபிஷியலாக நீங்கள் தூங்கலாம். ஸோ இந்த தூங்குறதுனால, 1 மணி நேரம் தூங்குறதுனால நம்ம என்ன நினைப்போம், என்னடா அது ஏற்கனவே 9 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் வேலைக்கு வர்றவங்க, நடுவில் அவங்களுக்கு 1.5 மணி நேரம் தூங்க விட்டோம்னா இன்னும் நமக்கு டைம் குறையுதுன்னு எல்லாம் நினைப்பாங்க. பட் ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மக்களை வந்துட்டு அந்த உணவு மதியான உணவு எடுத்ததுக்கப்புறம் 1.5 மணி நேரம் நீங்கள் தூங்குறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா, மதியானம் அந்த செஷன் இருக்குல்ல, அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதாவது செயல் திறமை வந்துட்டு இது இந்த பீரியடு கொடுக்காததுக்கும் 2x ஆகிடுது அப்படின்னு சொல்கிறது கணிப்பு. ஸோ அதனால் இத்தாலி போன்ற நாடுகளில் எல்லா ஒஃபிஷியலான வேலைகளில் 1 மணி நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் மதியானம் அவங்களுக்கு சிஎஸ்டான்ற டைம் கொடுக்குறாங்க.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நேரம் 1:46. நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டு இருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. நீ ராஜபார்ட் ரங்கதுரை படப்பாடல், சத்தியமங்கலம் தொட்டான்பாளையம் கோகிலா பழனிசாமி, விஜயராகவன், சுகன்யா, திவ்யபாரதி, கலைவாணன், ஹர்ஷாவின் விருப்பத்திற்காக.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: ரோசாப்பு ரவிக்கைக்காரி படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz. முத்து, ரங்கப்பையன், பங்காரு, குப்புசாமி, வசந்தி, குரு, ஆனந்தகுமாரின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் மலேசியா வாசுதேவன் உடன் சிவகுமார்.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெகு தூரம் நடக்கணும் வேகமா வாடா. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலமுங்க
2: சந்தோஷம். டே சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சன்னசமாக வருவேங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய் ஏழு தோலானுக்கு

நான் சிங்கப்பூரே நடந்து

அரச கட்டளை படப்பாடலை நிறைவாக வழங்கவிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz. நெஞ்சில் நிறைந்தவை தருமபுரி பாலக்கோடு பாபாஜானின் விருப்பத்திற்காக.

கடித வழி விருப்பங்களை காற்றலையில் அனுப்பி நிறைவுறுகிறது. கோடை பண்பலை 100.5 MHz-இன் நெஞ்சில் நிறைந்தது. இனி ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

100.5 ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பழையாறை நகரின் வீதிகள் அன்றுவரை என்றும் கண்டிராதபடி அல்லோலகல்லோலமாயிருந்தன. அத்தென்னகரில் இராஜ மாளிகைகள் இருந்த பகுதியை நோக்கி ஜனங்கள் திரள் திரளாகப் போய்க் கொண்டிருந்தார்கள். முன்னால் இருந்தவர்கள் பின்னால் வந்தவர்களால் மோதப்பட்டு வாசற்காவல் புரிந்த சேவகர்களை தள்ளிக்கொண்டு உள்ளே புகுந்தார்கள். அவ்வளவுதான். காவேரிக்கரையில் சிறிய உடைப்பு எடுத்தாலும் வரவரப் பெரிதாகி வெள்ளம் குபுகுபுவென்று பாய்வது போல ஜனங்கள் நிலாமுற்றத்தில் தடதடவென்று பிரவேசித்தனர். சிறிது நேரத்திற்குள் நிலாமுற்றம் நிறைந்துவிட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சேர்ந்து விட்டார்கள். இப்படி ஜனங்கள் கட்டுக்காவல்களை மீறி நிலாமுற்றத்தில் புகுந்து கொண்டிருந்தபோது ஏற்பட்ட ஆரவாரத்தைத்தான் செம்பியன் மாதேவி மதுராந்தகனோடு பேசிக் கொண்டிருக்கையில் கேட்டார். குமாரனுடன் வாதிடுவதை அத்துடன் நிறுத்திவிட்டு அரண்மனை மேல் மாடத்தில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார். தெய்வீகக் களை பொருந்திய அப்பெருமூதாட்டியின் திருமுகத்தையும் கூப்பிய கைகளுடன் அவர் நின்ற சாந்தமான தோற்றத்தையும் பார்த்ததும் அந்த ஜனசமுத்திரத்தின் ஆரவாரம் அடங்கியது. சில வினாடி நேரம் அங்கே நிசப்தம் குடிகொண்டிருந்தது.
1: தாயே, எங்கள் இளவரசரெங்கே? பொன்னியின் செல்வரெங்கே? தங்கள் கண்ணுக்கு கண்ணான அருள்மொழிவர்மரெங்கே?
0: என்று அந்த கூட்டத்தில் சில குரல்கள் எழுந்தன. அவ்வளவுதான். அந்த ஜனசமுத்திரத்தில் முன்னைவிட பன்மடங்கு ஆரவாரம் கிளம்பிவிட்டது. செம்பியன் மாதேவி ஒன்றும் புரியாதவராக திகைத்து நின்றார். பழையாறை மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டிருந்த பொன்னியின் செல்வனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துவிட்டது என்பதை மட்டும் அறிந்தாள். அது என்ன ஆபத்து? எப்படி நேர்ந்தது? பழுவேட்டரையர்களே ஏதேனும் விபரீதமான காரியம் செய்து சோழ குலத்துக்கும் மதுராந்தகனுக்கும் அழியாத பழியை உண்டாக்கிவிட்டார்களோ? இச்சமயத்தில் தஞ்சாவூர் தூதர்கள் இடித்து பிடித்து ஜனங்களை தள்ளிக்கொண்டு முன்னால் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வந்த சேவகர்களில் ஒருவன், பெருமாட்டி, இவர்கள் தஞ்சாவூரிலிருந்து முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றார். செம்பியன் மாதேவி ஜனக்கூட்டத்தை பார்த்து கையமர்த்திவிட்டு தூதர்களை நோக்கி,
2: என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள்
0: என்று கேட்டார். தாயே, மிகத் துயரமான செய்தி கொண்டு வந்திருக்கும் அபாக்கியசாலிகள் நாங்கள். சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரில் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையிலிருந்து கோடிக்கரைக்கு கப்பலில் வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் சுழிக்காற்றில் கப்பல் அகப்பட்டு கொண்டு விட்டது. துணையாக வந்த கப்பல் உடைந்து முழுகிவிட்டது. அதிலிருந்தவர்களை காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலில் குதித்தார். பிறகு அகப்படவில்லை. கடலிலும் கடற்கரையெங்கும் தேடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. சக்கரவர்த்தியும் மலையமான் மகளாரும் இச்செய்தியை கேட்டு பெருந்துயரில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தங்களையும் மதுராந்தகத் தேவரையும் இளைய பிராட்டியையும் உடனே புறப்பட்டு தஞ்சைக்கு வரும்படி சக்கரவர்த்தி எங்கள் மூலம் செய்தி அனுப்பியிருக்கிறார். இவ்வாறு தூதர்கள் கூறியது செம்பியன் மாதேவியின் காதிலும் விழுந்தது. அதே சமயத்தில் ஜனக்கூட்டத்தின் செவிகளிலும் விழுந்தது. செம்பியன் மாதேவியின் கண்களில் நீர் தாரை தாரையாகப் பெருகியது. அதை பார்த்த ஜனங்கள்

0: மேலும் ஓ என்று கதறினார்கள். கூட்டத்தில் முன்புறம் இருந்தவர்களில் ஒருவர், தாயே, தாங்கள் தஞ்சை போகக்கூடாது. இளைய பிராட்டியும் தஞ்சைக்குப் போகக்கூடாது. சக்கரவர்த்தியை இங்கே வரும்படி செய்ய வேண்டும் என்று கூவினார். பொன்னியின் செல்வர் கடலில் முழுகிவிட்டார் என்பது பொய். பழுவேட்டரையர்கள்தான் அவரை கொண்டிருப்பார்கள் என்றார் இன்னொருவர். மதுராந்தகரும் இனி தஞ்சைக்குப் போகக்கூடாது, இங்கேயே இருக்க வேண்டும் என்று இன்னொரு குரல் கேட்டது. இளைய பிராட்டி எங்கே? அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று குரல்கள் கூவின. செம்பியன் மாதேவி தம் அருகிலிருந்த செடிகளில் ஒருத்தியை பார்த்து இளவரசியை அழைத்து வரச் சொன்னார். கீழே கூட்டத்தில் கலந்து நின்று கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானும் அதே சமயத்தில் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். பழையபடி குறுக்கு வழியில் விரைவாகச் சென்று குந்தவை தேவி வானதியை மூர்ச்சை தெளிவித்துக் கொண்டிருந்த கொடிவீட்டை கண்டுபிடித்தான். வந்தியத்தேவனிடம் இளைய பிராட்டி கூறிய கடைசி வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே சென்று அரண்மனை முற்றத்தில் நடக்கும் அமர்க்களத்தை பற்றி அறிவித்தான். இளைய பிராட்டி வானதிக்கு சைத்யோபச்சாரம் செய்யும் வேலையை பணிப்பெண்களிடம் ஒப்புவித்துவிட்டு அவசரமாக கிளம்பினாள். இளைய பிராட்டி குந்தவை தேவி அரண்மனை மேல்மாட முகப்பில் செம்பியன் மாதேவியின் அருகில் நெருங்கிய போது அந்த மூதாட்டியின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுவதை கவனித்தாள். அந்த காட்சி குந்தவையின் கண்களிலும் கண்ணீர் பெருகச் செய்தது. இதை கண்ட ஜனசமூகம் மேலும் துயர சாகரத்தில் மூழ்கியது. பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கவில்லை, பழுவேட்டரையர்கள் கொன்றுவிட்டார்கள். அவர்களை பழிக்குப் பழி வாங்க வேண்டும். சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்கள் சிறையில் வைத்திருக்கின்றார்கள். அவரை விடுவித்து அழைத்து வர வேண்டும். இளவரசி கட்டளையிட்டால் இந்த கணமே நாங்கள் புறப்படச் சித்தமாயிருக்கிறோம். இவ்வாறெல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் இளைய பிராட்டியை பார்த்து கூறினார்கள். குந்தவையின் மனம் தீவிரமாகச் சிந்தித்தது. இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்ற உண்மையை இப்பொழுது வெளியிடக்கூடாது. ஆனால் ஜனங்களையும் சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி தோன்றியது. கண்ணில் பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டு ஜனக்கூட்டத்தின் முன்வரிசையில் நின்றவர்களை இளவரசி நோக்கினாள். அதற்குள் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் அங்கே வந்து நின்று கொண்டிருந்தார்கள். ஆழ்வார்க்கடியானை பார்த்து இளைய பிராட்டி மேலே வரும்படி சமிக்ஞை செய்தாள். ஆழ்வார்க்கடியான் அவ்விதமே மேலே ஏறிச் சென்றான். அவனிடம் குந்தவை மெல்லிய குரலில் ஏதோ கூறினாள். ஆழ்வார்க்கடியான் ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். இடிமுழக்கம் போன்ற பெரிய குரலில் கூறினான்,
1: பொன்னியின் செல்வர் இறந்திருப்பார் என்று இளைய பிராட்டியினால் நம்ப முடியவில்லை. முன்னொரு சமயம் காவிரித்தாய் இளவரசரை ஏந்தி காப்பாற்றியது போல சமுத்திரராஜனும் அவரை காப்பாற்றியிருப்பான் என்று நம்புகிறார். நிமித்தக்காரனை கேட்டதில் அவனும் அப்படியே சொல்கிறானாம். இளவரசரை தேடி கண்டுபிடிக்க இளைய பிராட்டி தக்க ஏற்பாடு செய்வார். உங்களை எல்லாம் நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி போகும்படி கேட்டுக்கொள்ளுகிறார்.
0: இதை கேட்டதும் அந்த ஜனக்கூட்டத்தில் ஒரு பெரிய ஆசுவாச நெடுமூச்சி போன்ற சத்தம் எழுந்தது. நிமித்தக்காரன் எங்கே? அவன் வாயினால் நாங்களும் அந்த நல்ல செய்தியை கேட்கிறோம் என்றார் ஒருவர். இதுதான் சமயம் என்று வந்தியத்தேவன் தாவி குதித்து மேல் மாடத்துக்குச் சென்றான். ஆழ்வார்க்கடியான் அருகில் போய் நின்று கொண்டு, இளவரசருக்கு பெரிய கண்டம் நேர்ந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய உயிருக்கு அபாயம் ஒன்றும் நேரவில்லை. விரைவில் கிடைத்து விடுவார் என்றான். உனக்கு எப்படி தெரியும் என்றது ஒரு குரல். நான் நிமித்தக்காரன். கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து அறிந்து கொண்டேன். நிமித்தங்களை பார்த்து தெரிந்து கொண்டேன். பொய், நீ சொல்வது பொய். நீ நிமித்தக்காரன் அல்ல, நீ ஒற்றன் என்றது அதே குரல். வந்தியத்தேவன் அந்த குரலுக்கு உரியவனை கவனித்து பார்த்தான். அவன் வைத்தியர் மகன் என்பதை அறிந்து கொண்டான். பைத்தியக்காரா, என்னையா ஒற்றன் என்று சொல்லுகிறாய்? நான் ஒற்றனாயிருந்தால் யாருடைய ஒற்றன் என்று கேட்டான். பழுவேட்டரையர்களுடைய ஒற்றன் என்று வைத்தியர் மகன் பளிச்சென்று மறுமொழி கூறினான். என்ன சொன்னாய் என்று வந்தியத்தேவன் கர்ஜித்தான். ஜனங்கள் கீழே நின்ற நிலா முற்றத்தில் இருந்த வந்தியத்தேவன் நின்ற மேல் மாடம் 12 அடி உயரத்தில் இருந்தது. அதை அவன் பொருட்படுத்தாமல் மேல் மாடத்திலிருந்து வைத்தியர் மகன் மேல் பாய்ந்தான். இருவருக்கும் துவந்த யுத்தம் ஆரம்பமாயிற்று. சண்டையென்றால் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் வேடிக்கை பார்ப்பதில் பிரியமுண்டல்லவா? வந்தியத்தேவனுக்கும் வைத்தியர் மகனுக்கும் சண்டை நடந்த இடத்தைச் சுற்றி இடைவெளி விட்டு ஜனங்கள் வட்ட வடிவமாக நின்று வேடிக்கை பார்க்கத் தொடங்கினார்கள். மேல் மாடத்தில் இருந்தவர்கள் கவலையுடன் அதை நோக்கினார்கள். ஜனக்கூட்டத்தில் பெரும்பாலோர் விஷயம் இன்னதென்று தெரிந்து கொள்ளாமலே முன்னைவிட அதிக கூச்சல் போடத் தொடங்கினார்கள். இந்த சமயத்தில் வாசற்பக்கத்திலிருந்து சங்கநாதமும் கொம்புகளின் முழக்கமும் கேட்டன. முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வருகிறார், வழிவிடுங்கள் என்ற குரல் முழக்கமும் கேட்டது.

0: கேட்டது. அந்த பெருங்கூட்டத்தில் முதன் மந்திரிக்கு தானாகவே வழி ஏற்பட்டது. முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்த பல்லக்கு நிலாமுற்றத்தில் கூடியிருந்த ஜனக்கூட்டத்தை பிளந்து வழி ஏற்படுத்தி கொண்டு வந்தது. இருபக்கமும் விலகி நின்ற மக்கள் முதன் மந்திரியிடம் தங்களுடைய மரியாதையை தெரிவித்துக் கொண்டார்கள். பலர் இளவரசரை பற்றிய தங்கள் கவலையையும் வெளியிட்டார்கள். முதன் மந்திரியும் கவலை தேங்கிய முகத்துடனேதான் தோன்றினார். ஆனால் இரு கைகளையும் தூக்கி ஜனங்களுக்கு ஆறுதலும் ஆசியும் கூறும் பாவனையில் சமிக்ஞை செய்து கொண்டு சென்றார். அரண்மனை கட்டிடத்தின் முகப்பை அடைந்ததும் பல்லக்கு கீழே இறக்கப்பட்டது. முதன் மந்திரி வெளிவந்து முதலிலே மேலே நோக்கினார். பெரிய ராணியும் இளவரசியும் அங்கே நிற்பதை பார்த்து வணக்கம் செலுத்தினார். பிறகு துவந்த யுத்தம் நடந்த இடத்தை நோக்கினார். இவ்வளவு நேரம் தங்களை சுற்றி நடப்பது ஒன்றையுமே தெரிந்து கொள்ளாமல் வந்தியத்தேவனும் பினாகபாணியும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆழ்வார்க்கடியான் இதற்குள் இறங்கி வந்து முதன் மந்திரியின் காதருகில் ஏதோ சொன்னான். அவர் தம்முடன் வந்த சேவகர்களை பார்த்து, அரண்மனை முற்றத்தில் கலகம் செய்யும் இந்த முரடர்களை உடனே சிறைப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டார். சேவகர்களுடன் ஆழ்வார்க்கடியானும் கூட்டத்தை பிளந்து கொண்டு சென்றான். சண்டை போட்ட இருவரையும் சேவகர்கள் கைப்பற்றி அவர்களுடைய கைகளை வாரினால் பிணைத்தார்கள். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை நோக்கி ஜாடை செய்யவே அவன் தன்னை சிறைப்படுத்தும் போது சும்மா இருந்தான்.
1: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பழையாறை வீதிகளில் எழுந்த கொந்தளிப்பை பார்த்தோம். வாலிபர்கள் கழியோடு கழிய தட்டிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் வந்தாங்க. இதையெல்லாம் எதிர்பார்த்திருந்த தனாதிகாரி, தஞ்சாவூரிலிருந்து செய்தி எப்படியெல்லாம் உருமாறி பழையாறைக்கு வருது பாருங்க. அருள்மொழிவர்மர் கோடிக்கரைக்கு வந்துகிட்டு இருந்த கப்பல் சுழிக்காற்றில் அகப்பட்டுக்கிட்டது. துணையாக வந்த கப்பல் உடைஞ்சு முழுகிட்டது. அதில் இருந்தவர்களை காப்பாத்த இளவரசர் கடலில் குதிச்சார். அவரை தேட கடல்லையும் கடற்கரை எங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பெரிய அளவில் இருக்கிற விஷயங்களை கப்பலுக்கும் அதை தாங்குற கடலுக்கும் ஒப்பிடுவாங்க. கப்பலை விட பெருசு, கடலை விட ஆழம். இந்த பொய் எதுக்கு ஒப்பிடுறது? போகட்டும், எத்தனை நாள் நிற்குதுன்னு பார்ப்போம். இந்த பகுதியில் இடம்பெற்ற சொற்கள், சொல் விளையாட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். நிசப்தம், ஒலி இல்லாத நிலை, அமைதி. சப்தம், ஒலி, நிஸ் என்கிற முன்னொட்டு இணைஞ்சு எதிர்மறை பொருளை தருது. இதே போல அப, அவ, நிஷ், நிர், வி இந்த உபசர்க்கங்கள், அதாவது முன்னொட்டுகள் இணைஞ்சு உருவாக்குற தொடர்கள் சில. கீர்த்தி, அபகீர்த்தி. மானம், அவமானம். காரணம், நிஷ்காரணம். விக்னம், நிர்விக்னம். ரக்தி, இதன் பொருள் பற்று, ஆசை. விரக்தி, பற்றின்மை. கல்கியின் சொல் விளையாட்டு திறமையையும் அவ்வப்போது அனுபவிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா? ஒற்றன்னு குரல் கேட்குது. வல்லவரையன் கோபத்தோடு பார்க்குறான் வைத்தியர் மகன். முந்தைய பகுதியில் தத்துவம் பேசி அந்த பினாகபாணியை ஏமாத்திட்டு போன வந்தியத்தேவனை நார்ச்சந்தியில் பிடிச்சிட்டது நினைவிருக்கும். மறுபடியும் தப்பிக்க பார்த்து, நீ உளறுவதிலிருந்தே நீ பைத்தியம்னு தெரியுதே, நான் வந்தியத்தேவன். நான் பைத்தியம் இல்லை, உன்னோட கோடிக்கரை வரை வந்த வைத்தியன்னா பினாகபாணி. இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். பினாகபாணிக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையே துவந்த யுத்தம் தொடங்கியதுமே நிலைமையை மறந்து மக்கள் கூட்டம் வேடிக்கை பார்த்ததை வெகுஜன உளவியல்ங்கிற நோக்கில் எத்துணை நேர்த்தியாக சித்திரிக்கிறார் பாருங்க. ஏன் இலங்கையில் இதே உத்திய கையாண்டு அருள்மொழிவர்மர் பட்டாக்கத்தி சண்டைக்கு வல்லவரையன் இழுத்தாரே, கூட்டு நடத்தையில் தனித்துவ இழப்பு எப்படியோ கலந்துடுது. சண்டையிட்ட அந்த ரெண்டு பேரின் கைகளையும் வாரினால் பிணைத்தார்கள்னு கேட்டோம். வார் என்ற சொல் கயிறு, கட்டுதல் இப்படி பொருள் தரும். இதுக்கான மேற்கோள், தின்வார் விசித்த முழவோடு மலைபடுகடாம். நல்லது, சந்திப்போம் அடுத்த பகுதியில்.

0: அன்பாக இனிமையாக அனைவரையும் நேசிக்கும் கோடை பண்பலை நூறுபுள்ளியில் வென்றார் வந்தார். இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் குரு சந்திரமோகன் அவர்கள். அவரோடு உரையாடுவதில் மகிழ்வோடு நிகழ்ச்சியில் இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கமுங்க அனைவருக்கும் பேரன்பு வணக்கமுங்க.
0: அதாவது உங்களை சந்தித்ததில் அப்படி ஒரு மகிழ்வு, ஏன்னா உங்களை நாங்கள் இங்கே காலை முதலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு ஆர்வமாக, எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்க, ஈரோட்டிலேருந்து எவ்வளோ நேரமாக இங்கே காத்திருந்தீங்க அப்படின்றத நீங்களே பகிர்ந்துக்கங்களேன்.
1: ஆமாங்க, நான் காலையில் இங்கே 8 மணி அளவுக்கே வந்துட்டேங்க. இங்கே வந்து காலை சுற்றுண்டி முடிச்சுக்கொண்டு அப்புறம் அப்படியே ஒரு நடைப்பயணம் சென்று வந்து காலத்தை கொஞ்சம் நேரத்தை போக்கி இங்கே காத்திருந்தேங்க. இந்த வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தகவல் செய்தி சொன்னாங்க. நான் துக்குமுக்காடி போயிட்டேன், மகிழ்ந்தேன், மகிழ்ச்சி கடலில் தத்தளித்தேன். அப்புறம் அதனால் இப்போ நேரில் வந்து நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பங்கு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: அந்த சந்தோஷம் உங்களுக்கு வார்த்தைகளாக வெளியே வரலன்னு தான் சொல்லலாம்.
1: ஆமாம்.
0: நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டுடலாங்களா? எந்த பாடலை கேட்கலாம்?
1: எனக்கு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா என்னை பற்றி அறிமுகிக்கிட்டுங்களா?
0: சொல்லுங்கள்.
1: என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா செந்தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் பெருந்தறை வட்டம் துடுப்பதி துடுக்கப்பாளையத்திலிருந்து குரு சந்திரமோகன் நிகழ்ச்சியில் கலந்துருக்குறேங்க. என்னுடைய மனைவி பெயர் சி ஈஸ்வரி, என் அம்மா பெயர் குப்பம்மா குருசாமிங்க. எனது அன்பு பேத்தி, ஆசை பேத்தி கோசா அக்ஷராங்க. புதல்வியுடைய பெயர் சி சண்மதி. அவங்க கல்வி இலாக்காவில் பெருந்துறையில் உதவி அலுவலராக பணியாற்றி வருகின்றார். எனது மருமகன் பெயர் சாரல் எஸ் கோபாலகிருஷ்ணனுங்க. இவர்களுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் அக்ஷரா பேத்திக்காக அகத்தியர் படத்திலிருந்து தாயிச்சிறந்த கோயிலும் இல்லை என்ற பாடலை சமர்ப்பிக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
0: விரும்பி கேட்போமா பாடலை?
1: கேட்பங்கம்மா, கேட்போம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: தமிழ் மலரும் நந்தவனம், இது உங்கள் கோடை பண்பலையின் ஒரு புழி ஐந்தில் வென்றார் வந்தார். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைஞ்சிருக்காரு ஈரோடு மாவட்டம் குரு சந்திரமோகன் அவர்கள். ஐயா, பாடல் வந்து ரொம்ப அழகாக குடும்பத்துக்காக கேட்டீங்க. அழகான பாடலும் கூட, கவித்துவமான பாடல்களும் கூட. உங்களுடைய நாடக பயணம், நிறைய நாடகங்கள் நீங்கள் வந்து அரங்கேற்றிருக்கதா சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரி நாடக பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: நாங்கள் பார்த்தீங்கன்னா பெருந்துறை வட்டத்தில் துளுப்பதி இருக்குங்க. அந்த துளுப்பதி கிராமத்தில் மாரியம்மன் பண்டிகை திருவிழா வந்தால் வருஷம் வருஷம் கலைவாண நாடக மன்றம் இது வச்சுங்க. ஒரு 13-14 நாடகம் நடத்தியிருக்குங்க.
4: நீங்கள் அதிகமாக அதில் வந்து எந்த ரோல் வந்து ஏற்று நடிப்பீங்க?
5: நான் காமெடி கதாபாத்திரம் தான் எடுத்து நடிப்பேங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாடாமல்லி, அப்புறம் புது வசந்தம், இப்படி காதலிக்க நேரமில்லை, அப்புறம் இப்படி ஓரங்க நாடகம்லாம் போடுவோங்க. மனோகரெல்லாம் இருக்குங்க பாருங்க, அது அது ஓரங்க நாடகம்.
4: நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும்போது அந்த சிகை அலங்காரம்லாம் இருக்கும்.
5: ஆமாங்க,
4: அதில் நீங்களே பண்ணிக்குவீங்களா?
5: சிகை அலங்காரத்துக்கு உடைகள் மட்டும் நாங்கள் இது பண்ணிப்போங்க. அப்புறம்
4: ஒப்பனைக்கு
5: ஒப்பனையாளர் தான் வருவாங்க. கொடுமுடியிலேருந்து அவங்க தங்கமுத்துசீன் கம்பெனின்னு வருவாங்க. அப்புறம் அங்கே அரச்சலூர் கூட நான் கலையரசுன்னு இருந்தாருங்க வாத்தியாரியா, அவங்க கூட போட்டி நாடகம்லாம் நடத்தினோம். அங்கே போய் நாங்கள் நடத்தினோம் அரச்சலூர் கிராமத்தில்.
4: சரி, இப்போ வந்து ஏதாவது திரையில் இருக்கீங்களா, இல்லை ஏதாவது முயற்சி ஏதாவது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க?
5: பார்த்தீங்கன்னா 1994 எங்கள் மனைவியில் ஊக்குவிச்சாங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆத்தாவுன் கோயில் கூட 3 பாத்திரத்தில் வந்திருக்கேன். கனகராஜா கூடயுமே, கஸ்தூரிராஜா யூனிட்லேங்க. அப்புறம் பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி, நீ போகாத இடம் போனா செருப்படி அப்படின்னு அந்த பாட்டில் கூட ஜனகராஜ் கூட வந்திருப்பேங்க. அப்புறம் ஒரு மூங்கில்னு ஒரு மலையாள படம், அதில் பண்ணுங்க. அப்புறம் இனிய அன்பு நண்பர்னு சொல்லணும், அண்ணான்னு சொல்லுவோம், அவர் இயக்குனர் அஜய் ஆதித்யன் இருக்கிறாங்க. அவங்க மூலியமாக இப்போ தொடர்ச்சியாக குறும்படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 45-50 நிமிஷத்துக்குள்ள வர மாதிரி நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்தது கேன்சர் பட்டி இது எடுத்தாங்க. அப்புறம் விபத்து ஆக்சிடெண்ட் எப்படி நடக்குது அதில் கூட அவார்டு வாங்கியிருக்கார் அவர். அப்புறம் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சல்லியனின் 3வது யுத்தம், காற்றுலாம் மாசுபட்டு போகுது, நாம் மரங்களை நடணும், காடுகளை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஜப்ஜெக்ட் தொட்டு அது பண்ணிச்சு பாருங்களேன்.
4: உங்களுக்கு வயது என்ன ஆகுது தெரிஞ்சுக்கலாமா?
5: சொல்லுவாங்க, என்னுடைய அகவை வயது வந்து 64 பிறந்திருக்குங்க.
4: இந்த வயசுல இன்னும் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஓடணும், அதுக்கு ஒரு வயது வந்து தடை கிடையாது, காரணமும் கிடையாது, இல்லைங்களா?
5: ஆமாங்க, கலை பயணத்துக்கு வயது ஒரு தடை இல்லை, லட்சிய பயணத்தில் போயிட்டே இருக்கணும்.
4: நீங்க வந்து ஒரு குரல் கலைஞர் அப்படின்னு கேள்விப்பட்டேன், நீங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நிறைய குரல்ல வந்து நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன விதமானது கொஞ்சம் எங்களுக்காக
5: செய்யறங்கம்மா? ஏன்னா பறவைகள் பத்தி அதிகமா தெரியும்.
4: அதிகமா தெரியும்.
5: இப்போ பாத்தீங்கன்னா கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அந்த கிளி எப்படி கத்தும்னா, அப்படி கத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியாச்சுங்களா,
4: கிளி முடிஞ்சது.
5: அப்புறம் காகம் நீங்களாம் கேட்டிருப்பீங்க அதிகமாக,
4: அது
5: தன்னுடைய கூட்டத்தையே கரைஞ்சு சாப்பிட கூப்பிடும். அப்புறம் குயில் பார்த்தீங்கன்னா

0: இது செம்பருந்துன்னு ஒன்று இருக்குங்க, அது இது பண்ணு. குயில் வந்து அப்புறம் மயில் பார்த்தீங்கன்னா வாத்து பார்த்தீங்கன்னா.
1: சரி, தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு பாடலை கேட்போம், ரெண்டாவது பாடல். அதுக்கப்புறம் நிறைய நம்ம பறவைகளை பற்றி போகிறோம். தண்ணி குடிச்சுக்கிறீங்களா?
0: நன்றிங்க.
1: சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
0: பாடல்
1: ரெண்டாவது பாடலாக என்ன கேட்கலாம்? இந்த சந்தோஷத்துலயே,
0: இந்த சந்தோஷத்தில் ரெண்டாவது பாடல் பார்த்தீங்கன்னா, எனது இதய கோயிலில் நீங்காத நினைவில் என்றென்றும் வாழும் காலஞ்சென்ற மனைவி ஸ்ரீ ஈஸ்வரிக்காகவும், என் உடன்பிறப்பு மூத்த சகோதரர் டிஜி அர்ஜுனன் அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தார்களுக்கும், மேலும் சமீபத்தில் காலமான சம்பந்தி ராஜேஸ்வரி சுப்பிரமணி இவர்களுக்காக பாபு என்ற திரைப்படத்திலிருந்து இதோ எந்த தெய்வம் முன்னாலே

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்.

0: பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இரண்டு மணி 45 நிமிடம். கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மாவட்டம் குரு சந்திரமோகன். ஐயா, வானொலி கேட்குற வழக்கம் இருக்குங்களா உங்களுக்கு?
4: வானொலி பார்த்தீங்கன்னா கேட்டே இருக்கேன். வாழ்க்கையில் வானொலி தான் எனக்கு முதல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோவை வானொலி, திருச்சி வானொலி, இது மூலயமா விவசாய சம்மந்தமானதெல்லாம் நேரடி நிகழ்ச்சி கலந்து சான்றிதழெல்லாம் வாங்கியிருக்கிறேங்க. மூலிகை பயிர்கள் குறித்து, தக்காளி சாகுபடி.
3: கோடை பண்பலைக்கு கடிதம் எழுதுகிற வழக்கம்லாம் இருக்குங்களா உங்களுக்கு?
4: எழுதுவங்க. அது எழுதிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட செய்வோம். கடிதம் எழுதுவோங்க. எழுதிக்கிட்டே இன்னும் எழுதிக்கிட்டே தான் இருக்கங்க. என்னால் கேட்கறக்கு நேரம் எடுத்து செய்ய முடியறதில்லை கோடை பண்பலியை.
3: நேரம் இருக்கும்போது உங்களுடைய தோதுக்கு அது அமையுது இல்லைங்களா? இப்போ வந்து நிறைய வந்து பறவைகளோட குரல்கள்லாம் கொடுத்தீங்க, அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த மூச்சை பிடிச்சு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதனால தான் உங்களுடைய வயதை நான் கேட்டேன். இந்த வயசுலேயும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப அழகாக வந்து அந்த குரல் வந்து நீங்கள் படிபரப்பு செஞ்சீங்க. இன்னும் அந்த மாதிரி என்ன பண்ணலான்ருக்கீங்க?
4: அது எனக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த ஒரு வரம்னு தான் நினைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது விலங்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இருக்குது. நாய் எப்படி குறைக்கும்னா அதே மாதிரி ஒரு நாயை நீங்கள் கல் எடுத்து போட்டால் அது எப்படி அழுது தெரியுங்களா?
3: அழுகும் அது.
4: அப்புறம் மியா மியா பூனைக்குட்டி பார்த்தீங்கன்னா அது எப்படி தான் கற்றுங்க. அப்புறம் எருமை பார்த்துருப்பீங்க, அது
3: பார்த்தீங்கன்னா
4: அம்மா
3: அழகா இருந்ததுங்க. அடுத்த பாடல் என்ன கேட்கலாம்?
4: அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா எமது அருமை புதல்வி சி சண்மதி, மருமகன் சாரல் எஸ் கோபாலகிருஷ்ணன், மாப்பிள்ளை எஸ் கவியரசு இவருடைய குடும்பத்தார்களுக்காக நமது வந்தார் வென்றார் நேரலை நிகழ்ச்சிதனில் 100.5 கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து சங்கே முழங்கு என்ற பாடலை
3: கேட்போமா?
4: கேட்போங்க, கேட்டுக்கிட்டே இருப்போம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஐயா, வாழ்த்துக்கள். கேட்குறதுக்கே வந்து அவ்வளோ சுகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். வேறு எந்தாவது விலங்குகள் பறவைகள்?
8: அது ஒரு குரல் மட்டும் தர்றேங்க.
7: ஒன்று மட்டும் கொடுங்க.
8: சரிங்க. நாய் முதல் கொடுத்து தான், கிளி கிளி தான் நல்லா இருக்கு. நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, அது வந்து நல்லா வரும். சில நடிகர் நடிகெல்லாம் பண்ணலாம், அது சரியாக வரல. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி டேஜில் பண்ணிட்டு இருந்தால் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா,
9: முருகன் எங்கே இருக்கின்றான்? முருகன் உன் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றான். முருகா நானே பண்டிதா, முருகன் எங்கே இருக்கின்றான்? உன் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றான். முருகா நானே பண்டிதா. என் அப்பன் முருகனுக்கு 2 தாரம், எனக்கும் 2 தாரம். முருகா நானே பண்டிதே.
7: யார் குரல் இது?
8: கிருபானந்த வாரியார்.

0: சரிங்க, அழகாக இருந்தது. சொல்லுங்கள், உங்களுடைய வானொலி பயணம், இந்த வானொலியில் உங்களுடைய பயணம் வந்து எப்படி இருக்குது? இன்றைக்கி எப்படி நீங்கள் வந்தது, அந்த மகிழ்வு உங்களுக்கு எப்படி இருக்குது? வீட்டில் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா, நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்லாம் சொன்னாங்களா?
1: சொன்னாங்க. மகள் வந்து உற்சாகம் மூட்டி போக சொல்லி சொன்னாங்க. அது இல்லாமல் எங்கள் பேத்தி ஜிஎஸ் அச்சரா பார்த்தீங்கன்னா 8 வயசு இப்போ பிறந்து 3ஆம் வகுப்புக்கு போகிறாங்க இந்த வருஷம். தனியார் பள்ளிகளுக்கு கல்வி கற்று வர்றாங்க. அவங்க அப்சி அப்சி எனக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கண்டிப்பாக இடம்பெற செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க.
0: இன்னைக்கு வந்து அவங்க வந்து முதல் நாள் வந்து பள்ளிக்கு போயிருப்பாங்க. விடுமுறையாக இருந்தால் அழைச்சிட்டு வந்திருப்பீங்களா?
1: நம்ம சொன்னாங்க அப்சி நானும் வர வரேனாங்க. நீ முதல் நாள் பள்ளிக்கூடம் போகணும், அது வந்து போகாமல் இருந்தால் உங்களுக்கு ஆப்ஷன் போட்டுருவாங்க, போய் கலந்துக்கு சாமி, அடுத்த முறை நம்ம போகலாம். அப்புறம் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இங்கேயே இருப்பாங்கன்னு நினச்சிட்டாங்கண்ணே. அப்சி நீங்கள் கோடை பண்பலையே இருந்துப்பீங்க.
0: கோடை பண்பலையில் உங்கள் அப்பச்சியை நாங்கள் வச்சுக்க மாட்டோம். நிகழ்ச்சி முடிஞ்சோடனே வீடு வந்துடுவாங்க அவங்க. சரி, என்ன பாடல் கேட்கலாம் அவங்க பேத்திக்காக?
1: பேத்திக்காகவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த
0: எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக, அதாவது குறிப்பெடுத்து தான் கொண்டு வந்திருக்கிறாரு. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
1: இந்த நமது எல்லாத்துக்களுடைய விரும்பி விரும்பி கேட்க பார்த்தீங்கன்னா கோடை பண்பலை 100.5 பண்பலை நிகழ்ச்சியில் ஒரு 19 மணி நேரம் நம்மளுக்கு படைத்து தொகுத்து தருகின்றார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அடுத்தது என்னென்ன வரும் என்னென்ன வரும் அப்படின்னு நிகழ்ச்சியில் படைத்து தொகுத்து வழங்கி செவிகள் குளிரவும் நம்ம மனசும் குளிரவும் அனுதினமும் நமக்கெல்லாம் அறுசுவை விரிந்து கோடானி கோடி வாசர்கள் நேயர்கள் மக்களுக்கும் தொகுத்து படைத்து வருகின்றது. நீங்கள் உயர்திரு நேற்று இன்று நாளை நிலைய இயக்குநர்கள் அவர்களுக்கும் பண்பலையில் பணியாற்றும் அனைத்து கலை தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு இடம்பெற தேர்வு ஒன்றியதுக்கு வாழ்க வளர்க வளமுடன் வளமுடன் கோடை பண்பலை 100.5 நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நமது துடுப்பதி துளுக்கபாளையம் பகுதியில் உள்ள அனைத்து ஊர் பொதுமக்கள் கோடை பண்பலை 100.5 கோடானு கோடி வாசகர் நேயர்கள் சார்பாகவும் குருச்சந்திரமன் விருப்பமான நமது பேத்தி அக்ரா பேத்தி அவர்களின் விருப்பமான யூத் திரைப்படத்திலிருந்து முட்டை கலக்கி ஒரு கலக்கு கலக்குங்க பாட்டை போட்டு,
0: அதாவது பாடல் நம்ம கேட்போம். இதுவரைக்கும் கோடை பண்பலை 100.5 வந்து வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக ஈரோடு மாவட்டம் குரு சந்திரமோகன் அவர்கள் பங்கு பெற்றீங்க. உங்களுக்கு பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும். அதே சந்தோஷத்தோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெகராவத் மற்றும் சுனில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: பூந்தமிழ் வணக்கம் நேர்களே.

இசைக்கடலில் மூழ்கி நற்கவி முத்தெடுத்து பண்பலையின் பறவையாய் இணைந்து அழகு கானங்களை கவிப்பாடி ஆயிரம் ஆசைகள் சிறகடிக்க பாச உறவுகளின் கவிக்கூட்டில் கானங்களை சரம் தொடுத்து உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தந்துள்ளார் சேலம் மாவட்டம் தலசம்பட்டி சுதாகர் அவர்கள். அவர்கள் தெரிவில் கேட்டு ருசிப்போமா இந்த ஒரு மணி நேரமும் உயிரெழுத்து நிகழ்ச்சியை? இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தொலசம்பட்டி சுதாகர்.

அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். 25 வருடங்களாக நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிறேன். எனது மனைவி பெயர் மீனா, மகள் சுபாஷினி, சஞ்சீவினி, சந்தோஷி. அநேகமான கடிதங்களையும் எழுதி வானொலி நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றிருக்கிறேன். எனக்கு பிடித்தமான உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறேன். ஒளியேற்றுங்கள் என சொல்லியிருக்கிறார் நேயர். பூ என தலைப்பிட்டு பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார். கேட்போமா நேயர்களே? முதல் பாடலாக கோகுலம் திரைப்படத்தில். ஏழைகள் கனவு சில நிமிடம்தான், தென்றல் போல வந்து போகும். அதே போலதான் இந்த பாடலும். முதல் பாடலாக ஒளியேற்றுங்கள் அன்பான எனக்காக அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. கேட்போமா?

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
7: கோடை பண்பலை 100%

0: 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. திருச்சியிலிருந்து நம்ம நேயர் ஒருத்தங்க நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கிரிக்கெட் விளாண்டுருக்கும் போது அவங்களுக்கு என்னாச்சுன்னா, பின்னாடி வந்து போய் இது பண்ணும்போது கீழே விழுந்துட்டாங்க. பின்னாடி வந்து விழுந்தோடனே அப்படி ஒரு ஷாக்ல அவங்களால எதுவுமே அசையும் இல்லை, எல்லாமே அப்படியே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள், எங்கேயாவது ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை பைக் ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த மாதிரி இன்ஜுரி ஆகுது, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பைன்லயோ கழுத்துலயோ இன்ஜுரி ஆச்சுன்னா, முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த இதை வந்து அந்த ஸ்பைனையும் கழுத்தையும் எதையும் நவுத்தாம நம்ம வந்து சைட்ல ஏதாவது சப்போர்ட் வச்சு, பக்கத்துல இருக்க குச்சியோ இதோ இந்த மாதிரி சப்போர்ட் மாதிரி வச்சு, அந்த ஸ்பைன் மூவ் பண்ணாத மாதிரி நம்ம வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்கேஸ் ஏதாவது ஸ்பைன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஏதாவது நவுந்துருக்குன்னா, அது என்ன ஆகுனா, நரம்பு போய் அழுத்தம் இல்லை எலும்பு வந்து நசுங்கி இருக்கலாம். ஸோ இதனால என்னன்னா, டேமேஜ் இன்னும் அதிகம் தான் ஆகும். ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த இதை இது பண்றோம். அது இன்னும் கொஞ்சம் நம்ம மேலங்கிலையும் கை காலெலாம் ஆட்டிக்கிட்டு கொண்டு போறோம் அப்படின்னா, கழுத்தலாம் ஆட்டுறோம் அப்படின்னா, அது டேமேஜ் இன்னும் அதிகமாச்சுக்கினா இன்னும் கை காலோ வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு இந்த மாதிரி உழுவும் போது அந்த ஸ்பைன் ஷாக்குன்னு சொல்லுவோம். சடனாக என்ன ஆகுனா, ஸ்பைனுக்கு வந்து ஒரு இது வந்து அந்த வலியோட இதில் கழுத்திலும் ஃபுல்லாக மடங்கும் போது ஒரு ஷாக் மாதிரி ஒன்று ஏற்படும். அதில் தான் வந்து கை கால் பார்த்தீங்கன்னா பேலஸ் ஆன மாதிரி சடனாக அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கும், அது செட்டில் ஆயிரும். இதுவே ரொம்ப லாங் பீரியடு இருக்குது, இதாகவே இருக்குது அப்படின்னா, டெஃபினட்டாக கழுத்தில் வந்து எலும்பு ஏதோ டிஸ்லோகேட் ஆயிருக்கு, இல்லை ஜவ் வந்து ஏதோ பெருசாக அழுத்திடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது டெஃபினட்டாக எக்ஸ்ரேவோ அடுத்தது ஃபாலோட் பை சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இது பண்ணலாம். இதே மாதிரி தான் ஒரு என் பேஷண்ட்டோட கருவில் வந்து வந்திருந்தாங்க. சிமிலர் இதே மாதிரி வயலில் வேலை செஞ்சுருக்கோம், கீழே விழுந்துட்டார். அவருக்கு வந்து என்னாச்சுன்னா, கை கால் வந்து நடக்க நின்னாலே அப்படி உட்கார் வாங்கி தோண்டு போகிறது. எக்ஸாக்டாக நம்ம கழுத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா, டெஃபினெட்டாக அதில் வந்து என்னென்னா, C4 C5 ஒரு எலும்பு வந்து நவுந்துருச்சு. அந்த நவுந்த எலும்பு வந்து என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, உடனே அதாவது வந்து வித்தின் 12 hoursக்குள்ள நம்ம வந்து அது கழுத்தில் சர்ஜரி பண்ணி அது வந்து சரி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, அவர் ரெக்கவரி பீரியட் பார்த்தீங்கன்னா, வித்தின் ஒரு 2-3 weeksலேயே நல்லா நடந்தே வந்தார் அவர். ஸோ என்ன ரீசன்னா, அது டைமிங் ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுளுக்கு எடுக்க போகிறேன், இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப லேட் பண்ணி வருவாங்க. அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப புவர் ஆயிரும். ஏன்னா கழுத்தில் அடிபட்டு நரம்போட இது வந்து சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கு ரெக்கவரி ஆகிற பீரியட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் அது லேட்டாக இன்னும் ரெக்கவரி வந்து ரொம்ப புவராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஜுரி ஏற்படுதுன்னா உடனே போய் மருத்துவரை பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடனே ஸ்கேன் பண்ணிவிட்டு, இன்கேஸ் சர்ஜரியோ இன்கேஸ் ஏதாவது கழுத்துக்கு பெல்ட் போடணுமோ அதெல்லாம் எமர்ஜென்சியாக பண்ணோம்னா ரெக்கவரி வந்து எப்பயுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
5: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
4: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
3: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
6: முந்தி வரும் கவிமுகில் கோடை பண்பலை நொறு புளியை இந்த தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. நிகழ்ச்சியினி எங்க அண்ணன் வரட்டும் திரைப்படத்திற்காக ஊரு உலகம் மெச்சும்படி கெட்டி மேளம் சத்தமிப்ப கேட்கட்டும் அப்படின்னு யாருக்காக அப்படின்னா, ஒரு அண்ணனோட ஆசை தங்கைக்காக.

0: எடுத்து மாலை கட்டி பொண்ணுக்கு ஒரு சேலை கட்டி பாரு.
1: உருலகம் நெற்றுப்படி கட்டி மேல சத்தம் இப்போ கேளு.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் வி

0: சிவன் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 430-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
4: நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் CG ரவிச்சந்திரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப கோடை பண்பலை 100.5 கூப்பிடுங்க. 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன?

தமிழ் மலரும் நந்தவனம் கொடைப்பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சியினை 2:1 திரைக்காவியத்திற்காக. இந்த காதலை நினைத்தால் ஒவ்வொரு காதலும் தெய்வீகமாக வாழும் காதலாக அமையும் என சொல்லிட்டு இது யார் என்றால் சேலம் தொலசம்பட்டி சுதாகர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நேயர்.

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி செண்பகமே செண்பகமே. ஆத்து வெள்ளம் மேட்டவிட்டு பள்ளத்துக்கு ஓடி வருவது போல் காதல் எங்கிருந்தாலும் இதயம் தேடி ஓடி வரும்.

0: கோடை பண்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
1: ஒரே ஒரு பெயர்தான்
2: கோடை பண்பலை.
1: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
3: இருக்கும்
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
1: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே
1: நல்ல நாள்
6: தான்,
1: நல்ல நேரம் தான்.
0: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
1: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
1: எத்தனை

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: அன்பினாலே இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. கிராமத்து மின்னல். 1987 கிராமத்தில் காதலி வரப்பு மேலே நடந்து போகையில பூ போட்டு அந்த தாரன் அதாவது காதலன் வரவேற்பானா அந்த காதலிய. அதை கேட்க அவளோடு காத்திருக்கிறேன் என சொல்லியிருக்கிறார் நேயர்.
8: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண

சில்லன் ஒரு இசை பயணமாக கோடைப்பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கிறது. உயிர் எழுத்து அழகான பாடல்களை நமக்காக தந்திருக்கிறார் தொலசம்பட்டி சுதாகர். நிகழ்ச்சியுடனே தங்கத்தின் தங்கம், இந்த காதலனும் காதலியும் திருமணத்துக்காக செவ்வந்தி பூ மாலையை தொடுக்கிறார்கள். அவ்வளவு சந்தோஷத்தோடு

0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு உங்கள் கோடை பண்பலை 100.5
1: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
0: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
2: கோடை பண்பலை வானொலி நாயகன் மீண்டும் வரார்.
0: 8 திக்கும் June 5 வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6 சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலம் வர இருக்கிறது.
3: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
0: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி எங்க ஊரு காவல்காரன். அரும்பாகி மொட்டாகி பூவாகும் இந்த பூ, பூவாயி போல இசையும் இனிமையாக இருக்கிறது. இளையராஜா இசையில் ஒளி ஏற்றுங்கள் எனக்காக என சொல்லியிருக்கிறார் நேயர்.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருந்தது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருந்தார் சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர். பண்பலையின் சார்பாக நேயருக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்டிருக்காரு பார்வதி என்னை பாரடி. ஆசை தீர பேச வேண்டும், ஒரு காதலி கிட்ட ஒரு ஜென்மம் பத்தாது, போதவும் செய்யாது, நிறைவு பாடலாக ஒளியேற்றுங்கள் என சொல்லியிருக்கிறார். அழகான பாடல்களை சரம் தொடுத்து நிகழ்ச்சி விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.

0: பண்பலை நூறுப்புள்ளி ஐந்தில் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: நம் நினைவு திறனை அதிகரித்து நமக்குள் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய பொது அறிவு கேள்விகளோடு கொடி பண்பலை 100.5 வண்ணத்துரிகையில் பண்பலைக்கழகம். பொதறிவு கேள்விகளுக்கு நேயர்கள் பதிலளிக்க வரலாம். இந்த எண்களில் அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 நமது வழக்கமான நேயர்கள் 24 24 26 மற்றும் அறியன் 290 333 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களுடன்
6: லக்ஷ்மி நாகேந்திரன்,
5: தீபா நடராஜன். வணக்கம் நேயர்களே.
6: வாழ்த்துக்கள் நேயர்களே. பண்பலை கழகம் அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அது மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு வழக்கம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க இதை காதுகளாலே கேட்டுக்கிட்டாலே போதும், மனசில் பதிஞ்சிரும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய சூழலும் ஏற்படலாம் இல்லைங்களா. அந்த வகையில் இப்போ நிறைய கேள்விகளோடு வந்திருக்கீங்க, பதில்கள் சொல்ல வரிசை கட்டிக்கிட்டு நேர்களும் வந்திருக்காங்க.
5: அதில் போட்டித் தேர்வுக்கு யார் யார் தயாராகிறாங்கன்னு தெரியல, இல்லை வீட்டில் இருக்காங்களா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா எதுவும் தெரியாது. இப்போ சந்திச்சா தெரிஞ்சிடும்.
6: இப்போ குரூப் தேர்வுக்கும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் அதுக்கு தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. வாழ்த்துக்களை சொல்லிட்டு பிரியா தான் ரொம்ப வந்து சிரமப்பட்டு இருக்காங்க. ஐயோ நிறைய பேர் இருக்காங்க, மூணுலேயுமே ஆளுக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. வருக வணக்கம்.
5: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
7: இருவருக்கும் மாலை வணக்கம். நாராம்
6: வானொலி சத்தத்தை குறைச்சிடுங்க.
5: ராமநாதபுரம் முருகன், கரெக்டா?
7: ஆமா கரெக்ட்
5: தான். சரி
6: சரி, கேள்வி கேட்கலாங்களா?
7: கேளுங்க மேடம்.
6: சரிங்க, சமீபமாக நடந்த ஒரு நிகழ்வு தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வும் கூட. அதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று தான். மாமன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தை சார்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் எந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு திருப்பி வழங்கப்பட்டது? எந்த நாடா இருக்கும்?
5: ஜப்பான் இல்லையே.
7: ஜப்பான் இல்லையா?
5: இல்லையே.
7: ரஷ்யா?
5: இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நாடும் சொல்லக்கூடாது, சரியான பதில் சொல்லணும்.
6: ஆமா, தீபா கோபப்பட்டுருவாங்க. என்னங்க? ஜப்பான் ரஷ்யா ரெண்டுமே சொல்லியிருக்கீங்க, ஆனா பதில் சரியா தீபா?
5: இல்ல. தவறு.
6: சரி, நேயர்கள் கேப்போமா?
5: வாங்க. வணக்கம்.
8: சகோதரிகள் இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
6: வணக்கங்க.
8: நான் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்க மேடம். இருவரும் நலங்களா?
5: நலமா இருக்கோம் சிவா, நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நலமா இருக்கேன் மேடம்.
5: சரி, உங்களுக்கு பதில் தெரியுமா?
8: கேள்வி கேளுங்க மேடம்.
5: மாமன்னன் ராஜராஜ சோழன் மற்றும் மகன் ராஜேஷ் சோழன், ராஜேந்திர சோழன், அவங்க காலத்துல சார்ந்த ஆனமங்கலம் செப்பேடுகள் எந்த நாட்டில இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வழங்கப்பட்டது?
8: செப்பேடுங்களா?
5: அந்த செப்பேடு வந்து வேற நாட்டில இருந்திருக்கு, இப்ப இந்தியாட்டே திரும்ப கொடுத்துருக்காங்க.
6: சமீபத்துல சமீபத்துல
8: நெதர்லாந்து மேடம்.
6: சரியா தீபா?
5: சரிதான். சரி, அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அந்த செப்பேடு?
8: அதுதான் மேடம் சரியா தெரியல.
6: நெதர்லாந்துன்னு சொல்லிருவாங்க, அது எந்த நூற்றாண்டுன்ற

0: எப்படிங்க சொல்லுவாங்க?
1: அடுத்த அடுத்த கேள்வி கேட்போம்ல.
0: சிறப்பு சிறப்புங்க, நம்ம நாட்டுக்கே இத்தனை ஆண்டுகள், அதாவது 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த செப்பேடுகள் அது. சரி, அதை யாரு வந்து அந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏங்க, தமிழ்நாட்டுல இங்க தானே இருந்துச்சு, இங்க இருந்து யாருங்க அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போனது? இங்க பாருங்க,
1: அவருக்கு யாருக்கு கால் பண்றாங்களா? வேற யார்கிட்ட பேச விரும்புறீங்களோ? சரி, நம்ம தகவல் எல்லாம் சொல்லிடலாம். நீங்க சரியா பதில் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கணும். என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: சாமி திரைப்படத்துல இருந்து திருநெல்வேலி அலுவலோட திருச்சி மலை கோட்டாடா பாடல் வந்து நம்ம 27ஆம் ஆண்டு கொண்டாடுகிற கோடை பண்பலைக்காக.
1: கேக்குறதுக்கு முன்னாடி அந்த தகவல் தெரிஞ்சுக்கலாம், சரியா?
0: தகவல் என்ன, நெதர்லாந்து அழகா சொல்லிட்டார். நெதர்லாந்து தான் இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தது இது வந்து. அப்போ வந்து 1300 ஆண்டு, அந்த 1300ல் இருக்க முடியுங்க கிபி. அப்போ வந்து டச்சு ஆளுமை வந்து நம்ம இந்தியாவில் இருந்தது. டச்சு ஆளுமை இருந்தது,
1: பிரெஞ்சுக்காரர்கள் மாதிரி இவங்க, அப்புறம் ஆங்கிலேயர்கள்,
0: எல்லாருமே இப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு அருட்பணிக்காக வந்து இருந்தவர் தான் யார் அப்படின்னா, ஃப்ளோரண்டியஸ். ஃப்ளோரண்டியஸ் அவரே ரொம்ப காலம் வந்து இருந்திருக்காரு. இருந்துட்டு பாவம், இது அதுக்கு இந்த செப்பேடு இங்கேயே இருக்கணும், நம்ம நாட்டுக்கு கொண்டு போனோமா அப்படின்னு யோசிச்சாரா என்னன்னு தெரியல.
1: அப்ப இருக்க எல்லா வளங்களையும் அவங்க எடுத்துட்டு போன மாதிரி தெய்வம் எடுத்துட்டு
0: அப்படி செஞ்சிருப்பாரோ, எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அதுல வந்து இப்ப அதை படிச்சு பார்க்கும்போது, நம்ம தொழில்துறை எல்லாம் படிச்சு பார்க்கும்போது அவ்வளோ சிறப்புகள்,
1: அதனால திரும்ப கொண்டு வந்து
0: மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது இத்தனை வருடங்கள் போராடி இத்தனை வருடம் அங்கே பத்திரமா இருந்தது, பெரிய விஷயம் இல்லை, நம்ம நாட்டுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி நேர்கிட்ட பாடலையும் சந்தோஷமா கேட்கலாம்னு நினைக்கிறேன்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
12: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
11: எப்படிமா?
12: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
11: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
13: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா,
14: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
15: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
14: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
16: நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் CG ரவிச்சந்திரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப கோடை பண்பலை 100.5 கூப்பிடுங்க. 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு.

0: 16 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வண்ணத்துறிகையில் பொது அறிவு கேள்விகளோடு பண்பலைக்கழகம்.
1: கழகம் நல்லா இருக்கு வார்த்தை இல்லையா?
0: ஆமா, பண்பலைக்கழகம், பல்கலைக்கழகம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இதுல பொது அறிவுல வந்து எல்லாமே கலந்துருக்கும்.
1: அப்படியே புதஞ்சு கிடக்கும்,
0: தோண்டி தோண்டி எடுத்துருவோம்.
1: ஆமா, எவ்வளவு நம்மளுக்கு தேவையோ அது எல்லாமே இந்த கழகத்துக்குள்ளதான் இருக்கும்.
2: டேஞ்சரஸ் பாம்.
3: ஒழிப்பது கோடி பண்பலை 100.5 என்று ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவதி சினியம்பலம் சோமசுந்தரம்
2: இருவரும் கண்ணாடி போட்டா என்ன மாதிரி ஆயிடலாம்னு பாக்குறியா?
0: முடியாதா? அதெல்லாம் ஆகலாம், நம்பிக்கைதான்.
1: சரி, கேள்வி கேட்கலாங்களா?
3: கேட்கலாம் மேடம்.
1: நிறைய விஷயங்கள் தீபாவளியில் சொல்லுவாங்க. கேள்வி மட்டும் என்ன அப்படின்னா, மிஷன் மௌசம் அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே இந்தியா சமீபத்தில் எதை வெற்றிகரமாக சோதித்தது?
3: ஒரு தடவை கேள்வி கேளுங்க மேடம்.
1: மிஷன் மௌசம் அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே திட்டத்தின் கீழ் இந்தியா சமீபத்தில் எதை வெற்றிகரமாக சோதித்தது?
3: ஒரு குழு கொடுங்களா மேடம்.
0: நீங்க ஏதோ அப்ப இவர்
1: சண்டைக்கு வந்துருவாங்க.
0: இவர் வந்து போட்டோ எடுத்து ஏஐல ஏதோ பண்ணிட்டு
1: நினைக்கிறேன். அதுதாங்க சொல்லியாச்சு, ஓடவ முடியாது ஒளிய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பறக்க விட்டு சும்மா பந்தாடி விட்டுருவாங்க.
0: ஒரு கொரோனா காலத்துல கூட ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு பசங்க எல்லாம் வந்து கேரம் போர்டு எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்தோடனே கேரம் போர்டு பறக்க விட்டு ஒவ்வொருத்தர் போய் ஒவ்வொரு இடத்துல
1: ஒளிஞ்சாங்க. அது பறந்து கொடைக்கானல்லையே வந்து அதிகமா வந்து அது நீங்க மாலை நேரங்களை பாருங்களேன்.
0: ஆமா, ஒரு
1: ஒவ்வொரு மலையிலயும் வந்து அது வந்து இருக்குது. அது பிள்ளைங்க வந்து விளையாடுறாங்களான்னு தெரியல. மனசுக்கு வந்துச்சுனா எங்களால பேசவே முடியல, சிரிப்பு மட்டும்தான்.
0: 2020
1: நன்றிங்க. வருக வணக்கம்.
4: பிரியாமா
0: கேட்டீங்களா கேள்வி? கோயில் திருவிழால கூட இத வச்சுதான்.
1: அதை வேற ஏமா நீ சொல்ற. திருமண மண்டபங்கள்ல ஒரு நிகழ்வு, சுபகாரியங்கள் நடக்கிற நிகழ்வுல இது வந்து இல்லாத இடமே இருக்க
4: மாட்டேன்.
1: அதான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சொன்னா கேமரான்றீங்களா? சுபகாரியம் மட்டும் இல்ல, எல்லா இடங்களையும் இப்ப வந்து இது வந்து கல்யாண சாப்பாடு போடுறாங்களா போடலையான்னு கூட இதை விட்டு செக் பண்ணிடுவாங்க.
0: அது பேர் நீங்க முழுசா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: தெரியலன்றாங்க, அப்புறம் பேரை சொல்ல
0: கேமரான்னு சொல்லிட்டாங்களா? கேமரா கிடையாது, இதுக்கு பேர் வேற. இப்போ அதை விட அட்வான்ஸா
1: அதை பொருத்தி இருப்பாங்க.
0: ஆமா, இது பேரு கேமரான்னு சேர்த்துதான் வரும். அதுக்கு முன்னாடி இருக்க பேரு
4: ஒருத்தர்

0: சீக்கிரம் பதில் வரல எங்களுக்கு. ஏரோப்ளேன் மாதிரி நீங்க
1: வரதா இருக்கு.
0: அந்த அளவுக்கு பறந்தா பத்தாது, அந்த அளவுக்கு பறந்தா பத்தாதுங்க. பதில் வரணும்,
1: பதில் வந்தா உங்களுக்கு பரிசு பாடல்
0: இல்லாட்டி யாராவது சொல்றாங்களா
1: பரிசு.
2: நானும் இது டெய்லி ட்ரை பண்றேங்க, எனக்கு பரிசு பாடலே கிடைக்க மாட்டேங்குதுங்கம்மா.
0: இல்லையே, கரூர்ல இருந்து
1: பிரியா.
0: பிரியா மாவு நிறைய நாள் கேட்டிருக்கோமே நாங்க,
1: பேசுறத கேட்டிருக்கீங்க, பரிசு பாடல் கேட்டது
0: பதிலோட தானே வரணும். சரி, யாராவது சொல்றாங்களான்னு
2: கேப்போமா?
1: ஏய் வாயில நுழையிலையா,
0: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க அதை,
1: அது வேற இது வேற.
0: சரி, யாராவது சொல்றாங்களான்னு கேப்போம். நன்றிங்க பிரியா, வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
3: இருவருக்கும் வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
1: மகாராஜன் யாருக்கு பதில் தெரியுமா?
3: சொல்லுங்க மேடம், தெரிஞ்சுக்கிறோம்.
0: நீங்க சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
3: ஆமா மேடம், அதாவது இத சொல்லுங்க மேடம்.
1: கேள்வியா?
0: ம்,
1: மிஷன் மௌசம் திட்டத்தின் கீழ் இந்தியா சமீபத்தில் எந்த வந்து வெற்றிகரமா சோதிச்சது, அதாவது அது ஒரு கருவி, அந்த கருவியை வச்சு ஒரு வெற்றிகரமா ஒன்னு வந்து
0: விஷயத்தை பண்ணிருக்காங்க இந்தியா, அது என்ன கருவி?
1: அந்த திட்டத்தோட பேரு மிஷன் மௌசம். அந்த கருவியோட பேர்
3: என்ன?
0: நிறைய குடுத்துட்டாங்க, இதுக்கு மேல குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல, பதில மட்டும் தான் சொல்லணும்.
3: அப்ப நான் லாஸ்ட் ஆளா மேடம் நானு?
1: விளையாடுதுல அதே மாதிரி ஒரு ரிமோட் வச்சு அது மேல பறக்கவிடுவாங்க, பறக்கவிட்டா அது வந்து எவ்வளவு தூரம் பறக்குதோ அது என்னென்ன அது ரெக்கார்ட் பண்ணிட்டு வருதோ அதை நம்ம பாக்கலாம்.
4: ஏமாப்ல இருந்து நிலைமைக்கு வந்தீங்க,
0: வந்துட்டோங்க குழு குடுக்கறதுக்கு.
1: அதுதான் அந்த கருவி, அந்த கருவியோட பேர் என்னன்னு கேக்குறோம். இதுவரைக்கும் நீங்க அதை பாத்துருக்கீங்களா? அது மேல பறக்கும் சொயின்னு ஒரு சவுண்ட் கிட்ட வந்தா கேக்கும்.
3: மேடம் படம், படம் எடுக்கிறது மேடம்.
1: அந்த படம் எடுக்கிறது தான்.
3: ஆமா, இப்ப கல்யாணம் வீட்டுல
0: எல்லாம்
1: திருவிழா, இப்ப ரொம்ப எல்லா இடத்துலயும் அது பறந்துட்டு இருக்கு.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட ஏதோ இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
11: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்ர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
13: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
14: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்ர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது கோடை பண்பலை 100.5 வண்ணத்துறிகள் பண்பலைக்கழகம். இப்ப நேர்கள்
0: நீங்க சொல்லும் போது எனக்கு கேரம்போர்டு தான் ஞாபகத்துக்கு வருது. வீட்டுல இனி கேரம்போர்டு பார்க்கும் போதெல்லாம் தீபா ஞாபகம் தான் வரணும்னு நினைக்கிறேன்.

0: நிஜமாவே அந்த 2021 வந்து ரொம்ப பிரபலமான வீடியோ அதுதான்.
1: அது எப்படி தெரிச்சாங்க தெரியுங்களா? அம்மாடா, வருக வணக்கம்.
2: இழுப்பூர்த்தை மாவட்ட இழுப்பூர்ல இருந்து சைதத்திலிருந்து பேசுறேன்.
0: உங்க பெயர் புரியலையே.
2: சையது அபுதாகிர்.
1: சையது ஐயா,
2: சொல்லுங்க
1: ஐயா, கேள்வி கேட்டீங்களா?
2: கேள்வி நீ சொல்லவே இல்லையம்மா.
1: இல்ல, ஒரு 15 நிமிஷமா சொல்லிட்டு இருக்கோம். வானொலி கேட்டிருந்தீங்கன்னா
3: புரிஞ்சிருக்கும்.
2: வானொலியில கேக்கலடா, கைபேசிலதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: கேள்வி இன்னும் உங்களுக்கு தெரியலீங்களா?
2: தெரியலம்மா.
1: அதுக்கும் இப்ப குழு கேட்பாங்க. ஒண்ணுமில்ல, மிஷன் மவுசம் அந்த திட்டத்தின் கீழ் இந்தியா சமீபத்தில் எதை வெற்றிகரமாக சோதித்தது? ஏவுகணை.
0: ஏவுகணையில சோதிக்கிறது அது இல்ல. இது என்னன்னா ஒரு கருவி. அந்த கருவியை வச்சு
1: படங்கள்
0: எடுத்து ஒன்னு சோதிச்சாங்க. அந்த கருவி பேர் என்ன?
1: அந்த கருவி வந்து பறக்கும். அதை பொருத்தி விட்டு, கேமரா பொருத்தி அந்த கருவி பறக்கும்.
0: என்ன ஆய்வு மேற்கொண்டாங்க? என்ன அதுல வெற்றிகரமா சோதிச்சாங்க?
1: என்ன பாடல் வேணும் அவருக்கு?
2: பாடல் வந்து குங்கி படத்துல இருந்து இந்த படம் சொய்சைங்கிற படம்
1: கொடுத்துருங்க. சொய் சொய் டோட்டோ டாங். சரி, அந்த இத சொல்லிடுவோமா?
0: ட்ரோன் கேமரா சவுண்ட் அப்படி தான் இருக்கும். சொய்.
1: சரிங்க சையதையா, நன்றி. இது வந்து மிஷன் மவுசத்துக்குல அதிக உயரத்தில் பறக்கும் ட்ரோன். இதை தான் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம். எப்போனா 2024 வெற்றிகரமாக சோதனையும் தற்சமயம் நடந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, இது வந்து பருவநிலை மாற்றம் தான். பருவநிலை இப்போ வந்து திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு இடி இடிக்கும், திடீர்னு காத்தடிக்கும் இல்லைங்களா? அந்த பருவநிலை மாற்றத்தில் இந்த நேரத்தில் மழை கண்டிப்பாக வரும் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். இப்போ 4-5 நாள் நம்மளுக்கு மழை வரும்னு வேறு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனால் அது நடக்குமா நடக்கலைன்றது இருக்கும். ஆனால் இந்த சோதனை வந்து அதை வந்து துல்லியமாக வந்து சொல்லுமா, மழை வரும் அப்படின்னு சொன்னால் அது வந்து தான் ஆகுமா. அவ்வளோ துல்லியமாக அந்த பருவநிலை மாற்றம் வரும்போது ஒரு நவீன கால இந்தியாவை நம்ம உருவாக்கணும், அதனை எதிர்கொள்வதற்கான ஒரு நவீன கால இந்தியாவை நம்ம உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை லான்ச் பண்ணாங்க 2024. இது வந்து நிகழ்காலத்தில் அதனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு டெக்னாலஜியாக இருக்கு. நவீன காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த காலநிலை எப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம், புவியறிவியல் அம்சத்தின் கீழே தான் இது வந்து செயல்படுது. புவி அறிவியல் அந்த அம்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த டிபார்ட்மெண்ட், அதுக்கு கீழே தான் இது வந்து செயல்படுத்தப்படுதாகவும். இதனுடைய சோதனை வந்து 2025 இப்போ ஜான்வரியில் பண்ணினாங்க. அது எங்கே பண்ணாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசம் நெல்லூர் கடற்பகுதியில் இதை ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக பண்ணாங்க. இதை வடிவமைச்சிருக்கிறது வந்து தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் உள்நாட்டு கட்டமைப்பு. பெரிய விஷயம் இல்லைங்களா?
0: இந்தியாவிலே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: வளிமண்டல கண்காணிப்பு, சுற்றுப்புற சூழல், அப்புறம் காற்று மாசுபடுறது இதெல்லாம் கண்காணிக்கணும், வானிலை ஆய்வினை மிக துல்லியமாக மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக மிக உயரத்தில் பறக்கக்கூடிய இந்த ட்ரோனை தற்சமயம் வந்து
0: மேற்கொண்டு வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: நம் கோடை பண்பலை 100.5 27th உதய விழாவை முன்னிட்டு உங்கள் கோடை பண்பலை 100.5
12: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
9: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5

0: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
1: கோடை பண்பலை வானொலி
2: மீண்டும்
0: ஜூன் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6ஆம் தேதி சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலம் வர இருக்கிறது.
3: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
0: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: 4:37 நாம் இணைந்திருக்கிறோம் இனிய பண்பலையில். வண்ணத்துரிகையில் இது பண்பலைக்கழகம். இரண்டு கேள்வி கேட்டோம், நேயர்கள் ஓரளவு பதில் சொல்லிட்டாங்க, பரிசு பாடலும் வாங்கிட்டாங்க.
1: அதையும் ஒரு குழுலாம் கொடுத்து அவங்க கேட்கும் போது அவங்கள சொல்ல வச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ கேட்டவங்களுக்கு தெரியும், அடுத்த கேள்வியை கேட்போம். நேயர் தயாரா இருக்காங்க, வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: மேடம். ஜீவா நடராஜன் மேடம், நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோம் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நாங்கள் நல்லா இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம், சந்திரன்.
0: சந்திரன், என்ன பண்றீங்க சந்திரன்?
2: மேடம் நான் ஒரு துணி கடையில வேலை பார்க்கறேன்.
0: சரிங்க,
1: கேள்வி கேட்கலாங்களா?
2: கேட்கலாம் மேடம்.
1: டிஜி யாத்ரா செயலி என்றால் என்ன? எப்போது தொடங்கப்பட்டது?
2: மேடம் ஒரு குழு கொடுங்க மேடம்.
1: டிஜி யாத்ரா செயலி, இது ஒரு செயலி தான். இந்த செயலிக்கு எப்படி குழு கொடுக்கறது? மொபைலில் டவுன்லோட் பண்ணலாம். சரியா?
0: சரிதான்.
1: குழு தானப்பா. அந்த செயலியும் நம்ம பேரையும் சொல்லிட்டோம். அதாவது நம்ம வந்து இந்த செயலி பேர் என்னன்னு கேட்கல, செயலியோட பேரை சொல்லிட்டோம்.
0: அது என்ன பயன்படுது
1: அந்த செயலி? எதுக்காக? இப்போ நிறைய செயலிகள் இருக்குது, நம்ம நிறைய
0: தகவல் பரிமாற்றம். இவருக்கு இப்படி க்ளூ கொடுப்போம், நீங்க எங்கயாவது வெளிநாடு போயிருக்கீங்களா?
1: அத பதில் வந்துருமா? நீ வேற
0: இனிமே போற ஐடியாவாது இருக்கா?
2: ஐடியா இல்ல.
1: இருந்தாலும் இல்லாட்டியும் இதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம, இப்படி இருக்கா அப்படின்னு.
3: நீங்க
0: எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேம்மா. தஞ்சாவூர் அப்ரகாம் படத்துல இருந்து பத்மாவதி.
1: பத்மாமா, கேள்வி கேட்டீங்களா?
3: கேள்வி கேட்ட சகோதரி, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. நீங்க முதல்ல கேட்ட கேள்வி ரெண்டு கேள்வி
1: ஈஸியா இருந்தது. இத கொடுக்கவா? அவங்க 20 நிமிஷம்
0: போறது அதை விட எளிதானதுதான். இந்த செயலி வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. என்னைக்கோ நம்ம ஒரு வேலை, நமக்கு ஒரு வேலை நிமித்தமோ இல்லை சுற்றி பார்க்கறதுக்கோ வெளிநாடு போகணும் அப்படின்னா இந்த செயலி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் கேட்குறோம். பத்மாவதியம்மா இருக்கீங்களா?
1: இருக்கோம்.
0: இல்லை போயிட்டான். சரி, இப்போ நிகழ்ச்சி.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
4: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம். நடராஜன் தீபாவுக்கும்
0: பின்னாடி
1: வந்ததே தவறு. தீபா மேடம் சொல்லிருக்கலாம், லட்சுமி அம்மா சொல்லிருந்திருக்கலாம், பேரை மாத்தி சொல்றீங்களே.
4: சரி, தீபா நடராசன், லட்சுமி நாகேந்திரன்.
0: இதுக்கே போயிருது 2 நிமிஷம்.
1: சரி, கேள்வி கேட்டீங்களா?
4: 27வது உதய விழா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், கொண்டாடுவோம்.
4: 9490 நாள் ஆயிடுச்சு, நினைவுக்கு வரப்போகுது. இன்னும் 10 நாள்.
1: கேள்வி கேட்டீங்களா ஐயா?
4: என்ன சாமி
1: கேள்வி கேட்டீங்களா?
4: சொல்லுங்க முருகா.
1: டிஜி யாத்ரா செயலி என்றால் என்ன? அது எப்போது தொடங்கப்பட்டது?
4: அது கொஞ்சம் எனக்கு விவரமா சொல்லுங்களேன், அது ஒன்றும் புரியலையே. பேப்பர் எல்லாம் முந்தி வாங்குவேன், இப்போ பேப்பர்
1: பேப்பர் நாளிதழ் சொல்றோமா?

0: அது வந்து ஒரு தகவல் பரிமாற்றம் இல்லீங்களா?
1: கொஞ்சம் வானிலை விட்டு தள்ளி வந்துருங்களே.
0: நீங்க வந்து கையில வந்து கைபேசி வந்து எப்படி வச்சிருக்கீங்க, பட்டன்ஸ் எல்லாம்?
1: சரி, இந்த டிஜி யாத்ரா வந்து செயல்பாடு, அந்த செயலி வந்து டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கணும். அதாவது டச் பண்ணுவாங்கல்ல பட்டன் இல்லாம, அந்த மொபைல் வச்சிருக்கவங்க தான் இதை பயன்படுத்தணும். ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்,
0: தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, நம்மளும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து நேர் வராங்க, அவங்க சொல்றாங்களான்னு கேட்போம். நன்றிங்கய்யா.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் சேஷராஜ், திண்டுக்கல் மாவட்டம் இருந்து கூப்பிட்டுருக்கேன்
1: மேடம். சரிங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: 100 சொல்லுங்க மேடம், நான் ட்ரை பண்றேன்.
1: டிஜி யாத்ரா செயலி என்றால் என்ன, அது எந்த வருடம் வந்து கண்டுபிடிச்சாங்க?
2: வெளிநாடு போறதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான செயலி நினைக்கிறேன், ஆனா விரிவா தெரியல.
1: கொஞ்சம் ஓரளவு வந்துட்டீங்க.
2: அது உண்மைதான், தெளிவா தெரியல. அதான் பாஸ்போர்ட் வந்து ஈஸியா எடுக்கிறதுக்கான ஒரு செயலி.
1: ஓரளவு சரியா தான் சொல்லிட்டீங்க.
0: அதாவது வெளிநாடு அதை பத்தி சொல்லும் போதே அப்ப அந்த தகவல் எல்லாம் குமிஞ்சிருக்க கூடிய ஒரு செயலி தான் அப்படின்றத சொல்லிட்டீங்க. சரிங்களா ஏசுராஜய்யா?
2: ஆமாங்க மேடம்.
1: சரி, இவ்வளவு சொன்னனால உங்களுக்கு ஒரு பரிசு பாடல் தரலாம். என்ன பாடல் வேணும்?
2: படிக்காதவன் படத்துல சொல்லி அடிப்பேன் பாட்டு.
0: சொல்லி அடிச்சிட்டாரு கில்லி மாதிரி.
1: கேக்குறதுக்கு முன்னாடி இதோட தகவல் தெரிஞ்சுக்குவோம்.
0: டிஜி யாத்ரா செயலி அப்படின்றது 2022 டிசம்பர் 1 வந்து தொடங்கப்பட்டது அப்படி கேட்டிருந்தோம் இல்லையா. இந்த டிஜி யாத்ரா செயலி அப்படின்னா என்ன
1: என்ன
0: அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அதாவது விமான நிலையங்கள்ல வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளுடைய முக அங்கீகாரம் மூலமா அந்த பயணிகளின் அடையாளம் சரிபார்க்கப்படுது. இப்ப போகும்போது வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா. அந்த போர்டிங் பாஸ் போகும்போது நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துவாங்க. அது வீட்டில் எதையாவது ஒன்னா மறந்துட்டு கூட வந்துருவாங்க. முக்கியமான இடங்களுக்கு போகும்போது கூட நான்லாம் ரேஷன் கடைக்கு போயிடுவேன்.
1: அடுத்து வந்து ஒரு
0: 27 விமான நிலையங்களுக்கு வந்து இதை விரிவுபடுத்துறதாவும்
1: அப்ப அந்த 2 கோடி பேரும் வந்து வெளிநாட்டுக்கு போறவங்களா இருப்பாங்க. இங்க இருக்கவங்கல்ல வெளிநாட்டுக்கு போறவங்க. அதாவது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அதுல நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மொபைல்ல டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட நம்ம சேர்க்க சேர்க்க, அதாவது விசாவா இருக்கட்டும், நம்ம பாஸ்போர்ட் கூட அதுல நம்ம அப்டேட் பண்ணி அதுல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம மொபைல்லே காமிச்சிட்டு நம்மள உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம 1 ஹவருக்கு முன்னாடியே அந்த போர்டிங் பாஸ் வாங்கணும். அதுக்காக இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: அந்த நேரம் என்ன பண்ணணும்னா மொபைல வீட்டுல வச்சு நம்ம போயிடணும்.
1: வெரி குட். லட்சுமி அக்காமர் நான் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அதனால நம்ம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சப்போஸ் நமக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சா வெளிநாடு போகலாம், இல்ல நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமையலாம், இல்ல சுத்தி பாக்கிறதுக்காக கூட வெளிநாட்டுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போற சூழ்நிலையும் அமையலாம். அதனால இதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.
0: அதே மாதிரி இப்ப நிறைய ஆப் இருக்கு, காவலன் நிறைய இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் நம்ம பண்ற மாதிரி இந்த டிஜி யாத்ரா செயலியும், அதுவும் இந்த 27 விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்துறது 2027 அப்படின்னு.
1: அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், நம்ம எங்கேயாவது போனோம்னா.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: யோகி பாபு நடிப்பில், மதுரா தயாரிப்பில், அமுதசாரதி இயக்கத்தில் ஒரு ஆன்மீக பயணம். சன்னிதானம் PO.
7: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
12: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாம்

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
8: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக் இன்னர்வேர் தான், பூமக் சினவேஸ்.
9: கோடை பண்பலை 100.5 இன்ச்சு மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்ர செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27th உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர் தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: இருக்கும்
5: வெறித்தனமா இருக்கும்.
6: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
2: நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும்
6: கோடை பண்பலை 100.5.
7: எல்லா நாளுமே
2: நல்ல நாள் தான்,
7: எல்லா நேரமும்
2: நல்ல நேரம் தான்.
1: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
2: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
8: எத்தனை

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 4:54 ஆயிருச்சு. இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு நாங்க இங்க உட்கார்றதுக்கு, அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம்.
2: அப்படி சொல்லுங்க, அடுத்த நிகழ்ச்சிக்கான நேரத்துக்கும் வழிவிடணும் இல்லையா?
1: ஆமா ஆமா.
2: சரி, பண்பலைக்கழகம் வந்து கேள்விகள் வந்து நேயர்கள் வந்து புரிஞ்சிருப்பாங்க.
1: ஆமா,
2: அவங்களுக்கு நிறைய பதில் இதில் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நேர மேலாண்மை இருக்குது, அந்த காரணங்களால எவ்வளவு நம்மளால கேள்விகளையும் பதிலையும் சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கோம்.
1: ஆமா, ஓரளவு இந்த கேள்விகள் எல்லாமே அவங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். போட்டித் தேர்வு எழுதுறவங்களா இருக்கட்டும், இல்லை இயல்பாகவே நம்ம வந்து இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஓ இப்படியெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இன்னும் இருக்கா, நம்ம இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுமா, அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு பண்பலைக்கழகத்தில் பொது அறிவு கேள்வி வந்துச்சு.
2: அதே மகிழ்வோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
1: தீபா நடராஜன்,
2: லக்ஷ்மணாகேந்திரன், நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இதுல வந்து பொறியியல் நுட்பம் கொடுத்துருப்பாங்க
4: ஆர் சுந்தர்ராஜன், நாகராஜ், மணிவண்ணன்.
3: நம்மளுக்கு வந்து நேயர்களை ஒருங்கிணைச்சு கொடுத்தாங்க
4: தேவி பிரியா.
3: நல்ல பாடல்களும் இசையும் நகைச்சுவையும் கொடுத்தாங்க அவர் கணினியின் கலவையில.
4: சரஸ்வதி சங்கர் கணேஷ்.
3: கோடை பண்பலின் ஒரு புள்ளியா இந்த நினைவிடை களமெட்டுகளோடு கேட்டு ரசிக்கலாம். சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியா வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தகத்துறை தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரதாதா தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு

எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக்கு அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக்கு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக்கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான் பாத்தார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
3: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நாளெல்லாம் ஓடிய மனம் இப்போது கொஞ்சம் இளைப்பாறட்டும். வாழ்க்கையின் சத்தங்களுக்கு நடுவே தொலைந்து போன நம்மை இசை மீண்டும் நமக்கே அறிமுகப்படுத்தட்டும். அவை நம் கடந்த காலத்தின் முகவரிகள், நம் இதயத்தின் இரகசிய மொழிகள். அந்த அழகான நினைவுகளின் பயணத்திற்கு வரவேற்கிறது உங்கள் சித்திர செவ்வானம். காதலும் கவிதையும் மெல்லிசையும் கைகோர்க்கும் இந்த இசை பயணத்தில் உங்கள் தனசைக்கரன். உருகும் உணர்வுகளுக்கு மொழி தேவையில்லை. ஒரு பார்வை போதும், ஒரு புன்னகை போதும். இதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் காதல் இசையாக சிறகடிக்கத் தொடங்கும் அந்த தருணம் மனதை வருடும் அந்த இனிய உணர்வுகளோடு.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
7: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
6: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
7: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

உரிமையாய் வந்த சில உறவுகள் உயிரோடு கலந்து விடுகின்றன. அந்த உறவின் வெப்பம் குறையாத வரை நினைவுகளும் நம்மை விட்டு விலகுவதில்லை. இதயம் பேசும் மொழியை காதல் கேட்கும்போது மௌனங்கள் கூட இசையாக மாறிவிடுகின்றன. அந்த இசை சிறகுகளை விரித்து கொண்டு

0: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்கள் பிரீம்ஸின் சித்திர செவ்வானம். பண்பலை சொல்லும் நேரம் 5:15. வானத்தில் பறக்கும் பறவைக்கு எல்லை இல்லாதது போல காதலின் நினைவுகளுக்கும் எல்லை இல்லை. அவை சில நேரங்களில் பாடலாக வருகின்றன, சில நேரங்களில் தென்றலாக வந்து நம்மை தொட்டு செல்கின்றன. மனதை மலரின் மனத்தை சுமந்து வரும்

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

தென்றல் வந்து சென்ற பாதையில் நினைவுகள் பூக்களாய் மலர்கின்றன. மலர்ந்தான்ற உணர்வுகள் இதயத்தின் பக்கங்களின் கவிதைகளாக

0: ஆள் பதிகின்றன. சொல்லத் தெரியாத காதல் கூட இசையோடு சேர்ந்து தன் கதையை சொல்கிறது. அந்த காதலின் வரிகளை வாசிக்க.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

கவிதைகளுக்கு அழகு வார்த்தைகளால் வருவதில்லை, அதில் மறைந்திருக்கும் உணர்வுகளால் வருகிறது. காதலுக்கும் அதேதான். அது பேசுவதை விட உணர வைப்பதே அதிகம். தேனின் இனிமையும் பூவின் மென்மையும் ஒன்றாக கலந்தால் அது காதலின் வடிவமாக

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.

வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு தேடல் உண்டு. அந்த தேடலுக்கு ஒரு காரணமும் உண்டு. சிலர் கனவுகளை தேடுகிறார்கள், சிலர் சந்தோஷத்தை தேடுகிறார்கள். சில இதயங்கள் மட்டும் ஒரு அன்பான முகத்தை தேடிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு தேடலின் இசையாக

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் CG ரவிச்சந்திரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப கோடை பண்பலை 100.5 கூப்பிடுங்க. 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன?
1: குழப்பம் எல்லாம் மறையும், குவிய புள்ளி தெரியும்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: யோகி பாபு நடிப்பில், மதுரா தயாரிப்பில், அமுதசாரதி இயக்கத்தில் ஒரு ஆன்மீக பயணம். சன்னிதானம் PO.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம்.

0: நான்கு வழிப்பறி. மாறு வேடத்தில் வந்த விக்ரமனும் மாரப்ப பூபதியும் மாமல்லபுர வீதியில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது சக்கரவர்த்தி வருகிறார் என்று பலர் பேசுவது கேட்டது. இனி சக்கரவர்த்தி கம்பீரமான பட்டத்து யானை மீது ஆரோகணித்து வந்தார். அவர் நெடுங்காலத்துக்கு பிறகு மாமல்லபுரத்துக்கு வந்தபடியாலும், முன்னறிவிப்பு இல்லாமல் எதிர்பாராத விதமாக வந்தபடியாலும், நகரவாசிகள் பட்டத்து யானையை சூழ்ந்து கொண்டு அளவில்லா ஆரவாரங்களை செய்தார்கள். இந்த ஆரவாரம் காதில் விழுந்ததும் மாரப்ப பூபதி குதிரையை செலுத்திக் கொண்டு அவசரமாக அங்கிருந்து நழுவிச் சென்றான். தேவசேனன் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றான். அவன் நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. சக்கரவர்த்தியை தான் பார்க்க கூடாதென்று அவன் பல்லை கடித்துக் கொண்டு வேறு திசையை நோக்கி நின்றான். ஆனால் பட்டத்து யானை அவன் நின்ற இடத்துக்கு நேராக வீதியில் சென்றபோது அவனுடைய உறுதி கலைந்தது. சோழ வம்சத்தின் பரமவைரியானாலும் உலகெல்லாம் புகழ் பரப்பிய வீராதி வீரரல்லவா நரசிம்ம சக்கரவர்த்தி. அவனை அறியாமலே அவனுடைய பார்வை அவர் மீது சென்றது. அச்சமயத்தில் சக்கரவர்த்தியும் அவன் நின்ற பக்கமாக தம்முடைய கண்ணோட்டத்தை செலுத்தினார். அந்த கண்ணோட்டத்தின் போது ரத்தின வியாபாரியின் முகமும் ஒரு வினாடி நேரம் அவருடைய பார்வைக்கு இலக்காயிற்று. ஆனால் அப்படி பார்க்கும் போது அவருடைய கண்களில் திணை அளவேனும் மாறுதல் காணப்படவில்லை. கண்ணிமைகள் சிறிது மேலே போக கூட இல்லை. அவனுடைய முகத்தை தாண்டி கொண்டு அவருடைய பார்வை அப்பால் சென்றுவிட்டது. பட்டத்து யானையும் மேலே சென்றது. ரத்தின வியாபாரி பெரும் ஆபத்திலிருந்து தப்பியவன் போல் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். ஜனக்கூட்டம் எல்லாம் போகும் வரைக்கும் சற்று நேரம் அங்கேயே நின்று அவன் யோசனை செய்து கொண்டிருந்தான். அவன் உள்ளத்தில் பெரும் குழப்பம் உண்டாயிற்று. முக்கியமாய் மாரப்ப பூபதியை அங்கே சந்தித்ததை எண்ணிய போது நெஞ்சம் துணுக்கமுற்றது. சித்தப்பாதான் இப்போது சோழ நாட்டு சேனாதிபதியாமே, அவருடைய துரோகத்துக்கு கூலி கிடைத்து விட்டதாக்கும். தன்னிடம் ஏன் அவ்விதம் பேசினார்? ஒருவேளை அடையாளம் கண்டுகொண்டிருப்பாரோ? அந்த பெண் உண்மையில் சக்கரவர்த்தியின் குமாரிதானா? அப்படியானால் தன்னிடம் எதற்காக பெயரை மாற்றி கூறினாள்? அரண்மனைக்கு வரும்படி ஏன் வற்புறுத்தி சொன்னாள்? நாலு புறத்திலும் தன்னை அபாயங்கள் சூழ்ந்திருப்பதாக தேவசேனனுக்கு தோன்றியது. இனிமேல் மாமல்லபுரத்தில் இருந்தால் விபரீதங்கள் நேரலாம் என்று நினைத்தான். மேலும் அருள்மொழி தேவியை பற்றி மாரப்ப பூபதி மர்மமாக சொன்னதை நினைத்த போது அவனுடைய நெஞ்சு துடித்தது. முதலில் உறையூருக்கு போய் அன்னையை பார்க்க வேண்டும், மற்ற காரியங்கள் எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றெண்ணினான் இளவரசன் விக்ரமன். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். தேடல்கள் முடிவதில்லை, ஆனால் சில நேரங்களில் அவை அழகான நினைவுகளாக மாறிவிடுகின்றன. மாலை நேரம் வந்துவிட்டாலே அந்த நினைவுகள் மீண்டும் உயிர் பெறுகின்றன. வானம் செவ்வண்ணம் பூசிக்கொள்ளும் நேரத்தில் மனம் ஆயிரம் கனவுகளை அணுகிறது. அந்த இனிய மாலைப்பொழுதின் துணையாக

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மனதில் சந்தோஷம் வந்துவிட்டால் உலகமே அழகாக தெரிகிறது. ஒவ்வொரு பாதையும் விழாக்கோலமாகிறது. ஒவ்வொரு தருணமும் கொண்டாட்டமாகிறது. இசை நம்மோடு நடக்கத் தொடங்கினால் வாழ்க்கையே ஒரு ஊர்வலமாக மாறிவிடுகிறது. அந்த மகிழ்ச்சியின் மென்மையான நடை போல

காலம் பலவற்றை மாற்றிவிடலாம், ஆனால் நல்ல இசை மனதில் உருவாக்கும் உணர்வுகளை மாற்ற முடியாது. அந்த உணர்வுகளோடு இந்திர சித்திர செவ்வானம் விடைபெறுகிறது.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவளை ரணபளி முருகன் கோயிலை தரிசிக்கலாம் என்று

உதிக்கும் செங்கதிர் வேலையில் கற்ப கிரகத்தில் இறைவன் அருள். கற்பூர ஆரத்தை காட்டும் நொடியில் கடல் காற்று பாடும் பக்தி பாடல் கேட்க இன்றும் நாம் செல்ல போகும் ஆலயம் ராமநாதபுரம் அருகே பெருவயல் கிராமத்தில் அருள் செய்யும் ரணபலி முருகன் கோயில்தான். ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இங்குள்ள முருகனின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட வேல் போல எங்கும் நான் பார்த்ததில்லை என்று இத்தலத்தின் சிறப்பு பற்றி கூறியதை அவரது புகைப்படத்தோடு செய்தியாக வைத்துள்ளார்கள். ஆலயத்தில் தலப்புராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? ராமநாதபுரம் சேதுபதி மன்னரின் தளபதியான தலவாய் வைரவன் சேர்வை மிகச்சிறந்த முருக பக்தர். தினமும் திருச்செந்தூர் முருகன் கோவில் சென்று வழிபடுவார். ஒரு நாள் முருகன் அவர் கனவில் தோன்றி, என்னை வழிபட இவ்வளவு தூரம் வர வேண்டாம், தேவிப்பட்டினம் கடலில் நவபாஷாண கற்கள் இருக்கும் இடத்திற்கு கிழக்கு கண்ணாமுனை என்ற இடத்திற்கு மேலே கருடன் வட்டமிடும், அதற்கு கீழே கடலில் மாலையும் எலுமிச்சை பழமும் மிதக்கும். அந்த இடத்தில் கடலுக்கு அடியில் வள்ளி தெய்வானையோடும் சத்ரு சம்ஹார வேலோடும் நான் இருப்பேன், என்னை உன் ஊரில் பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார். இதே போல கனவு உத்தரகோஷ மங்கை திருத்தலத்தின் ஆதி மங்களேஸ்வர குருக்களுக்கும் இறைவன் உணர்த்தியதால் இருவரும் கடலுக்குள் ஆட்களை அனுப்பி தேடி சொன்னார்கள். பல மணி நேரம் தேடியும் சிலை கிடைக்காமல் போனது. கடைசியில் வைரவன் சேர்வையே கடலுக்குள் மூழ்கி தேடினார். முருகன் சிலையையும் வேலையையும் எடுத்து வந்தார். கடலுக்குள் இறங்கி முருகன் சிலையை எடுக்க முற்பட்ட பலருக்கு உடல் முழுவதும் ரணம், அதாவது காயம் ஏற்பட்டதால் மூலவர் சிவசுப்பிரமணிய சுவாமி ரணபலி முருகன் என்று அழைக்கப்படுகிறார்.

0: விடயம் கேள்விப்பட்ட சேதுபதி மன்னர் பெருவயல் ஊரணி கரையில் முருகனுக்கு ஆலயம் அமைக்க உதவினார். வைரவன் சேர்வையின் சமாதி கோயிலுக்கு அருகில் உள்ளது. வாருங்கள், ஆலயத்தை வலம் வரலாம். முருகன் கையில் வேல் இருப்பது போல வேலில் முருகனே இருக்கும் ஒரே தலம் ரணபலி முருகன் தலம். புராணங்களில் சொல்லப்படும் சத்ர சம்ஹார வேல் இத்தலத்தில் மட்டும்தான் தரிசனம் செய்யலாம். வேல் ராமநாதபுரம் அரண்மனையிலேயே பாதுகாக்கப்படுகிறது. வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் சூர சம்ஹார நாளிலும் மாசி திருவிழா 10 நாட்களிலும் மட்டுமே இந்த வேலை நாம் கோயிலில் தரிசனம் செய்யலாம். அருமையான வேலைப்பாடுடைய வேலில் அகலமாயுள்ள பகுதியில் முருகன் 4 திருக்கரங்களில் மலர், பாசம், அம்பு, வில் ஏந்தி மயில் மீது வலது திருப்பதம் ஊஞ்சி வைத்திருக்கிறார். உடலில் பல ஆபரணங்கள் அணிய செய்யும் அழகை பார்க்கிறோம். ஆலயத்தின் உற்சவ முருகன் பேரழகு 6 திருமுகம் ஆயுதம் ஏந்திய 12 திருக்கரங்களோடும் சத்ர சம்ஹார வேலோடும் காட்சி தருகிறான். தலத்தில் ஜெயக்கொண்ட விநாயகர், பலிப்பீடம், கொடிமரம், மயில் வாகனம், அர்த்த மண்டபம், கடந்தால் கருவறையில் வள்ளி தேவசேனா, சமைதிரராக ரணபலி முருகன், சிவசுப்பிரமணிய சுவாமியாக கருணை பொங்கும் முகத்தோடு காட்சி தருகிறார். தல விருட்சம் மகிழ மரம், தீர்த்தம் சரவண பொய்கை, பிரகாரத்தில் பர்வதவர்த்தினி அம்பிகையோடு ராமநாத சுவாமி தரிசனம் தருகிறார்கள். உடலால் மனதால் ஏற்படும் ரணங்கள் தீர ரணபலி முருகன் நம் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். ராமநாதபுரம் மாவட்டம் பெருவளை ரணபலி முருகன் கோயிலை தரிசித்தோம் என்று.
1: குடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: கம்பன் கலத்துல பேச கூப்பிடுறப்ப தலைப்பு கொடுத்து பேச சொல்லுவாங்க. இந்த தலைப்பு கொடுக்குறப்ப என்ன ஒரு சௌரியம் அப்படின்னா, தலைப்புக்குள்ளன்னு பேசலாம். என்ன கஷ்டம் அப்படின்னா, தயாரிக்காமல் போய் பேச முடியாது. இது ரெண்டும் தான் அதில், ராமன் வீரன், ராமன் நல்ல கணவன், ராமன் சகோதரன், எல்லாம் நல்லா இருந்தது. அரசன் எல்லாம் எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ராமன் அப்படி ஒரு கோடு போட்டு மாணவன் அப்படின்னு கொடுத்தாங்க. இது என்ன சங்கடம்னு கேட்டால், ராமன் எங்கே படித்தார் என்னாருங்கிற விஷயத்தை என்னால் தேடவே முடியலை. எங்கே படித்தாரு, எப்படி படித்தாரு ஒன்றும் தெரியல. அப்புறம் என்ன பண்ணேன்னா, பாலகாண்டம் முழுவதும் வாட்சி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு அரிய செய்தி கிடைச்சது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிய செய்தி மட்டும் இல்லை, அந்த பகுதி முழுவதுமே ராமன் படித்து கொண்ட செய்திகளாக வருது. எப்படி அப்படின்னா, அசுரர்களும் தாடகையும் தன்னுடைய யாகத்தை கெடுக்கிறார்கள் என்று சொன்ன விஸ்வாமித்ரன் போய் தசரத மன்னனை பார்த்து அந்த குட்டத்தை இடக்குவதற்கு என்ன செய்யணும். உடனே அவர் சொன்னார், நானே வர்றேன் அப்படின்னார். இல்லை, உங்கள் பையன் ரெண்டு பேரும் அனுப்புங்க. அந்த ரெண்டு பேர் யார்? ராமனும் லக்ஷ்மணும். சின்ன பிள்ளைகளாக இருக்காங்களே. உடனே வசித்தர் சொன்னார், கவலைப்படாத, அவரோட போகட்டும். அப்படி அனுப்புகிறப்ப விஸ்வாமித்திரன் பின்னால் செல்கின்ற ராமனும் இலக்குவனும் என்னென்ன படிச்சுக்கிட்டாங்கிறதாங்க அந்த பாலகாண்டம் முழுவதும். இதில் எனக்கு தெரிஞ்சு நான் எண்ணி பார்த்தேன், ஒரு 20-க்கும் மேற்பட்ட கதைகள் வருது. என்னென்ன கதை தெரியுங்களா? போயிட்டே இருக்காங்க, ராமன் வந்து விஸ்வாமித்திரரை பார்த்து, ரொம்ப கடுமையான வெயில் மாதிரி இருக்கே இந்த இடம், தாங்க முடியாத அனலாக இருக்கே, என்ன காரணம் அப்படிங்கிறார். ஒரு பாறையில் உட்கார வச்சுட்டு ஒரு கதை சொல்கிறாருங்க. இதுதான் மன்மதனை சிவபெருமான் சுட்டரித்த இடம், ஆரம்பிக்குதான கதை. இப்போ நீங்கள் கந்தபுராண கதைக்கான விஷயத்தில், அந்த கந்தபுராணத்தில் தான் சிவபெருமானுடைய தவத்தை கிளைக்க மன்மதன் வர்றான், அப்போ நெற்றுக்கண் திறக்கப்படுது, அவன் எரியுதான். அப்படி அங்கம் எரிந்த இடம் ஆதலால் இங்கே வெப்பம் அதிகமாக இருக்குது. ஒன்று. அடுத்தது, போயிட்டே இருக்கிற போது கால் தூசிப்பட்டு ஒரு கல் அப்படியே பெண்ணாக மாறுது. ராமன் அதிர்ச்சியில் நிற்கிறார், இது யாரு? அகலிகை கதை ஆரம்பமாகுது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி, ஏன்னா நம்ம அறைக்குள்ளே உட்கார்ந்து படிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வெளியில் உட்கார வச்சு அந்த அஞ்சல் வழி கல்வி, தொலைதூர கல்வி எல்லாம் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்கள், அத்தனை கல்வி அந்த ராமாயணத்துக்குள்ளே அவர் சொல்கிறார். விடாமல் கேட்க கேட்க கேட்க அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த யாகசாலையை நீங்கள் யாகத்தை தொடங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னோடனே, அப்போ ராமன் ஒரு ஐடியா பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, லட்சுமணன் சொல்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணு, இதே இடத்துல நில்லு, இந்த யாகசாலையில் நான் என்ன பண்ணுறேன், இதை சுற்றி வர்றேன், அப்படியே இரவு முழுக்க நம்ம ரெண்டு பேரும் அப்படி செய்வோம், நீ நிற்கணும், நான் சுற்றி வருவேன் அப்படிங்கிறார். இதை எப்படியே சொல்லிட்டு விட்டு அதுக்கு பேர் கம்பராமாயணமா? இல்லை இல்லை, அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறாருங்க. யார்? கம்பன் சொல்கிறாரு, ஏன் இளையவனை நிப்பாட்டினாரு மூத்தவராகிய ராமன், ஏன் இப்படி சுற்றி வந்தார் அப்படின்னா, இப்போ நம்ம யாரையாவது போய் கொடுக்குறப்போ கண்ணை இமை காப்பது போல் காக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லி கொடுப்போம், அதே மாதிரியான ஓமைங்க. அதாவது கீழ் இமை நமக்கு அசையாதான், இலக்குவன் கீழுமை மாதிரி இருக்கிறான், மேல் இமை இப்படி மேலே போயிட்டு போயிட்டு வருமா, ராமன் மேல் இமை போல் வருகிறானா. இப்போ கண்ணும் இமையுமான ஓமையை சொல்லுகிற போது கூட ஒன்றை நிறுத்தி இன்னொன்றை வந்து சந்திச்சுட்டு போகிற மாதிரி வைக்கிறதுனா, படிக்கிற போது இருக்கிற அந்த விஷயத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் இனிமை தானாக பயன்படும். அப்போ இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். படிச்சுட்டு போய் பேச போகிற மாதிரி சந்தோஷம் எதுவும் இல்லைங்க.
2: இதுவரை நாம் கேட்டோம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்ற
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மாலை பொழுதில் இனிய கானங்களோடு மனம் ஓய்வு பெற கொடை பண்பலை 100.5 இன் கதம்ப மலர்கள்.

நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் CG ரவிச்சந்திரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப கோடை பண்பலை 100.5 கூப்பிடுங்க. 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன?

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு

0: அனைத்தையும் நல்வாழ்த்துக்கள்.
1: ஆறு மணி 22 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன்

0: வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ் அது வந்து நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டா அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளுங்க. ஒரே பணியிடத்திற்கு இரண்டுக்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து இரண்டுக்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கள யார் எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டு
0: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும் மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும் லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட், வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த

0: நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க.
3: இந்த வாணிம்படியில் தான் 63 அது பிறந்து இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை உயர்ந்த மருத்துவமனை 6 பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்கா மூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங் ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின் நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்றிரவு 10 வரக்காத்திருக்கிறது திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப காணங்களோடு நினைவே சுகம்.
5: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகா ஒரு இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் முந்தி

0: இனி கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே.
2: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
1: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: மிளகு என்பது மருத்துவ குணமிக்க கொடி வகை தாவரமாகும். இந்தியாவின் ஏற்றுமதியிலும் மதிப்புமிக்க வாசனை பயிராக இருப்பதால் உணவுக்கு சுவை சேர்ப்பதோடு பாரம்பரிய மருத்துவத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இத்தகைய மிளகு தாவரத்தை பயிரிடுதல் தொடங்கி அறுவடை வரையிலான மிளகு சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் கோ மாலதி அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் கோ மாலதி. நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி

வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஏற்காடு அலுவலகத்தில் இணை பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று இயற்கை வேளாண்மையில் மிளகு சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். பொதுவாகவே மிளகு சாகுபடி நமது இந்தியாவின் ஏற்றுமதியில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இது கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இயற்கை வேளாண் சாகுபடியில் மிளகு பயிரினை ஊடு பயிராகவோ அல்லது முக்கிய பயிராகவோ பயிரிடலாம். இடுபொருட்களை கொண்டு சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களில் இருந்து சுமார் 25 மீட்டர் இடைவெளி விட்டு இயற்கை வேளாண்மை சாகுபடிக்கு பயிர் செய்தல் அவசியம். சரிவான பகுதிகளில் ரசாயன சாகுபடி பரப்பில் இருந்து இயற்கை வேளாண்மை பகுதிக்கு நீர் வடிவதை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதன் பிறகு சாகுபடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த இயற்கை வேளாண்மைக்கு உகந்த ரகங்கள் என்று பார்த்தால் பன்னியூர் 1, பன்னியூர் 2, பன்னியூர் 3, பன்னியூர் 4, பன்னியூர் 5 போன்ற ரகங்களும், கிரிமுண்டா, கொட்டநாடன், சுபகரா, பஞ்சமி

பிறகு சாகுபடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த இயற்கை வேளாண்மைக்கு உகந்த ரகங்கள் என்று பார்த்தால் பன்னியூர் 1, பன்னியூர் 2, பன்னியூர் 3, பன்னியூர் 4, பன்னியூர் 5 போன்ற ரகங்களும், கிரிமுண்டா, கொட்டநாடன், சுபகரா, பஞ்சமி, பௌர்ணமி, ஒட்டப்ளக்கல், கல்லுவள்ளி, பாலன்கோட்டா, ஐஎஸ்ஆர் சக்தி, ஐஐஎஸ்ஆர் தேவம், மலபார் எக்ஸல் மற்றும் உதிரன்கோட்டா ஆகிய ரகங்கள் உகந்தவை. பன்னியூர் 1 என்ற ரகமானது வீரிய ஒட்டு வகையை சார்ந்தது. இது படர் மரங்களில் நன்கு பற்றி வளரும், மற்ற ஏனைய வகைகளை காட்டிலும் கூடுதல் மகசூல் கொடுக்கக்கூடியது. பன்னியூர் 5 ரகம் நிழலினை தாங்கி வளரும் தன்மை கொண்டது. இது பொதுவாக பாக்கு தொகுப்புகளில் வளர்க்க ஏற்றது. பஞ்சமி என்ற ரகம் 1 ஹெக்டருக்கு சுமார் 2828 கிலோ காய்ந்த மிளகு கொடுக்க வல்லது. மலபார் எக்ஸல் என்ற ரகமும் 1 கொடிக்கு சுமார் 2.78 கிலோ காய்ந்த மிளகினை கொடுக்கும் தன்மை கொண்டது. ஐஏஎஸ்ஆர் தேவம் இந்த ரகம் 1 கொடிக்கு 6.14 கிலோ என்ற அளவில் காய்ந்த மிளகினை கொடுக்கும் அதிக மகசூல் கொடுக்கும் தன்மை கொண்டது. சுபகரா என்ற ரகம் 4.2 கிலோ பச்சை மிளகினை 1 கொடிக்கு மகசூலாக தரவல்லது. பௌர்ணமி என்ற ரகம் 1 கொடியிலிருந்து 4.7 கிலோ அளவுக்கு பச்சை மிளகினை கொடுக்கும் தன்மை கொண்டது. இந்த இயற்கை வேளாண்மையில் மிளகு சாகுபடிக்கு உகந்த மண் மற்றும் தட்பவெப்பநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம்னா, இந்த மிளகு பயிர் நம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கீழ்பவானி பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் கொல்லிமலை, ஏற்காடு பகுதிகளும் உகந்த இடங்களாகும். நல்ல வடிகால் வசதி கொண்ட மண்ணில் நன்கு வளரக்கூடிய தன்மை கொண்டது. களிமண் பூமியிலும் மணற்பாங்கான நிலங்களிலும் இந்த முறையில் மிளகு சாகுபடி உகந்ததாக இருக்காது. மண்ணின் கார அமிலத்தன்மை 4.5 முதல் 6.6 வரை இருந்தால் மிளகு சாகுபடிக்கு உகந்ததாக இருக்கும். மிளகு பயிருக்கு மழையும் அதிக வெப்பநிலையும் தேவை. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 மீட்டர் உயரம் கொண்ட எல்லா மலைப்பகுதிகளிலும் இந்த பயிர் நன்கு வளரக்கூடிய தன்மை கொண்டது. இந்த மிளகு ரகங்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்வதற்கு தகுந்த பருவம், அதாவது நடவுக்கு தகுந்த பருவமாக ஜூன் முதல் டிசம்பர் வரையில் பருவமழை காலங்களை உபயோகித்து நாம் நடவு செய்து சாகுபடியினை துவக்கலாம். இந்த மிளகு பயிரானது இனவிருத்தி செய்வதற்கு கொடி துண்டுகள் மூலம் இனவிருத்தி செய்யப்படுகிறது, அதாவது ஸ்டெம் கட்டிங்ஸ் என்று சொல்லும். 2 கணுக்களை கொண்ட தண்டு குச்சிகளை வேர் பிடிக்க செய்து அதன் மூலம் இனவிருத்தி செய்யலாம். சுமார் 1 மீட்டர் நீளமுள்ள மிளகு கொடியிலிருந்து 2 அல்லது 3 கணுக்களுடன் கூடிய சிறு துண்டுகளை வெட்டி அவற்றை பாலித்தீன் பைகளில் நடவு செய்து அவை வேர் பிடித்த பின்பு இந்த துண்டுகளை நடவிற்கு பயன்படுத்த வேண்டும். நாற்றங்கால் தயாரிக்கும் முறைகள் நல்ல நிழல் கொண்ட வளமான தண்ணீர் தேங்காமல் இருக்கும் பகுதிகளில் 1 மீட்டர் அகலமும் 5.6 மீட்டர் நீளமும் கொண்ட உயரமான பாத்திகளை அமைத்து அந்த பாத்தியில் மண்ணினை நன்கு கொத்திவிட்டு பின்பு 1 பாத்திக்கு சுமார் 12 கிலோ என்ற அளவில் தொழு உரமும், 5 கிலோ அளவில் மண்புழு உரமும், 250 கிராம் என்ற அளவில் உயிர் உரங்களையும், 5 கிலோ மணல் மற்றும் 5 கிலோ செம்மண் ஆகியவற்றை கொண்டு கலந்து பாத்திகளை சீராக்க வேண்டும். நன்கு சீராக்கிய பாத்திகளில் நல்ல விரும்பத்தக்க குணங்களை கொண்ட தாய் கொடிகளின் அடிப்பகுதியில் வளரும் ஓடு கொடிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஓடு கொடிகளை தேர்ந்தெடுத்து அதன் அருகில் ஒரு குச்சியை நட்டு ஓடு கொடிகளை மண்ணில் வேர்படாமல் குச்சியில் சுருளுமாறு கட்டி வைக்க வேண்டும். பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் 2 மீட்டர் நீளம் கொண்ட இத்தகைய ஓடி கொடிகளை தாய் கொடியில் இருந்து வெட்டி நீக்க வேண்டும். பின்பு ஓடு கொடியின் மேற்பகுதியில் 1/3 பகுதியையும் கீழ்ப்பகுதியில் 1/3 பகுதியையும் தவிர்த்து விட்டு நடுப்பகுதி தண்டு துண்டுகளை எடுத்து வேர் பிடிப்பதற்காக நடவு செய்ய தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இளம் ஓடு கொடிகளையும் முதிர்ந்த ஓடு கொடிகளையும் தவிர்க்க வேண்டும். அதன் பின்பு ஓடு கொடியிலிருந்து 2 முதல் 3 கணுக்களை கொண்ட தண்டு துண்டுகளை சீராக கத்தியால் வெட்டி பாத்திகளிலோ அல்லது பாலித்தீன் பைகளிலோ நடவு செய்யலாம். பாலித்தீன் பைகளில் சுமார் 7-5 என்ற அங்குல அளவு கொண்ட 1 பாகம் வளமான மேல்மண், 1 பாகம் ஆற்று மணல், 1 பாகம் தொழு உரம் மற்றும் 1 பாகம் மண்புழு உரம் ஆகியவற்றை கலந்த கலவையை கொண்டு நிரப்ப வேண்டும். அதில் 1 ஏக்கருக்கு தேவையான நாற்றங்கால் பாத்திகளில் 250 கிராம் என்ற அளவில் அசோஸ்பைரிலம், 250 கிராம் என்ற அளவில் பாஸ்போபாக்டீரியா மற்றும் 250 கிராம் என்ற அளவில் வேம் உப்பூசணம் ஆகியவற்றை கொண்டு நன்கு கலக்க வேண்டும். இந்த உரக்கலவையை இடுவதற்கு முன்பாகவே தேவையான சிறிய துளைகளை பாலித்தீன் பைகளில் இட்டுக்கொள்ள வேண்டும்.

0: பாத்திகளிலும் பாலித்தீன் பைகளிலும் தண்டு துண்டுகளை நட்ட பின்னர் போதிய அளவு நீர் விட்டு நிழலில் வைக்க வேண்டும். இருமுறை தேவையான அளவு பூவாளியால் நீரினை ஊற்ற வேண்டும். வளரும் சிறு பதியங்கள் 10 லிட்டர் தண்ணீரில் 300 மில்லி பஞ்சகாவியா என்ற அளவில் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை என்ற அளவில் ஊற்ற வேண்டும். பந்தல் அல்லது மூங்கில் தப்பைகள் அல்லது பாலித்தீன் உறைகளை கொண்டு கூடாரம் அமைத்து அதில் பாலித்தீன் பைகளை வரிசையாக எடுக்க வேண்டும். பாலித்தீன் பையினை நடப்பட்ட துண்டுகள் 3ஆம் வாரம் முதல் வேர்விட தொடங்கி நடுவதற்கு தயாராகிவிடும். படர் மரங்கள் நடவு செய்தல். மிளகு பயிர் செய்வதற்கு படர் மரங்கள் மிக முக்கியம். முள்முருங்கை, சீமை கொன்றை, சில்வர் ஓக் மற்றும் சுபாபூல் போன்ற மரங்களை மிளகு பயிர் பற்றி வளர பயன்படுத்தலாம். ஊடு பயிராக மிளகை சாகுபடி செய்யும் போது பலா, கமுகு மற்றும் தென்னை போன்ற பலன் தரும் முருங்கை, சீமை கொன்னை போன்றவைகளை வெட்டப்பட்ட துண்டுகள் மூலமாக நடப்பட்டு அவற்றின் மூலம் மிளகினை பயிர் செய்யலாம். இந்த தண்டுகளை மிளகு கொடிகள் நடுவதற்கு 1 அல்லது 2 மாதங்களுக்கு முன்னதாகவே நட்டு அதன் பின்பு மிளகினை நடவு செய்ய வேண்டும். மேலும் சில்வர் ஓக், சுபாபுல் போன்றவற்றை நாற்றுக்களாகவே நாம் நட்டுவிட வேண்டும். இந்த பற்று நாற்றுக்களை மிளகு கொடிகள் நடுவதற்கு 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்னரே நடவு செய்து விட வேண்டும். இந்த சில்வர் ஓக் மற்றும் சுபாபுல் போன்ற நாற்றுக்களை நடவு செய்து 2 முதல் 4 ஆண்டுகள் கழித்தே நாம் மிளகு கொடியினை வேர்விட்ட செடிகளாக நடவு செய்ய வேண்டும்.
1: கோடை பந்தலை 1.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். மிளகு தாவர பயிரிடுதல் தொடங்கி அறுவடை வரையிலான மிளகு சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலை துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் கோ மாலதி அவர்கள்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: மாலை பொழுதில் மனமயக்கும் கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள்.

0: அடுத்தது என்ன? நம் கோடை பண்பலையின் 1.5 நாள்தோறும் அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் இன்று மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியல் செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து விளக்கம் கொடுக்க இங்கே காத்துட்டு இருக்காங்க. GTN ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி முதல்வர் முனைவர் CG ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். உயர்கல்வி பற்றிய சந்தேகம் உள்ளவர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறணுமா? 2424 2426 அல்லது 2424 2429 மற்றும் ஒரு இலக்கம் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454242 இணைத்து வாருங்கள். நிகழ்ச்சியில் நம்மளோட பேசுறதுக்காக முனைவர் CG ரவிச்சந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. நம்மோட அவங்கள இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: வணக்கங்க ஐயா. ரொம்ப அருமையாக இருக்கு, அருமையான தருணம், மகிழ்ச்சியான தருணம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட பொறியியல் செயற்கை நுண்ணறிவு பற்றி நீங்கள் எங்களுக்கு அதோட வேலைவாய்ப்புகள் பற்றியும் சொல்வதற்கு காத்துட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து உங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க ஐயா.
1: At the outset, I would thank the Kodai FM team, all the members of Kodai FM and the நெறியாளர் திரு எட்வர்ட் அவர்களுக்கும் மிக்க நன்றி. என்னை அடுத்த என்ன நிகழ்ச்சிக்கு அழைத்த
0: மாதிரி.
1: என்னுடைய பெயர் டாக்டர் CG ரவிச்சந்திரன்.
0: சரிங்க.
1: நான் கடந்த 38 ஆண்டுகளாக பொறியியல் கல்லூரியில பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அதுல 15 வருடத்துக்கு மேலாக பிரின்சிபலாக இருக்கிறேன். தற்பொழுது திண்டுக்கல்லில் உள்ள GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ற கல்லூரியில் முதல்வராக பணிபுரிகிறேன். என்னுடைய பேசிக்கா நான் படிச்சது பாத்தீங்கன்னா BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்,

0: எம்இ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்
1: சரிங்க
0: அண்ட் பிஹெச்டி மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க.
1: சரிங்க சரிங்க.
0: நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங்ல பிஎன்பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஏஐஎம்எல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இது இல்லாம இந்த வருஷம் புதுசா ஒரு கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். இது வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், இந்த ரெண்டு பிஜி ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெல் எஜுகேட்டட் குவாலிஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டி,
1: சரிங்க,
0: அண்ட் ஆல்சோ வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி. வி ஆர் நாட் ஒன்லி கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு அகடமிக் பட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்.
1: நாங்களுமே கேள்விப்பட்டிருக்கோங்க, விளையாட்டு துறையில வந்து முதன்மையா இருக்கு உங்க கல்லூரி அப்படிங்கிறது.
0: ஆமா சார், மதுரை ஜோன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல we have 64 year old arts college இருக்கு, லா காலேஜ் இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு, நர்சிங் காலேஜ் இருக்கு, பாராமெடிக்கல் இருக்கு, பார்மசி இருக்கு.
1: சரிங்க.
0: இது மாதிரி எல்லா எக்ஸப்ட் மெடிக்கல் காலேஜ் we have all courses in our campus.
1: சரிங்க. ஏஐ அப்படினாக்க என்னங்க?
0: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா பேசிக்கா நம்ம ஒரு மனித மூளை ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அணுகுமோ அதே மாதிரி ஒரு மெஷினையோ ஒரு சாப்ட்வேரையோ பண்றதுக்கு பேர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இட் கேன் சிமுலேட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், சாப்ட்வேர் ஆர் எ மெஷின் சிமுலேட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். இது நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ படித்தவங்களோ படிக்காதவங்களோ எல்லாருமே டே டு டே லைஃப்ல நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கெங்க ஏரியால யூஸ் ஆகுதுன்னா பேங்கிங்ல, ஹெல்த் கேர், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட், இ காமர்ஸ், சைபர் செக்யூரிட்டி அண்ட் என்டர்டைன்மெண்ட் சொல்லே போலாம். எல்லா ஃபீல்ட்லயும் ஏஐ இஸ் டாமினேட்டிங்.
1: எல்லாரும்
0: கேட்டுப்பாங்க அடுத்த லெவல்ல போறதா மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் அப்படினு சொல்றோம்.
1: சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. பொறியியல் படிப்பின் நோக்கம் என்னங்க இப்போ?
0: ஒரு நாட்டினுடைய economic development பாத்தீங்கனா is based on engineering and technology development.
1: சரிங்க.
0: ஒரு கண்ட்ரில எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டோ டெக்னாலஜியோ டெவலப் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு ஜிடிபி அதிகமா இருக்கும், தனி வருமானம் தனி மனித வருமானமும் அதிகமா இருக்கும்.
1: சரிங்க.
0: இப்போ நம்ம எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஆல்பபெட் ஏ டு இசட் இருக்கு இல்லையா?
1: ஆமாங்க. அந்த பொறியியல்
0: ஆல்பபெட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படி எடுத்துட்டே வந்தோம்னா ஓ ஃபார் ஓசன் டெக்னாலஜி, ஓசன் இன்ஜினியரிங். இந்த அளவுக்கு கோர்சஸ் வந்து வேர்ல்டு வைடு அவைலபிளா இருக்கு. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8,890 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பிளஸ் அது இல்லாம நூற்றுக்கணக்கான டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு.
1: சரிங்க.
0: இந்த 8,890 இன்ஜினியரிங் காலேஜ்ல மொத்தம் 1,500,000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியும்.
1: சரிங்க.
0: அதுல தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 450 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு.
1: சரிங்க.
0: அதுல லாஸ்ட் இயர் வரைக்கும் 2.25 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்க முடியும். இந்த கரண்ட் இயர்ல ஆல்மோஸ்ட் எல்லா கல்லூரியும் அடிஷனல் இன்டேக்கு

0: இந்த மாதிரி ஏஐ பேஸ்டு கோர்சஸ் நிறைய அப்ளை பண்ணிருக்கேங்க. அதை நம்ம வந்து டிஏடிஏ கவுன்சிலிங்ல இப்ப பாத்துக்கலாம். நியூஸ் பேப்பர்ல போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அப்ராக்சிமேட்லி மோர் தென் 3 லாக் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம்.
1: அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்?
0: கண்டிப்பா வேலை வாய்ப்புக்கு எங்கேயும் இல்லன்னே சொல்ல முடியாது.
1: சரிங்க.
0: பட் அதுக்கான ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும்.
1: சரிங்க.
0: ஒரு யூனிவர்சிட்டியோ காலேஜோ என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, பிரிஸ்கிரைப்டு சிலபஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு கோர்ஸ்க்கும்.
1: சரிங்க.
0: அந்த கோர்ஸுக்கு 4 இயர்ஸ்க்கு எல்லா இன்ஜினியரிங் டிஇபிட்டக்கும் 4 இயர்ஸ் சாண்ட்விச் மட்டும் அடிஷனலா 6 மந்த்ஸ் படிப்பாங்க. இதுக்கான ஃப்ரேம் ஒர்க் எல்லா சிலபஸ் எவ்ரி 4 இயர்ஸ் அனானிமஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எவ்ரி 4 இயர்ஸ் புதுசா சிலபஸ் மாத்திட்டே இருப்பாங்க.
1: சரிங்க. நம்ம
0: நார்மலா நம்ம சொல்றது பேசிக்கா என்ன சொல்லுவோம்னா, மனித வாழ்வுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இந்த மூணுமே பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான். உணவு ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் கோர்ஸ். உணவுன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, உடைன்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி, இருக்க இடம்னா வீடு, அதுக்கு சிவில் இன்ஜினியரிங். இது மாதிரி மனித வாழ்க்கையில இன்ஜினியரிங் தான் அடிப்படையா
1: இருக்கு.
0: இப்ப இருக்கிற உலகத்துல நம்மளால ஒரு கரண்ட் இல்லாம இருக்க முடியுமா? ஃபேன் இல்லாம இருக்க முடியுமா? இல்ல மொபைல் போன் இல்லாம யாருனாலயாவது இருக்க முடியுமா?
1: முடியவே
0: முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியினுடைய டெவலப்மெண்ட். அப்போ ஒரு உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து இத்தனை வருஷத்துல அதனுடைய டெவலப்மெண்ட் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக தான் ஆயிட்டே இருக்கு.
1: சரிங்க.
0: புது புது இன்னோவேஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா பிஇல வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு தான் 3 கோர் பிரான்ச் சொல்லுவாங்க.
1: சரிங்க.
0: 1980ஸ்க்கு அப்புறம் தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 1990க்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல இருந்துதான் இப்ப ஏகப்பட்ட கோர்ஸ் இப்ப டெவலப் ஆயிருக்கு. இப்போ ஆல் ஓவர் வேர்ல்ட் ஆர் இந்தியாவில பாத்தீங்கன்னா மோர் தென் 100 டிஇபிடெக் கோர்சஸ் இருக்கு. அதுல நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா 52 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க ஆல் தி காலேஜஸ் இன் தமிழ்நாடு.
1: ஆஹா, சரிங்கய்யா, ரொம்ப அருமையாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு சின்ன விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாங்கய்யா. கொடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன?
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT Jewelers-ன் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: நம் கோடி பண்பில் 100.5 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியல் செயற்கை நுண்ணறிவு பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஜிடிஎன் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியை சேர்ந்த முதல்வர் முனைவர் சிஜி ரவிச்சந்திரன் அவர்கள். அவர் நம்மகிட்ட நிறைய பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். நிறைய நம்மளுக்கு தெரியாத பதிவுகள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போது அவர் மீண்டும் நம்மளோட என்ன பகிர்ந்திருக்க போகிறாரு அப்படின்றத கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: இப்போது இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா. இப்போ இந்த படிப்புக்கான ஸ்காலர்ஷிப்போ இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கல்லூரியில் இருக்கா, இல்லை எங்கே போனாலும் இந்த மாதிரி சலுகைகள்லாம் கிடைக்குமா?
1: சலுகைகள் வந்து நிறைய இருக்கு.
0: சரிங்க.
1: கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ புதுமை பெண் திட்டம்னு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிற எல்லாத்துக்குமே, ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் மெடிசன் எது படித்தாலும் மந்த்லி 1000 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க.
0: சரிங்க.
1: அதே மாதிரி பாய்ஸுக்கும் 1000 ரூபீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க.
0: சரிங்க.
1: அது இல்லாம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முதல் தலைமுறை பட்டதாரியா இருந்தா 25,000 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க.
0: சரிங்க.
1: பிளஸ் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்கு.
0: சரிங்க.
1: அது வந்து SC/ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருட வருமானம் பேரண்ட்ஸ்க்கு 2.5 லட்சத்துக்குள்ள இருந்தா
0: சரிங்க
1: 55,000 ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்றாங்க.
0: சரிங்க.
1: அதனால இது மட்டும் இல்லாம BC ஸ்காலர்ஷிப், நலவாரியம், இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. இண்டிவிஜுவலா காலேஜஸ் பாத்தீங்கன்னா ஹையர் கட் ஆஃப் மார்க்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுங்க, 180%க்கு.
0: சரிங்க.
1: அப் டு 50% வரைக்கும் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் வர்றவங்களுக்கு எங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல பாத்தீங்கன்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா படிக்கிறாங்க, வித் அகாமடேஷன் ஃபுட்டோட ஃப்ரீயா கெட்டிங் எஜுகேஷன்.
0: சரிங்க சரிங்க.

0: இந்த ஸ்டூடெண்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா தே வில் கெட் அ மேக்ஸிமம் ஃபீஸ் டிஸ்கவுண்ட்.
1: சரிங்க, இதுக்கு முன்னாடி வந்து இந்த படிப்பை படித்து முடிச்சிருந்திருப்பாங்க, பொறியியல் படிப்பை. அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டு முறை இல்லாமல் வேலை வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும். ஐயா, அந்த மாதிரி ஆட்கள் வந்து வேறு என்ன கூட கொஞ்சம் படிச்சுக்கிட்டாக்க நம்மளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: இப்போ எனி கோர்ஸ், எனி என்ஜினியரிங் கோர்ஸ் படித்தா முதல்ல வந்து பார்த்தோம்னா பிகினிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கோர் பிரான்ச்ல மட்டும்தான் வேலை வாய்ப்புன்னு ஒன்று இருந்தது. சிவில் என்ஜினியரிங்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், இது மாதிரி சிவில் ஒர்க் மட்டும்தான் பார்ப்பாங்க. மெக்கானிக்கல்ல மெஷினரிஸ், அது ரிலேட்டடு ஆட்டோமொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ஆஃப்டர் தி எமர்ஜிங் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எல்லாருமே ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. இப்ப எனி டிகிரி படிச்சிருந்தாலும், ஏரோநாட்டிக்கல் ஆரம்பிச்சு நீங்க ஓஷன் டெக்னாலஜி வரைக்கும் படிச்சிருந்தாலும் அந்த கோர் பிரான்ச்லயும் ஒர்க் பண்ற வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டு வைடு எடுத்துட்டீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஐபிஎம், அசஞ்சர் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். என் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள். ஆனா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அகடமிக் மட்டும் இல்லாம அவங்களுடைய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன காலேஜஸ்ல பண்றோம்னா, சிலபஸ்ல இல்லாதது இண்டஸ்ட்ரிக்கு தேவையானத வேல்யூ ஆடட் கோர்சஸ்ங்கற நேம்ல வில் டீச் தம்.
1: சரிங்க,
0: அதுல வி வில் கிவ் சம் ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருந்தாலும்
1: சரிங்க,
0: தே வில் கெட் எக்ஸ்போசர், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு காம்பீட் பண்ண. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா படிச்சு 80% 90% மார்க் வச்சிருந்தா அத்தனை பேர்த்துக்குமே ஓபனா அத்தனை பேர்த்துக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியாது. அப்ப ஹையஸ்ட் மார்க்ல இருந்து அவங்களுடைய நாலேஜ் பொறுத்து தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு தே வில் ஹேவ் எ ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வச்சு ஃபைனலா செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ஆடட் வேல்யூ இருக்கிறதுக்கு இந்த ஆன்லைன் சர்டிபிகேஷன் கோர்சஸ் எல்லாம் அவங்க காலேஜ் படிக்கும் போதே, செகண்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் ரெண்டு இயர்ல வேல்யூ ஆடட் கோர்சஸ் அதுக்கு அடிஷனலா படிச்சு இது மாதிரி ஆன்லைன் சர்டிபிகேஷன் பண்ணிருந்தாங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கும் போது வேலை வாய்ப்பு பிரமாதமா இருக்கும். நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எத்தனையோ பேரு கம்பெனியில பெரிய டாப் லெவல்ல இருக்காங்க, சீஓ சார் எல்லாம் இருக்காங்க க்ரோஸ் அண்ட் க்ரோஸ்ல தே ஆர் ஏர்னிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ரெஷருக்கு பாத்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு வந்து 7 to 12 lakhs வரைக்கும் சேலரி கிடைக்கும் ஃப்ரெஷருக்கு. அவங்களுக்கு வந்து 10 to 18 lakhs ஃப்ரெஷருக்கும், சீனியர் லெவலுக்கு 30 to 60 lakhs வரைக்கும் இருக்கு. டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு வந்து 6 to 9 lakhs, சீனியர் லெவல்ல 15 to 30 lakhs வரைக்கும் சேலரி.
1: சரிங்க,
0: பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு 4 lakhs to 7 lakhs, ஹையர் லெவல்ல சீனியர் லெவல்ல 12 lakhs to 22 lakhs இருக்கு.
1: சரிங்க, இல்லை இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரியான தொழில்நுட்பம் தெரிந்தவங்களை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்க?
0: சார், நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லை, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து கூகுள் பண்ணாவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்க இருக்கு, என்ன ஸ்கில் செட் தேவைன்னு எல்லா கம்பெனிலையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு சில கம்பெனி எடுத்துங்களேன், ஜோகோன்னு ஒரு கம்பெனி இருக்கும், மிகப்பெரிய கம்பெனி, நம்ம தமிழ்நாட்டுக்கார தான் ஓனரு. அவரு என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பேசிக் குவாலிபிகேஷன் ஒன்னும் தேவையில்லை, ஸ்கில் செட் இருந்தா போதும்.

0: போதும், தே வில் கிவ் அன் ஆஃபர்.
1: சரிங்க.
0: ஒரு ஆப் ஒன்னு டெவலப் பண்ணா கூட வில் கெட் அ சான்ஸ் வொர்க் இன் அ வெரி பிக் கம்பெனி.
1: சரிங்க.
0: இப்போ ரெக்ரூட்மெண்ட் ஸ்டைலே மாறிடுச்சுங்க. முதல்ல எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு 10th பிளஸ் 2 இன்ஜினியரிங் வரைக்கும் ஒரு 85% வித்தவுட் அரியர்ஸ் இருக்கணும்னு ஒரு சில கம்பெனி கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்து அரியர் இருந்தாலும் இது பேக்லாக்ஸ் இருக்க கூடாது என்ட்ரி வைப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலது மினிமம் 60% ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தா போதும்னு, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த டேலண்ட் வந்து அந்த ரிட்டன் டெஸ்ட்லயும் அந்த ஃபைனல் இன்டர்வியூலயும் இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணி தே வில் கிவ் பிளேஸ்மெண்ட்.
1: ஆஹா, சரிங்க. இப்போ நம்ம கல்லூரியில வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குங்களா
0: சார்? நம்ம கல்லூரி தான் சொல்லிருக்கேன் இல்லையா, 64 வருஷம் ஆன கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல.
1: சரிங்க.
0: அதுல நமக்கும் இந்த பிரான்சஸ் இப்ப சொல்லிட்டு இருக்கிற ஏஐ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி எல்லாமே வந்து என்ஜினியரிங்ல மட்டும் இருக்காது, பிஇ பிடெக்ல மட்டும் ஏஐ கிடையாது. இதெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயும் இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எல்லா யூனிவர்சிட்டிஸும். அதனால பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து எந்த குறையும் எந்த இதுவும் இல்ல. அகாடமிக்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து வேல்யூ ஆடட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கலா வில் கெட் அ ஜாப். இந்த ஏஐ பாத்தீங்கன்னா இது அசுர வளர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அனதர் 5 to 10 years வந்து இதை அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த டெக்னாலஜி வரும். அப்போ நம்ம வந்து லைஃப் லாங் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து வி கேன் எக்ஸல் இன் அவர் லைஃப் டு கோ டு ஹையர் லெவல், வேற வேற பெரிய பெரிய இதுக்கு போக முடியும்.
1: சரிங்க. சரிங்கய்யா, ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பேசலாங்கய்யா. கொடி பண்பலை 100.5 அடுத்தது என்ன?
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: விட்டமின் ஏ டி இ கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் 7:30 ஆயிருச்சு. நம்ம கூட பண்பலின் உருப்பிலி 5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது என்ன நிகழ்ச்சியில்? மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியல், செயற்கை நுண்ணறிவு படிப்பு, வேலை வாய்ப்பு, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஜிடி இன் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி முதல்வர் முனைவர் சிஜி ரவிச்சந்திரன் அவர்களோடு நம்ம பேசி உரையாடிக்கிட்டே இருக்கோம். அவரும் நிறைய தகவல்கள் நம்மளுக்கு தந்துக்கிட்டே இருக்கார். இப்போது அவர் மேலும் நம்மளுக்காக என்ன சொல்ல காத்திருக்கிறாரு அப்படின்றதையும் கேட்டுடலாம். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: சொன்னீங்க இல்லையா?
0: ஆமாங்க.
1: எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு பிஇ கோர்ஸு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்சிங் நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனில், நம்ம இன்ஸ்டிடியூஷனில் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கோர்ஸை. இது என்னன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்பைன் பண்ணி படிக்கிறது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இவி வெஹிக்கிள் சொல்லிகிட்டே இருக்கும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேர்ல்டு வைடு அதுதான் யூஸ் பண்ணணும், அதுதான் பண்ண போகிறாங்கன்னு, அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு. எம்படட் சிஸ்டம், ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் நிறைய இருக்கு, அது எப்படி யூஸ் பண்றது கார்ல அப்படிங்கிறதுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருடைய சப்போர்ட் வேணும். ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்கனாவோ, ஒரு வாஷிங் மிஷின் நீங்க எடுத்தீங்கனாவோ, அந்த ஒரு பிரான்ச் உள்ள எக்ஸ்பர்ட்னுடைய நாலேஜ் இல்லாம நிறைய டெக்னாலஜி இன்வால்வ் ஆயிருக்கும். எலக்ட்ரிக்கலாக இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர், இது மாதிரி 4 டிஃப்ரெண்ட் என்ஜினியர்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும்.
0: சரிங்க.
1: அதே மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அந்த டிராயிங் பிளான் போடணும், அந்த எலிவேஷனு பிளஸ் ஸ்ட்ரக்சரல் டிசைனு, இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தினுடைய கான்ட்ரிபியூஷனும் அதில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது கோர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அங்கே சாஃப்ட்வேர்லையும் போகலாம், ரெனியூபிள் எனர்ஜி சிஸ்டம்ஸ் அந்த ஏரியாவில் போகலாம், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் போகலாம், கோர் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம். எல்லா இன்ஜினியரிங்லும் ப்ரைவேட் ஜாப்ஸ் மட்டும் இல்லாமல், ஐடி ஜாப்ஸ் கோர் இன்ஜினியரிங் இல்லாம கவர்மெண்ட் ஜாப்ஸ் போற

0: நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஐஇஎஸ்,
1: சரிங்க,
0: இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், டிஆர்டிஓ, இது மாதிரி டிஹெச்இஎல், இது மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லையும் நம்ம போக முடியும்.
1: சரிங்க.
0: அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போக முடியும். இந்த ஜாப்ஸ் ஓரியன்டா, நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கினாலும் இதுக்கு ரிலேட்டடா நீங்க எனி ஹையர் ஸ்டடிஸ் பிஜி ப்ரோக்ராம் பண்ணலாம் எம்இஎம் டெக் இந்தியால.
1: சரிங்க.
0: அப்ராட்லயும் நம்ம போக முடியும் படிக்கிறதுக்கு. இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் இருக்கு, பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், என்ஜினியரிங்ல பிஇ பிடெக்ல இருக்கு.
1: சரிங்க.
0: இதே மாதிரி ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எம்எஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எம்எஸ்சி ரோபாட்டிக்ஸ், எம்எஸ்சி மெஷின் லேர்னிங், இது மாதிரி சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, இது மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் போகணும்னா பிஹெச்டி ரிசர்ச்.
1: சரிங்க.
0: அது இங்க இந்தியாலையும் பண்ண முடியும், அப்ராட்லையும் பண்ண முடியும்.
1: இப்போ அப்ராட் போறோம்னு வைங்க. இல்ல இல்ல, இப்போ அப்ராட் போறோம் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்காக அந்த நாட்டில் உள்ளவங்க வந்து நம்ம பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை இல்லாட்டினாக்க ஸ்டைஃபன் சொல்றோம்ல, அந்த மாதிரி எதுவும் தருவாங்க?
0: ஸ்காலர்ஷிப் இருக்கு, ஃபாரின் யூனிவர்சிட்டில எல்லாம் ஸ்காலர்ஷிப் இருக்கு. நீங்க டாக்டரேட், போஸ்ட் டாக்டரேட் படிக்கிற வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க.
1: சரிங்கய்யா. எப்படின்னா படிப்பு முழுவதுக்கும் அவங்களோட பொறுப்பை ஏத்துக்குவாங்களா, இல்ல பாதி நம்ம கட்டணும்?
0: யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் காலிபர்.
1: சரிங்கய்யா.
0: ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொன்னு வச்சுக்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா பிஜி படிக்கிறதுக்கு கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு.
1: சரிங்க.
0: அதுல குவாலிஃபை ஆனா யூ வில் கெட் மந்த்லி ஸ்டைஃபன். அது மாதிரி இந்தியால லெவல் கம்மியா இருக்கும், 28,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். வெளியில எல்லாம் அப் டு எனக்கு தெரிஞ்சு 30 lakhs வரைக்கும் தே ஆர் கிவிங் ஸ்டைஃபன்.
1: சரிங்க. அந்த
0: என்டைர் ப்ரோகிராம்
1: அந்த ஸ்டைஃபண்ட வச்சு நம்ம படிச்சு முடிச்சிரலாம்.
0: எல்லா ஆப்பர்சூனிட்டி நிறைஞ்சி இருக்கு, அத வந்து கரெக்ட்டா சர்ச் பண்ணி எடுத்து
1: சரிங்க
0: அப்ளை பண்ணா வில் கெட் அ பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ்.
1: ஐயா, இந்த இப்போ மேலை நாடுகளில் போய் இப்படி படிக்கிறாங்க, படிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தா நம்ம இந்தியாவுல வரவேற்பு எப்படி இருக்குங்க?
0: சார், நார்மலா ஜென்ரலா பார்த்தோம்னா இப்பவே நமக்கு ஃபாரின்ல இருக்கிற கம்பெனி, சாப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் அதிகமா ஹையர் பண்றது வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மத்த கண்ட்ரில சேலரி, ஹையர் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஆனா நம்ம பீப்புள் அப்படி இல்லை, லோயர் சேலரிக்கு அவங்களோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்றாங்க. இந்தியால எடுத்துட்டீங்கன்னா மேக்சிமம் ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடிஸ் ஆகட்டும், அப்ராட்ல வேலை வாய்ப்பு ஆகட்டும், அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல தமிழியன்ஸ் இருக்காங்க. ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி ஒன்ஸ் இங்க படிச்சுட்டு யூஜி மட்டும் முடிச்சுட்டு மே அங்க போய் வேலைக்கு போயிட்டு அங்க ஹையர் ஸ்டடிஸும் படிக்கிறாங்க, பிஹெச்டி படிக்கிறாங்க, முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே அங்கேயே ஒரு 20 to 30 years ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தேர் பிளானிங் டு கம் பேக் டு இந்தியா.
1: சரிங்க.
0: வெரி ஃபியூ தான் முடிச்சுட்டு ஷார்ட் பீரியட்ல இங்க வந்து சர்வைவ் ஆகிறாங்க.
1: மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சிறிய இடைவெளி, அதுக்கப்புறமா மீண்டும் சந்திப்போம். கொடைப்பண்பலின் 1.5 அடுத்தது என்ன?
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
7: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.

0: நம்ம கூடி பண்பலை 100.5 நம்ம கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இது. மாணவர்கள் பங்கு பெறணும் அப்படின்னாக்க 0-4-5-4-2 இணைத்து 2-4-2-4-2-6 அல்லது 2-4-2-4-2-9 மற்றும் ஒரு இலக்கம் இருக்கு 290-333 இந்த எண்ணுக்கு வாங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ கேளுங்க. கேட்குறதுக்கு பதில் சொல்ல காத்துட்ருக்கிறாரு நம்ம ஜிடிஎன் ஆஃப் டெக்னாலஜியில் உள்ள கல்லூரி முனைவர் ஜி ரவிச்சந்திரன் அவர்கள். இப்போது இணைப்பில் அவர் இருக்கார், அவரை சந்திக்குவோம். ஐயா வணக்கங்க.
1: வணக்கம்
0: ஐயா. இங்கே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரிவில் ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இதை பற்றி படிக்கலாமா? அப்படி படிக்கிறதா இருந்தாக்க நம்ம ரெகுலராக தான் வந்து கல்லூரியில் படிக்கணுமா, இல்லை நம்ம வீட்டில் இருந்துகிட்டே படிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க?
1: சார், ஒரு பாலிடெக்னிக் படிச்சுட்டு எங்காவது வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரியில அவங்க இந்த கோர்ஸ் பிஏபிடெக் ஜாயின் பண்ண முடியும்.
0: சரிங்க.
1: கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ஈவினிங் காலேஜ்னு ஒன்று இருக்கு, பிஏபிடெக் யூனிவர்சிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் அங்க அவங்க சேர்ந்து படிக்க முடியும். அபீல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு டிகிரி வேணும் அப்படின்னா. இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா ஆன்லைன் கோர்சஸ் நிறைய நடக்குது. அது எதுக்குன்னா நாலேஜ் கெயின் பண்றதுக்காக. அது அபீஷியலா நீங்க ஒரு டிகிரியோ ஒரு டிப்ளமோ இல்லைனாலும் அதுல லேர்ன் பண்ண பண்ண யூ வில் பி டூயிங் ப்ராஜெக்ட். ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணனா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நாலேஜ் அதிகமாகும். அதை பேஸ் பண்ணி எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் பண்ற அளவுக்கு அவங்க தே வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ். ஜென்ரலா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஎம்எல், ஏடிஎஸ், இத மாதிரி கோர்சஸ் ட்ரெண்டிங் கோர்சஸ் படிக்கிறதுங்கிறது எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடுன்னு தான் சொல்லணும்.
0: ஆஹா, சரிங்க. இப்போ இந்த படிப்புலாம் படிக்கும்போது கூடுதலாக நம்ம வந்து ஜப்பானியஸ் படிப்பு வந்து படிக்கணுமா? அது உங்கள் கல்லூரியில் இருக்கா இல்லை அது தேவை இல்லையாங்க?
1: என்ன கோர்ஸ்
0: ஜப்பானீஸ் அப்படின்னு சொல்லி?
1: இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில சிலபஸ்லயே செகண்ட் செமஸ்டர்ல ஃபாரின் லாங்குவேஜ் ஆட் பண்ணிருக்காங்க.
0: சரிங்க.
1: இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பழைய ரெகுலேஷன்ஸ்ல எல்லாம் ஒரு 6 சப்ஜெக்ட் தியரி இருந்தா அதுக்கு 2 லேப் மட்டும்தான் இருக்கும்.
0: சரிங்க.
1: ஆனா இப்ப புது ரெகுலேஷன் 2025 பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டரும் 10 சப்ஜெக்ட், அதுல ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்லயும் தியரி கம் பிராக்டிக்கல். முதல்ல தியரி தான் அதிகமா இருக்கும், பிராக்டிக்கல் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் பசங்க படிக்கிறாங்க. ஏன்னா தியரியும் படிச்சுட்டு பிராக்டிக்கலாவும் பண்ணி பாத்துக்கிறாங்க பேரலா. இதுல செகண்ட் செமஸ்டர்ல ஃபாரின் லாங்குவேஜ் 1 படிக்கிறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டில இந்த தடவை ஒரு கம்பல்சரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஜாப்பனீஸ் இருக்கு, ஜெர்மனிஸ், எனி ஃபாரின் லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கலாம்.
0: சரிங்க, சரிங்க. எத்தனை பொறியியல் படிப்புகள் வந்து இருக்கீங்க?
1: படிக்கிறதுனால opportunity of getting placed in that particular country is more. இப்போ நம்ம கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் நல்லா இருக்கணும்னு சொல்றது எதுக்குன்னா, ஒரு நமக்கு ப்ராஜெக்ட் வந்து ஃபாரின்ல இருந்து ப்ராஜெக்ட் நம்ம கண்ட்ரி ஒரு ஐடிக்கு கிடைக்கிற ஒரு கம்பெனினா அந்த கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா, இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு இத்தனை நாள் ஆகும், இதுக்கு இத்தனை எம்ப்ளாயி வேணும், அந்த அளவு ஸ்ட்ரென்த் உள்ள கம்பெனியும் ஸ்டாஃப் உள்ள கம்பெனிக்கு தான் தே வில் கிவ் தட் ப்ராஜெக்ட். அப்போ இங்க ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க, திடீர்னு 6 ஒரு வருஷத்துலயோ ஆன் சைட்டுக்கு அங்க அனுப்பலாம். அங்க போய் அவங்கிட்ட நம்ம பண்ற ஒர்க்கு டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம பண்றத அவங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா, இங்கிலீஷ் நல்லா இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும். இல்லைன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருந்தா தே வில் பி மோர் ஹாப்பி. அது மாதிரி அடிஷனல் லாங்குவேஜோ கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்லோ டெவலப் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டர் பிரைட் ஃபியூச்சர் இருக்கும்.
0: அப்ப தமிழ் வழி கற்பவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்குமா?

அப்படி இல்லை. வெளியில சைனால எடுத்துக்கோங்க, ஜப்பான்ல எடுத்துங்க, ஜெர்மனில எடுத்துங்க, அவங்க எல்லாம் வந்து அவங்க தாய்மொழியில தான் படிக்கிறாங்க. அது நமக்கு தாய்மொழி ஈஸியா மனசுல பதியும். நம்ம எழுதுறது பரீட்சை எழுதுறதோ இது பண்றதோ ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இதுல வந்து எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கு, ஹையர் ஸ்டடிஸ் எல்லாமே. லோக்கல் லாங்குவேஜ் நடத்த நமக்கு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு, அந்த இதுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிறோம் லோக்கல்.

0: இங்கிலீஷ்ங்கிறது காமன் லாங்குவேஜ் நாட் ஓன்லி இன் இந்தியா, வேர்ல்டு வைடு எல்லா டெக்னாலஜி கம்பெனிஸுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர். ஒரு படிக்கிறது வந்து இப்போ மெடிசன் வந்து நம்ம இதுல படிக்க முடியாது, லோக்கல் லாங்குவேஜ்ல படிக்க முடியாது. இப்போ என்ஜினியரிங் ஒரு சில வேர்ட் பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கலந்துதான் பேசுறோம் வெளியில, சும்மா ஜென்ரலா பேசும்போது 100% தமிழ்ல நம்ம பேசுறது இல்ல. அதனால கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா. இப்போது புதிய மாணவர்கள் சேர்க்கை வந்து நாளையோட முடியுது அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த நாட்களை வந்து கூட்டி கொடுப்பீங்களா கொஞ்சம்?
0: இல்லை இல்லை, இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 1 மந்தாக வந்து அனௌன்ஸ் பண்ணி டிஎன்இஏலேருந்து சொல்லியிருந்தாங்க. அது 2ஆம் தேதியோட டேட் முடிஞ்சுது. மறுபடியும் ஒரு 3 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5ஆம் தேதி வரைக்கும் வச்சுருக்காங்க, நாளைக்கு வரைக்கும். இன்கேஸ் அதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து They can enroll as a management quota student ஆ காலேஜஸ்ல ஜாயின் பண்ண முடியும்.
1: சரிங்க. ஏன்னா இப்போ நீங்க இவ்வளவு பதில்கள் நிறைய எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க, இதை கேட்டுட்டு இருந்த மாணவர்கள்லாம் வந்து ஐயோ திடீர்னு என்ன செய்வாங்க, மனசு மாறிடுவாங்க, இந்த படிப்பு படித்தா ரொம்ப அருமையாக இருக்குமோ, அதனால நம்ம பொறியியல் படிப்புக்கு போயிடலாமா, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னும் போது அந்த மாணவர்களுக்காக தான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டேன்.
0: சார் இன்னொன்னு சொல்றேன், நம்ம என்ஜினியரிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்ட்ஸ்ல படிக்கிறதுக்கும் என்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் ஃபீஸ் வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது.
1: சரிங்க.
0: 4 வருஷம் சேர்ந்து ஒரு 50,000 ரூபா தான் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகும். ஆனா இதுக்கு மெடிக்கல்லையும் என்ஜினியரிங் மட்டும்தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்லுவோம். இன்னொன்னு, என்ஜினியரிங் படிக்கிறது என்ன அட்வான்டேஜ்னா, பேரண்ட்ஸோட பர்டன் குறையறதுக்கு லோன் அவைல் பண்ணலாம்.
1: சரிங்க.
0: நீங்க த்ரூ கவுன்சிலிங்ல ஒரு கோர்ஸ் என்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பேங்க் லோன் அவைல் பண்ணலாம். பேங்க் லோன் வந்து எப்ப திருப்பி கட்டணும்னா கோர்ஸ் முடிச்சு 1 இயருக்கு அப்புறம் தான் நம்ம ரீபேமெண்ட் ஆரம்பிப்போம். அப்ப பேரண்ட்ஸ்க்கும் பேர்டன் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அதனால கண்டிப்பா ஈஸியா ஒரு என்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சு முடிச்சிடலாம்.
1: சரிங்க, சரிங்க. இப்போ ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் கொடி பண்பலின் 1.5 இல். அடுத்தது என்ன?
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT Jewelersன் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? ஏன்னா நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்தில் வந்துட்டோம், என்ன சொல்லலாங்க?
1: ஒரே ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் சார்.
0: ஆ சொல்லுங்க.
1: ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணணும், சி ப்ரோக்ராமிங்கில் ஸ்டார்ட் பண்ணி பைத்தான் வரைக்கும் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரெண்டாவது கிரியேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்.
0: சரிங்க.
1: ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்பு பண்ணணும்.
0: சரி.
1: இது இல்லாமல் புதிய விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கிட்டே வரணும். இந்த மூணு நாலு பாயிண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால்
0: எங்களுக்காக இவ்வளவு பொறுமையா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு சொன்னதுக்காக மிக்க நன்றியை சொல்கிறோம். கொடை பண்பலை 100.5 சார்பாக நன்றிங்க.
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, மகிழ்ச்சி.

நமக்குடி பண்பலை 100.5 நம்ம கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பொறியியல் மற்றும் கணினி பொறியியல் செயற்கை நுண்ணறிவு பற்றி நிறைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்தார் நம்ம முனைவர் ஜி ரவிச்சந்திரன் அவர்கள். இப்போது ஐயா, நிறைவாக நம்ம மாணவர்களுக்கு என்ன

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர் தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான். இருக்கும்
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
2: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளும்
2: நல்ல நாள் தான்,
6: எல்லா நேரமும்
2: நல்ல நேரம் தான்.
1: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
2: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
7: எத்தனை

நம் கோடி பண்பலை 100.5 வந்து அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியல் செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு இதை பற்றி நம்மளுக்கு நிறையா சொன்னாங்க ஜிடிஎஸ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முனைவர் சிஜி ரவிச்சந்திரன் அவர்கள். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் எடுவர்கிங். நன்றி நேயர்களே. எனினும் பண்பலை 100.5 இளமை பேசுகிறது முன்பாய் தமிழ் செய்தி அறிக்கை.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்க வேண்டுமென்றும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணாநகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். உணவுப் பொருட்களின் தரம், எடை ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் இருப்பு பதிவேடுகளையும் ஆய்வு செய்தார். பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடை, காலணிகள் மற்றும் புத்தகப்பை உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்கினார். பின்னர் அமைந்தக்கரையில் உள்ள குழந்தைகள் மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியிலிருந்து திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம்

இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜூன் அம்சகரணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் கிங் கேங் ஆரோன் டாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலில் 57 கிலோ மகளிர் எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, உற்சாகமான வணக்கம் மாணவ செல்வங்களே. மாணவர்கள் விதைகள் போன்றவர்கள். சரியான வழிகாட்டுதல் இருந்தால் அவர்கள் ஆலமரம் போல் வளர்ந்து பலருக்கு வழிகாட்டியாய் விளங்குவார்கள். அத்தகைய சிறப்புமிக்க மாணவ செல்வங்களுக்காக கொடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுக்கள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. மாணவ செல்வங்கள் வரலாம் அறிமுகங்கள் 24, 24, 24 மற்ற அனைத்து மாணவ செல்வங்களும் அழைக்கலாம் 24, 24, 29 முன்னிணைப்பாக 0, 45, 42 இணைத்து. இணைப்பில் வரும் முதல் மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் வந்து பிரபஞ்சன்.
0: என்ன பேருங்க?
1: பிரபஞ்சன்.
0: பிரபஞ்சன், என்ன படிக்கிறீங்க பிரபஞ்சன்? எங்க இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன்.
0: தஞ்சாவூர்ல என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
1: 10th ஸ்டாண்டர்ட்.
0: 10th முடிச்சிட்டீங்களா இல்ல 10th போய் இருக்கீங்களா?
1: முடிச்சி 11th.
0: ஓ, பிளஸ் 1 போறீங்க, பெரிய கிளாஸ் போறீங்க.
1: ம்,
0: 10th வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், பிளஸ் 1ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். எப்படி இருக்கு மனநிலை?
1: ஜாலியா தான்.
0: ஜாலியா இருக்கா? சரி, 10th வரைக்கும் ஸ்கூல் தொடங்கிட்டாங்க உங்களுக்கு?
1: எங்களுக்கு இன்னுமே தான் 8th.
0: ஓ, இன்னொரு 4 நாள்ல உங்களுக்கும் ஸ்கூல். ஸ்கூலுக்கு போறது பிடிக்குமா இல்ல வீட்ல இருக்கிறது பிடிச்சிருக்கா?
1: ஸ்கூலுக்கு போறது தான் பிடிக்கும்.
0: ஏ,
1: வீட்ல நான் டார்ச்சர்
0: பண்ணுவாங்க? ஓ, வீட்ல வேலை எல்லாம் செய்யுங்க அப்படி டார்ச்சர் பண்றாங்களா? ஆமாவா இல்லையா? சரி, பிரபஞ்சன் அப்படினா என்ன?
1: கூப்பிடுவாங்க
0: பிரபஞ்சன்
1: பேர் சொல்லிதான்.
0: பேர் சொல்லி பிரபஞ்சன் தான். யாரும் சுருக்கி எல்லாம் பிரபா அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க.

0: ஆஹா அப்படிலாம்
1: சரிங்க. சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கு வந்து வார்த்தை
0: ம்
1: சங்கிலி.
0: ஆ
1: வார்த்தை சொல்லவா?
0: ம்
1: ஆர்வம்.
0: சொல்லுங்கள். மகுடம்.
1: மா. பிரபஞ்சன்.
0: மகுடம்.
1: மனது. தூ. தூல ஏதாவது வார்த்தை சொல்லுங்க. தூ.
0: தூரல்.
1: லட்டு. ஊ. ஊ. குரில் ஊ ஆர் நெடில் ஊ?
0: டுடே
1: என்னது புரியல?
0: தமிழ்லையா?
1: தமிழ்ல சொல்லணும். என்ன டுடேன்றீங்க? ஊ.
0: தூணா டேவர் சேர சொல்லுமா?
1: ஊ. ஊ. உயிரெழுத்து இருக்குல்ல ஊ, இட்டுக்குட்டல் ஊல்
0: ஊக்கு.
1: வருதுல லட்டுல, அதனால ஊல சொல்லுங்க.
0: ஊக்கு.
1: குன்று.
0: குன்றா.
1: ஊ. திரும்பவும் ஊ.
0: ஊ. உப்பு.
1: புன்னகை. கை. கை.
0: கைக்காட்டி. கைக்காட்டி.
1: கை காட்டி. இஞ்சி. சி.
0: தினம்.
1: மகரந்தம்.
0: மாம்பழம்.
1: மரகதம்.
0: மாலை.
1: ஐந்து. தூ.
0: தூண்.
1: நகரம். மாலை.
0: மனம்.
1: என்ன சொன்னீங்க?
0: மனம். மனம்.
1: வாழ்த்துக்கள் பிரபஞ்சன், நல்லா விளையாண்டீங்க, நல்லா +1 போய் நல்லா படிங்க, சரியா?
0: ஓகேங்க.
1: நன்றிங்க.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: 8:16 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிற நிகழ்ச்சியில் பாத்தி செங்கிலி இஸ்கி இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகள் மாணவ செல்வங்களோட விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சிக்கு ஒரு மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: தேனியில இருந்து அருண் செல்வா.
4: அருள்
5: அருண்ஜுனை செல்வி.
4: அருண்ஜுனை செல்வி பாதி போயிருச்சு அங்கிட்டு, அதனால தான் கேட்டேன்.
5: சரிக்கா.
4: சரி, எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க?
5: அறிமுகப்படுத்திக்கோங்களா.
4: புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா இல்ல உங்களுக்கு அஞ்சாம் கிளாஸ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தானா?
5: புது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கக்கா, அஞ்சாம் கிளாஸ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கக்கா.
4: அப்ப நீங்க புது ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டீங்க.
5: ஆமாக்கா.
4: சரி, இன்னைக்கு புதுசா கிடைச்ச ஃப்ரெண்ட் பேர் தெரிஞ்சிக்கலாமா?
5: ஹரிணிஸ்ரீக்கா.
4: ஹரிணிஸ்ரீ. அவங்க வேற ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க அப்படியா?
5: ஆமாக்கா.
4: சரி சரி சரி, புது ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க, ஜாலியா இருக்கும். நல்லா படிங்க, விளையாட ஆரம்பிப்போமா?
5: பசிபிக்
4: பெருங்கடல். யமுனை. காவேரி. கோதாவரி. பூமி. நர்மதை. அமராவதி. வியாழன். யுரேனஸ். ஆர்டிக். ஒரே ரிஸ்க்.

0: மிஸ்க்கும் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தெரியுது, அப்படியா?
1: இல்லக்கா.
0: வாழ்த்துக்கள், சிறப்ப விளையாண்டீங்க, நன்றிப்பா.
2: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
3: கட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ரொம்ப உற்சாகமாக கேட்டுட்டு இருக்கோம். இது கோடை பெண்மலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு ஒரு மாணவ செல்வம், அங்க வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம் கமிட்டி வட்டத்துல இருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
2: அஜித் பாண்டி, என்ன படிக்கிறீங்க?
3: 8th முடிச்சு 9th போறேன்.
2: 9th பெரிய கிளாஸ் தான் போயிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு முதல் நாள் வகுப்பு?
3: நல்லாதான் இருந்துச்சு.
2: இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா இல்லை ஜாலியாக இருந்துச்சா?
3: இல்லை ஜாலியாக இருந்துச்சு.
2: இல்லை காலைல வெள்ளனா எந்திரிக்கணும் கிளம்பணும் அப்படின்லாம் ஒன்று இருக்குதுல்ல?
3: ஆனால் அப்படிலாம் இல்லை, நான் ஜஸ்ட் ஸ்கூலுக்கு ரொம்ப நாள் காத்துக்கிட்டேன்.
2: ஏன் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறீங்க? ஏன்
3: எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும்.
2: ஆ, ஸ்கூல் ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமாம்.
2: ஏன் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும்?
3: ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்

0: அந்த நாள் போகிறதே தெரியாது. வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும், அம்மா ஏதாவது வேலை செய்வாங்க, வேலை செய்யணும், எங்கேயும் போக முடியாது, வெயில் அடிக்குது அப்படிலாம். வேலை செய்யறதுலாம் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கிறதான் பிரச்சனையா? ஓ, அந்த போர் அடிக்குதுன்றதுக்காக ஸ்கூலில் வந்து போர் அடிக்காது அப்படின்றதா? சரி சரி, வித்தியாசமாக சொல்றீங்க. இல்லை, நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஐயோ எப்போ லீவாக இருக்கும், அடுத்த நாள் ஸ்கூல் அவர்தான் நல்லா இருக்கு பேர்லாம் யோசிப்போம். நீங்கள்லாம் வித்தியாசமாக யோசிக்கிறீங்க. இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், அவங்களாம் அப்படி தான். சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கு வந்து வார்த்தை சங்கிலி, உங்களுக்கான வார்த்தை சொல்லவா? பட்டறிவு, குன்று, குன்று,
1: ஆறு.
0: ஊல தானே திரும்பவும் தொடங்கணும்.
1: அரிப்பு
0: புரியல. குதில் ஊ இல்லனா நெடில் ஊ.
1: நன்றிங்க.
0: புரியலையே, நீங்க சொல்ற வார்த்தையே எனக்கு புரியலையே. குரில் ஊ தெரியும்ல, இல்ல வரும்ல, உயிர் எழுத்துல ஊ. ஊல ஏதாவது வார்த்தை தெரியுமா? ஊ இல்லன்னா உற்றார் கேள்விப்பட்டிருக்கேன். உற்றமா?
1: ருத்ரம், ருத்ரம்.
0: ரூ சொல்லல, ஊ உயிரெழுத்துல இருக்கலா?
1: உடம்பு.
0: அதைத்தான் கேட்டேன். புல், லால சொல்லணும். நீங்க தை தை தத்தை விளாண்டுட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, வார்த்தை சங்கிலி அப்படின்னா நான் தொடங்குற வார்த்தையில எந்த எழுத்துல முடியுதோ அந்த எழுத்துல நீங்க தொடங்கணும். அது மெய் எழுத்துல முடிஞ்சிச்சுன்னா நீங்க உயிர் மெய் எழுத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடுவோமா? இரவு பொழுது, தூ, தூ,
1: தூக்கம்.
0: நான் சொல்லணுமா? மல்லிகை.
1: கை,
0: கையில் சொல்லணும். கையா? கை கடிகாரம்.
1: கை கடிகாரம்.
0: நீங்க தான் சொல்லணும். மாலை,
1: மாலை.
0: நான் சொல்லணும். ஐந்து இலக்கணம். மா, மா, மா. திரும்பவும் மாலை சொல்லலாம். நீங்க மீல சொல்றீங்க, சரி பரவாயில்ல. என்னது?
1: மாடு.
0: உடும்பு.
1: புன்னகை.
0: கைதி.
1: என்னது?
0: கைதி, தீ. தித்திப்பு. பூசல, பூல நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. குரில் பூ இல்லனா நெடில் பூ.
1: புலல்.
0: வாழ்த்துக்கள். இனிமே விளையாடுறப்ப வந்து வார்த்தை சங்கிலி தெளிவா கேட்டு விளையாடணும். சரியா?
1: நன்றி.
0: நன்றி.

0: இனிய பண்பலை கொடை பண்பலை 100.5 இன்பமாய் இணைந்திருக்கிறோம். இது இளமை பேசுகிறது. மாணவ செல்வங்கள் அறிக்கலாம். அறிமுகங்கள் 24, 24, 24 மற்ற அனைத்து மாணவ செல்வங்களும் அழைக்கலாம். 24, 24, 29 முன்னிணைப்பாக 0, 45, 42 இணைத்து இப்போ இணைப்பில் வரும் மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
1: ஹாய்
0: ஹாய், உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் ஸ்வாதி பேசுறேன்.
0: ஸ்வாதி எங்க இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சாவூர்ல இருந்து.
0: என்ன படிக்கிறீங்க ஸ்வாதி?
1: 8th ஸ்டாண்டர்ட்.
0: 8th போயிருக்கீங்களா இல்ல 8th முடிச்சு 9th போறீங்களா?
1: 8th ஸ்டாண்டர்ட் போறேன்.
0: 8th ஸ்டாண்டர்ட் இப்ப போயிட்டீங்க.
1: ஆ,
0: நீங்களும் நெக்ஸ்ட் ஸ்கூல் போயிட்டீங்க?
1: ஆ,
0: போனீங்களா?
1: போனே போனே.
0: இங்க எப்படி இருந்துச்சு? காலையில எந்திரச்சோனே?
1: காலையில எந்திரச்சேன்.
0: எந்திரச்சோனே சூப்பரா இருந்துச்சா? ஒன்றரை மாசம் லீவ் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த சண்டே லீவ், அதாவது ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை ஸ்கூல்ன்றப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்துட்டு திங்கக்கிழமை போகிறதே சிரமமாக இருக்கும்ல. இப்போ 2 மாதங்கள் விடுமுறையில் இருந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறப்ப கஷ்டமாக தானே இருந்திருக்கும்?
1: ஆ, கஷ்டமாக தான்
0: இருக்கும். ம், நீங்கள் தான் உண்மையை சொல்லியிருக்கீங்க. மற்றவங்களாம் இல்லை எங்களுக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க
1: பார்த்தோன்னே?
0: ம்,
1: அப்போ பார்க்குறப்போ லேட்டாக இருந்தாலும் ஆனால் ஜாலியாக இருந்துச்சு.
0: சரி சரி, இன்னைக்கு வந்து கிளாஸ் எடுத்துருக்க மாட்டாங்க, ஃபுல் டே வந்து ஃப்ரீ தான், அப்படி தானே?
1: ஆ, ஃப்ரீயாக தானே.
0: நாளையிலேருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, படிக்கணும்.
1: ம்,
0: சரி சரி சரி, ஓகே. சரி, நம்ம விளையாட ஆரம்பிப்போமா?
1: ஆ, ஓகே.
0: உங்களுக்கான விளையாட்டு வந்து இஸ்கிஸ்க்கு ரிஸ்க் ரிஸ்க். நான் ஒரு பொதுவானது சொல்லுவேன், அதுக்கு சம்மந்தமானது சொல்கிறப்ப இஸ்கிஸ்க்கு சொல்லணும், சம்மந்தம்

0: இல்லாமல் சொல்கிறப்ப ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும், சரியா? உங்களுக்கு வந்து ஈஸியாக கோள்கள் தான் சொல்ல போகிறேன், அதாவது பிளானட் தான் சொல்ல போகிறேன், சரியா?
1: ஓகே.
0: ஆ தெரியல,
1: தெரியுமா?
0: ஆ சரி. புதன்,
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: வெள்ளி,
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: மாம்பழம்,
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: பூமி,
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: வானம்,
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: செவ்வாய்,
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: நெப்டியூன்,
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: வியாழன்,
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: நிலம்,
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: சனி,
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: யுரேனஸ்,
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: திங்கள்,
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: திங்கள் வந்து கோள்ல வருமா?
1: இல்ல சாரி,
0: கிளம்பிட்டீங்களா? சரி, நீங்க முதல் முறையா நீங்க இந்த கேம் விளையாண்டுருக்கனால பரவாயில்ல, சரியா? இனிமே விளையாடுறப்ப கரெக்டா விளையாடணும், சரியா?
2: அழைச்சிட்டப்பா,
0: வாழ்த்துக்கள் சாதி, நன்றிமா.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தாரணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: 8:41 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி, இஸ்கிஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோட மாணவ செல்வங்கள்ட்ட விளையாடிட்டு இருக்கோம். இப்ப நிகழ்ச்சிக்கு ஒரு மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
7: வணக்கம் அக்கா.
6: வணக்கம் தங்கச்சி. உங்க பேர் சொல்லுங்க.
7: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பிச்சமணி அறிமுகத்தில் இருந்து ரூபாஸ்ரீகா.
6: ரூபாஸ்ரீ என்ன படிக்கிறீங்க?
7: 9th அக்கா.
6: 9th போயிருக்கீங்க?
7: ஆமாக்கா.
6: சரிங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே ரூபாஸ்ரீ.
7: சரிக்கா.
6: உங்க குரல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு 5th வகுப்பு 4th வகுப்பு படிக்கிற உங்க குரல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஏதாவது பாடல் பாடுவீங்களா? பாட்டே பாட மாட்டீங்களா?
7: பாட மாட்டேன்.
6: ஏன்? குரல் நல்லா இருக்கு, பாடலாமே, பாடல் கத்துக்கலாமே.
7: சரிக்கா.
6: சரி, அடுத்த தடவை நிகழ்ச்சி குறப்ப பாடல் பாடணும். சுற்றுலா போனீங்களா? வீட்லயே தான் இருந்தீங்களா 2 மாசமே? பாட்டி வீடு, தாத்தா வீடு?
7: போல.
6: ஏன்? வீட்டுக்குள்ள இருக்க கஷ்டமா இல்ல?
7: இல்ல, கூட்டிட்டு போல.
6: நீங்க சொல்லணும்ல, 2 மாசம் விடுமுறை கொடுக்கறதே எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கு தான், வீட்லயே இருக்கிறதுக்கு இல்ல. சரியா? நம்ம வந்து எங்கேயாவது சுற்றுலா போகணும், நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கணும், எல்லாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறைய நம்ம வந்து அந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போகிறப்ப நமக்கு நிறைய அங்கே வந்து சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடக்கும், நிறையா இடங்கள் பார்க்க அழகாக இருக்கும். ஓ, இவ்வளோ இடங்கள் இருக்கா, இங்கே இவ்வளோ இருக்கா அப்படின்லாம் தோணும்ல. ஒரு பார்க்கு கால் போனீங்களா? உங்கள் ஊரில் ஏதாவது இருக்கா? திருச்சி பக்கம் தானே இல்லையா? ரூபஸ்ரீக்கு திருச்சி பக்கம் தானே?
7: ஆமாக்கா.
6: ஆ, திருச்சியில் தான் பார்க்கெலாம் இருக்குதுல்ல, போயிருக்கலாமே. பட்டாம்பூச்சி பூங்கான்னு ஒன்று இருக்குதுல்ல?
7: ஆமாக்கா.
6: ம், போயிருக்கீங்களா?
7: போனதில்லை.
6: சரி, இனிமேல் வந்து அம்மா அப்பாட்ட சொல்லணும், பக்கத்தில் இருக்க இடத்துக்காக போயிட்டு வரணும். சரியா? நிறைய சுற்றுலா தலங்கள் போகணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் இருக்கா, இங்கே இவ்வளோ இருக்கா, பட்டாம்பூச்சிகளில் இந்தெந்த நிறம் இருக்கா அப்படின்லாம். சரியா?
7: சரிங்க்கா.
6: அடுத்த தடவை போயிட்டு வந்து நான் நிகழ்ச்சி பண்ணுறப்ப ரூபஸ்ரீ வந்து சொல்லணும்.
7: சரி, இங்கே
6: எல்லாம் போனேன் அப்படின்னு. ம், சரி, விளையாட ஆரம்பிப்போமா?
7: லாலங்கா.
6: சரி, உங்களுக்கான முதல் வார்த்தை

0: வந்து சுற்றுலாத்தலம். மா
1: மகிழ்ச்சி,
0: சிறப்பு.
1: பூங்கா,
0: காகம்.
1: மனம்,
0: மார்கழி. ஈ. ரூபஸ்ரீ. ஈ. குரில் ஈ இல்லைன்னா நெடில் ஈ. ஈ ஈ உயிரெழுத்தில் வரும்ல ஈ, அது.
1: இனிமை,
0: மை. மயில்
1: மைதானம்,
0: ஆ நான் சொல்லவா? மறுப்பு. பூ, குரில் பூ, நெடில் பூ.
1: பூச்சி,
0: சிந்தனை.
1: நகம்,
0: மாசு.
1: சுகம்,
0: மன்னிப்பு.
1: புன்னகை,
0: புன்னகை நான் முதல்ல சொன்னேன், வேற ஏதாவது பூல சொல்லுங்களே.
1: பூசை,
0: நிறைய வார்த்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களே. ஐவர்,
1: ரங்கம்,
0: ரங்கம்மா. அங்கம் கேள்விப்பட்டிருக்கேன், ரங்கம்னா
1: ரங்கன் பேர்,
0: ரங்கன் பேர் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஒரு வார்த்தை தானே சொல்லணும், பேர் சொல்லலாமா? சரி வச்சுக்கிறேன். நன்றி, சிறப்பாக
2: விளையாண்டுங்க,
0: வாழ்த்துக்கள். நன்றிம்மா.
1: நன்றிக்கா.

0: இன்னும் சில நிமிடங்களில் வர காத்திருக்கிறது இனிய கானங்களோடு கொடைத்தென்றல்.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: வெறித்தனம்.
1: பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மாணவ செல்வங்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேயர்களே.

கொடை பண்பலை 100.5 கொடை தின்றல். குளிர் தரும் இரவு நேரத்தில் வெண்ணிலவு வந்ததாக நினைத்து ஆயிரம் ஆயிரம் காதல் கதை பேச ஆசைகள் பல கொண்டு அன்பாய் பரிமாறும் நேரமாய் நம் பண்பலை 100.5 கொடை தின்றல். தென்றலோடு பயணிப்போமா இரவு உனக்கு அன்பு உள்ளங்களே.

மௌனமான இரவு நேரத்தில் மௌனங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறது நம் கொடை பண்பலை 100.5 கொடை தின்றலாக. இரவு நேரத்தில் கண்கள் தூக்கத்தை மறந்து தொடர் இன்பம், தொட்டு தாங்கிய கரங்களின் அன்பு. ஆம், தொட்டு தாங்கிய கரங்களின் அன்பு. நினைத்து பார்க்கும் பொழுது இரவு நிலா இன்பம் கொடுக்கிறது, இரவு நிலா இன்பம் கொடுக்கிறது அருகில் இல்லாத தருணங்களில்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

இரவு நேரத்துக்கு இதம் தந்து கொண்டிருக்கிறது நம் கோடி பண்பலை 100.5 குடை தீன்றல். பண்பலை சொல்லும் நேரம் இரவு 9:12. சொர்க்கலோகத்து சுவடுகள் சுவரின்றி வரையப்பட்ட ஓவியங்கள். சொர்க்கலோகத்து சுவடுகள் சுவரின்றி வரையப்பட்ட ஓவியங்கள். வனப்பு விழிகள் பேசும் மொழிகள் காதலின் உள்ளத்தை அள்ளித்தர மறுத்த அன்பே. காதலின் உள்ளத்தை அள்ளித்தர மறுத்த அன்பே. உறங்கும் நேரத்தில் உறங்கா விழிகள், உறங்கும் நேரத்தில் உறங்கா விழிகள், மனதோடு மனம் சேர அழைக்கிறதோ.

இரு உள்ளமும் இணைய துடிக்கும் வேரம், காதல் வலையில் சிக்கிய காதல் தாம் பெற்ற சுகங்களை எப்படி சொல்வது? காதல் வலையில் சிக்கிய காதல் தாம் பெற்ற சுகங்களை எப்படி சொல்வது? தேடி அழையும் அன்பு அருகில் இருந்தும் அவளின் அழகிய முகம் காணாமல் தவிக்கும் தவிப்பு இதுதானோ?

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற

0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
2: இரவு நேரத்து தின்றல் இதயத்தை வருடுகிறது நம் கொடை பண்பலை 100.5 கொடை தின்றலாக. விடை தேடலின் எல்லைகளை தேடி, விடை தேடலின் எல்லைகளை தேடி, வண்ண வண்ண ஒளிகளை உமிழ்ந்து இரவு வேளையில் இதயத்திற்கு கண்கள் பயிலும் கனவுகள், மனதுக்குள் மகிழ்ச்சி பூ, மனதுக்குள் மகிழ்ச்சி பூ, மாயமான காதலின் பிம்பம் இதுதானோ?

இரவு நேரத்தில் இதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது நம் கோடி பண்பலை 100.5 குடை தின்றல். காதல் தந்த பாடம், ஆம் காதல் தந்த பாடம், காலத்தின் கணக்கு பதிவு, காதல் நிகழ்வின் நீக்கம். அந்த வினாடிகள் இல்லை என்று ஆகும்போது நெருக்கமும் நிறைவும் நிம்மதி. வாழ்க்கை வாழ்க்கையை தேடி அழையும் போது மங்கையின் உள்ளம் சீருமா என்ற தவிப்பு இது.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

நம் கொடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் கொடை தின்றல். பண்பலை சொல்லும் நேரம் 9:37. சொற்களை தேடும் போது, ஆம் சொற்களை தேடும் போது எதிர்பாராமல் மலரும் ஆசை வார்த்தைகள். வாழ்வில் கரையேற கனவோ, வாழ்வில் கரையேறா கனவோ, கனமான வலிமையான வழியை மீறிய தேடல், கனமான வலிமையான வழியை மீறிய தேடல். தொடரும் சொற்கள் கிடைத்தால் சொர்க்கம் கூட சுகமான வார்த்தையில், ஆம் சோகம் கூட சுகமான வார்த்தையில் வாழ்த்தும்.

இசையின் மூகம் நம் கூடை பண்பலை 100.5 குடைத்தின்றல் மலர்கள் கூட உதிர்கிறது இளம் நங்கையின் வார்த்தைகளை கேட்டு. மலர்கள் கூட உதிர்கிறது இளம் நங்கையின் வார்த்தைகளை கேட்டு. மயக்கும் விழியின் பார்வை, மயங்கிய காதல், மனதுக்குள் தீபமாய் ஊடல் கொண்ட இதயம், உணர்விழந்த மயக்கம். மயக்கம் இப்படி

இது நம் பண்பலின் உருப்பிளி ஐந்தில் குடைத்தின்றல். இதயத்தோடு இதயம் பேச இதழ்களின் விளக்கம், ஆசை கனவில் தென்றல் காற்றில் வந்த ஓசை, ஒய்யாரமான கேள்விகள், ஒய்யாரமான கேள்விகள், அற்புதமான காதல் உறவில் உருகி இயங்குகிறது இப்படி.

ஓ யார மலரை கேளுங்கள், நிகழ்காலத்தின் நிஜமான நிழலான வாழ்க்கை, காதல் மனதின் எண்ணங்கள், சிவந்த உதடுகளின் முனங்கள் மெல்ல வெளிவருகிறது, ஒய்யாரமா என்று சொல்லி விடைபெறுகிறது இன்றைய குடை தின்றல். தின்றலோடு பயணித்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

இரவும் உறக்கமும் இணையும் தருணத்தில் நேயர்களின் விருப்ப பாடல்களோடு நாம் இணைய கொடை பண்பலை 100.5 இன் நினைவே சுகம்.

0: இன்றைய நினைவே சுகம் இந்திய நாட்டின் மாடு வகைகளில் உலக புகழ்பெற்ற காங்கேயம் காலைக்கு பிரபலமான மாவட்டம். தொழில் நகரமாக இருந்தாலும் தேங்காய், பருத்தி மற்றும் மக்காச்சோளம் அதிகமாக பயிரிடப்படும் ஊர். டாலர் சிட்டி என அழைக்கப்படும் திருப்பூர் மாவட்ட நேயர்களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாமா இந்த ஒரு மணி நேரமும்? நேர்கள் வரலாம் அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நம் வழக்கமான நேர்கள் 24 24 26 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து இணைப்பில் வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கயா?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோங்க ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: உயர்ந்த உள்ளம் படத்துல இருந்து எங்கே என் ஜீவனே, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: கோடை பண்பலையில இதை கேட்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல, நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: இனிய காலங்களோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சி கோரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
0: கவிதாமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வசந்தி படத்துல ரவிவர்மன் எழுதாத கலையோ
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி நன்றி.

0: இதயம் தொட்ட கானங்களை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பெண்மலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களோடு வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் காளீஸ்வரிங்கக்கா.
0: எங்க இருந்து பேசுறீங்க காளீஸ்வரி?
1: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து, மரத்துக்குளம் வட்டம்.
0: என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: செவ்வந்தி படத்திலிருந்து புன்னைவன பூங்கையிலே சாங் கொடுங்க மேம்.
0: கேட்கலாம். நன்றிங்க. செவ்வந்தி.

0: வணக்கம்.
1: இனிய இருவருக்கும் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்முடி அம்மாபாளையம் மணவைக்கா சந்திரசேகர்.
0: என்ன பாடல் இங்க கேட்கலாம்?
1: இதே கோயில் இருந்துங்க, ஊரோர ஆத்து பக்கம் தினந்தோப்பு
0: கேட்கலாம். நன்றிங்க.

0: கேவிட்டாத கானங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இப்போ இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாத்தேரு செல்கிறதுங்க மேடம்.
0: என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: இது சத்யா படத்துல இங்க வளையோசை கலகலவன என்ற பாடலுங்க மேடம்.
0: சரி, கவிதைகள் படித்திரும் கேட்டுடலாம். நன்றிங்க.

0: மனதை வருடும் கானங்களோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோடு நினைவே சுகம். இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சகோதரி அவர்களுக்கு இனி இரு வணக்கத்தோடு காங்கேயன் ஓலப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து முதன் முதலாக பாடல்
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: மனதை தொடும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க வணக்கம்.
1: இரவு வணக்கத்துடன் திருப்பூர்

0: மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
1: என்ன பாடுங்க அப்ப கேட்கலாம்?
0: செந்தமிழ் செல்வன் படத்திலிருந்து கூறு எங்கே என்ற பாடல். வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி.
1: நன்றிங்க.

0: மணி 40 நிமிடத்தில் இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் எஸ் கௌரி சங்கர் நலம் நலமறிய ஆவல்.
0: நலமா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாமா?
1: இன்னைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய பிறந்த நாளுங்க. அவருடைய படம் கேளடி கண்மணி, பாடல் மண்ணில் இந்த காதல்.
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி.

இசைக்கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களோடு நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் நேயர்

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
0: பொன்மயில்,
1: எங்கேருந்து பேசுகிறீங்க பொன்மயில்?
0: திருப்பூர் மாவட்டம் ஓலனூர்லேருந்து பேசுகிறேன்.
1: என்ன பாடலம்மா கேட்கலாம்?
0: படிக்காதவன்லேருந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் படம்.
1: கேட்டலாம், நன்றிங்க. ஊரத்

0: மணி 50 நிமிடத்தில் இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: பகலுக்கு சூரியனாம், இரவுக்கு சந்திரனாம், நம் இரு செவிகளுக்கு கோடை பொட்டலை 100.5. அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமனுங்கம்மா. நலமா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கோங்கய்யா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் அனைவரும் நலமா இருக்கோங்கம்மா.
0: என்ன பாருங்க கேட்கலாம்.
1: பாத்தீங்கன்னா நம்ம நேர் உறவுகளுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வருஷத்துல ஜனவரி 1 முதல் பாடலாம் இந்த பாடலை தான் கேட்போம். பாத்தீங்கன்னா எஸ்பிபி குரல்ல அதான்மா சகலகலா வல்லவன் படத்துல இருந்து இளமை இதோ இதோங்கிற பாட்டு எல்லா நேயர்களுக்காகவும்.
0: சரி கேட்டலாம். நன்றிங்க.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்வது
0: திருப்பூர் மாவட்டம் கூட்டாம்பாளையத்திலிருந்து என்ன பண்ணி பேசுறது மேடம்?
1: என்ன பாடலிங்க கேட்கலாம்?
0: ஆண் பாவம், ஆண் பாவம் என்ற காதல் என்ற.
1: சரி, கேட்டலாம். நன்றிங்க.
0: நன்றி.
1: வரும் பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன். நன்றி நேயர்களே.

இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே, இது நம் பண்பலை நூறுப்புள்ளி ஐந்தில் இரவு சிறகு. இடைவிடா பாடல்கள், மனமும் சிறகுகள் இல்லாத பறவை போல பறந்து வானில் கான சிறகை விரிக்கும் நேரமாய் நம் பண்பலை நூறுப்புள்ளி ஐந்தில் இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

நேரம் இரவு 11:33. நம் கோடி பண்பலை நூறுபடி ஆய்ந்தல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு.

இடிவிடா பாடல்கள் இதை எங்களோடு வானில் இசை அலையாய் காற்றில் கலந்து விடைபெறுகிறது. இன்றைய இரவு சிறகு சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணித்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

நம் கொடி பண்பலை 100.5 நாளை வளமறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த வெடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் பொதுமறை பொழிவு. நிகழ்ச்சியில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா 6:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் வசந்த வெடியல். நிகழ்ச்சியில் சேவை செய்திகள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை, இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார். அதனைத் தொடர்ந்து பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வர்ஸின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கு பெறலாம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், இதில் சைபாலின் என்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நாளைய வானவிலின் தலைப்பு, குப்பை நாம் மறந்த பொறுப்பு. உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் முனைவர் ரமேஷ் அவர்களுடன். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். 10:30 கேட்கலாம் வெளியே வராத வெளிச்சங்கள், இதில் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, கன்னியாகுமரி கடற்கரை சாலை காந்தி மண்டபம் அருகாமையிலிருந்து. 12 மணிக்கு ஆர்கேஜி நெய்யின் யாதுமாகி. உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் மாவட்ட சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தாரணி அவர்களுடன். 12:30 கேட்கலாம் யாதுமாகி, இதில் ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. 1 மணிக்கு தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினர் சேலம் மாவட்டம் வேம்படிதாளம் தண்டபாணி அவர்களுடன். 3 மணிக்கு உயிர் எழுத்து.

எழுத்து. நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பூங்கொடி அவர்களின் தெரிவில் 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து. இதில் பாட்டும் பதமும். 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. மாலை 5 மணிக்கு ஆர்கேஜி நெய்யின் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் நாவல் நேரம் ஆலய தரிசனம், அதனைத் தொடர்ந்து கதம்ப மலர்கள். 6:30 கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து பண்ணையும் பசுமையும். 7 மணிக்கு அடுத்தது என்ன தமிழ் துறை மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை சார்பான படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் திருமதி கா வெண்ணிலா மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர் திருமதி தை பாத்திமா பிரியா அவர்கள். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும், 2 விளையாட்டுகள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 9 மணிக்கு கொடைத்தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11 மணிக்கு இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு. இவையாவும் நாளை நமது பண்பலையில் வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். பொதுமறை பொழிவு, அதிகாரம் இரவு அச்சம், குரல் எண் 1068.

0: இரத்தல் என்னும் பாதுகாப்பு இல்லாத மரக்கலம் வைத்து கொண்டு இல்லையென்று சொல்லும் பாறை தாக்கினால் உடைந்து போகும். குறள் எண் 1068 அதிகாரம் 2.
1: இரவெண்ணும் ஏமாப்பில் தோணி கரவெண்ணும் பார்த்தாக்க பக்கு விடும்.
0: இரத்தல் என்னும் பாதுகாப்பு இல்லாத மரக்கலம் வைத்து கொண்டு இல்லையென்று சொல்லும் பாறை தாக்கினால் உடைந்து போகும். குறள் எண் 1068 அதிகாரம் 2.
2: நம் கொடி பண்ணை 100.5 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும்

புத்தம் பொலிவுற பிறந்துள்ள இந்த நாள் நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான உற்சாகமான நாளாக அமைய வாழ்த்துகிறது உங்கள் கோடைப்பண்பலை 100.5. தஞ்சாவூர் சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz எமது நிகழ்ச்சிகளை கேட்டு சுவைக்கலாம். இன்று சகவருடம் 1948, ஜெய்ஷிதா 15, பராபவ வைகாசி 22, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 4:57.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. கடவுளின் கருணை, அருள், சக்தி இவற்றை பெற நம்மில் நாமாக இருக்கின்ற இறைவனை மனதார போற்றி புகழ, இன்பம் சிந்தையிலே பாய்ந்தோட நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் கமலச் செய்ய கோடி பண்பலை 100.5 அருள் மாலை. நிகழ்ச்சியோடு ஜி மீரி.

கோடை பண்பலையின் 1.5 அருள்மாலை. நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலை வராது, நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது, நீ துணிவுள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது.